சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஆமை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: புள்ளியெட்டு. I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: A child dies every 5 seconds as a result of hunger. Do not waste food. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.

0: புள்ளி 8
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
1: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஏலே, ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107

0: Hi, I'm Kritika Udainathi here. You're listening to MOP Community Radio 107.8. Thank you.
1: Hello, listeners. You're listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நாம ஒரு மணி நேரத்துக்கு டிராபிக் பத்தின ஒரு முழு நீல ஒளிச்சித்திரத்தை பார்க்க போறோம். நான் உங்க ஆர்ஜே சுமித்ரா.
3: நான் உங்க ஆர்ஜே நேஹா.
2: முதல் நிகழ்ச்சியா மன அழுத்தம் எதனால உருவாகுது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போறேன்.
4: தலை சிறந்த நாடு, மகிழ்ச்சியான குடும்ப உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் நாடு, உடலுக்கும் மனதுக்கும் நலம் பயக்கும் யோகாசனம் தியானம் போன்றவை உருவான நாடு, ஞானிகளும் முனிவர்களும் வாழ்வியல் தத்துவங்களை வகுத்தளித்த நாடு, இந்த வரிசையில் இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்த இந்தியாவில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அன்பும் ஆனந்தமும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உலகத்திலேயே மிக அதிக அளவில் துயரமும் கண்ணீரும் வேதனையும் விரக்தியும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்கிறது உலக சுகாதார நிறுவன ஆய்வு. 18 நாடுகளில் 89,000 பேரிடம் எடுத்த ஆய்வில் இந்தியர்கள் 36% பாதிப்புடன் உலகில் மன அழுத்தம் கொண்டவர்களில் நம்பர் 1 என்ற இடத்தை பிடித்திருக்கிறார்கள். நெதர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, சீனாவை எல்லாம் இந்தியா இந்த விஷயத்தில் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. இந்தியாவுக்கு ஏன் இந்த நிலை? இதற்கு என்னதான் தீர்வு? இந்தியர்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து விட்டது என்பது வீடுகளில் தெரிகிறது, வீதிகளில் தெரிகிறது, அலுவலகங்களில் தெரிகிறது, ஆஸ்பத்திரிகளில் தெரிகிறது. மக்களை உடனடியாக அதில் இருந்து மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெள்ள தெளிவான உண்மை. சென்னை நகர சாலையில் தினமும் வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் சிலர் சிவப்பு விளக்கு விழுந்ததும் நிற்கிறார்கள். ஆனால் பச்சை விளக்கு சிக்னலில் கடக்கும் வாகனங்களை செல்ல விடாமல் ஓரத்தில் இருபுறமும் நின்று கொண்டிருக்கும் வாகனங்கள் விதிகளை மீறி செல்கின்றன. பச்சை சிக்னலில் வந்து கொண்டிருப்பவர்கள் கதி கலங்குகிறார்கள். பஸ் டிரைவர்களோ நிறுத்தாமல் ஹார்ன் அடித்து விதிகளை மீறச் சொல்லி செய்கையால் மிரட்டுகிறார்கள். அந்த செயல் அங்கே வாகனங்களில் நின்று கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் மன அழுத்தத்திற்குள் தள்ளுகிறது. காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் ஒருவர் இந்த சாலை பயணத்தில் தப்பித்து எந்த சேதமும் இன்றி இரவு வீடு போய் சேருகிறார் என்றால் அது மகா பெரிய அதிர்ஷ்டம்தான். 27 விதவை பெண்ணிடம் உன் கணவர் எப்படி இறந்தார் என்று கேட்டால் அவள் சாலை விபத்தில் இறந்ததாக சொல்கிறாள். 5-6 குழந்தைகளிடம் உங்கள் அப்பா எப்படி இறந்தார் என்று கேட்டால் சாலை விபத்தில் இறந்ததாக கூறி அவைகளும் அழுகின்றன. என்ன காரணம்? எல்லா வாகனங்களையும் தான் முந்தி செல்ல வேண்டும் என்ற சுயநலம். யாரோ சிலருடைய சுயநலம் சாலையில் செல்லும் மற்றவர்களையும் பாதிக்கிறது. இந்த சுயநலம் தான் ஒருவர் மன அழுத்தத்தை நோக்கி செல்வதற்கான முதல் படி. கோட்டை ஒரு மூதாட்டி கடந்து போனால் அவளுக்காக வாகனத்தை நிறுத்த யாருக்கும் மனமில்லை. இந்தியா கல்வி அறிவில் உயர்ந்து விட்டது. யாரை பார்த்தாலும் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார்கள். பணப்புழக்கமும் அதிகரித்து விட்டது. சந்திரனுக்கு ராக்கெட் விட்டு விஞ்ஞானத்திலும் வளர்கிறோம். ஆனால் மனதளவில் இந்தியர்களின் நிலை தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்தியா மன அழுத்தத்தின் உச்சத்திற்கு போயிருக்கிறது. இன்றைய அவசர உலகில் எல்லோருக்கும் எதற்கெடுத்தாலும் மாத்திரம் வருகிறது. இதன் விளைவு சரியான உணவு உட்கொள்ளாமை, பொறுமையின்மை, புதுவித நோய்களுக்கு ஆளாகுதல், விபத்தினை ஏற்படுத்துதல், விபத்துக்குள்ளாதல் என பலவிதமான சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாகிறோம். என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான உயிரை இழக்கிறோம். இது போன்ற தவறுகளிலிருந்து நம்மையும் பாதுகாத்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் உரிமையும் ஆகும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன தெரியுமா? முதல் வேலையாக பொறுமையை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்திய செயல்பாடுகளினால் மனநோய்க்கு ஆளாகி நமது நிம்மதியை இழந்து பிறருக்கும் தொந்தரவாக இருப்பதை தவிர்க்க வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது மனவள பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் கையாண்ட யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய, மூச்சு பயிற்சி செய்ய, ஆரோக்கிய உணவு உண்ண, சுகாதாரத்தினை பேண, கடும் உழைப்பினை வழங்க, பிறர் மீது இரக்கம் கொள்ள அல்லது மதிக்க, இயற்கை வளங்களை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க, நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாலை பாதுகாப்பினை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்திற்காக சம்பாதிக்க வேண்டும், சம்பாதனைக்காக நமது நிம்மதியினை இழக்க கூடாது என்ற உண்மையினை உணர வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நேர பராமரிப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப, பொருளாதாரத்திற்கேற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தனது குடும்பம், தனது உறவினர், நல்ல நண்பர்கள் என நமது சுற்றுவட்டத்தை சந்தோஷ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: என்ன நேயர்களே, மன அழுத்தமும் ஆத்திரமும் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி நான் தெளிவா சொன்னேன். அடுத்து நம்ம சாலையில வாகனம் ஓட்டும் முறைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: மனித வாழ்வில் போக்குவரத்து முக்கிய அங்கம் வகிக்கிறது. அப்படி பார்க்கையில் வாகனம் ஓட்டும் கலை மிக முக்கியமான ஒன்று. சாலையில் பயணம் செய்யும் போது பயணியாக, நடந்து செல்லும் போது பாதசாரியாக, வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநராக, இவ்வாறு அன்றாடம் வழிப்பயணத்தில் பல்வேறு நிலைகளை ஏற்கிறோம். நம் அனைவருக்கும் சாலையில் ஏற்படும் விபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் மனதை அலைப்பாயவிட்டு, கவனத்தை சிதறவிட்டு அல்லவா ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். சாலையில் நாம் சற்று மனது வைத்து விழிப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக விபத்துகளை தவிர்க்கலாம். நமது இயந்திர வாழ்வுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து நிதானம் கொள்ள வேண்டும். சாலையில் நாம் எந்த நிலையில் செயல்படுகிறோமோ அந்த நிலையிலேயே முழு ஈடுபாடு கவனமாக இருப்பதே ஆகும். மேலும் சாலை விதிகளை கற்றல், சாலை மொழிகளை தெரிந்து கொள்ளுதல், சாலை பாதுகாப்புகளை அறிந்து கொள்ளுதல், சாலையில் ஏற்படும் மன அழுத்தங்களை போக்கும் வழிகளை தெரிந்து கொள்ளுதல், பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளுதல், முதலுதவி சிகிச்சைகளை தெரிந்து கொள்ளுதல், சாலைகள் மற்றும் வாகனங்களை நன்கு அறிந்து கொள்ளுதல், எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழல் சீர்கேடு இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.

நேர்களே, இது உங்கள் அபிமான எம்ஓ பி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் சுமித்ரா. தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் சில குறிப்புகளை தெரிந்து கொள்வோமா? ஓட்டுநர். ஓட்டுநர் என்பவர் வாகனத்தை ஓட்டும் அல்லது இயக்குபவர் ஆவார், அல்லது மோட்டார் வாகனத்தின் திருப்புக்குறியை கையாளுபவர் ஆவார். நடத்துனர். நடத்துனர் என்பவர் பேருந்து சம்பந்தப்பட்ட வரையில் பயணிகளிடம் கட்டணம் வசூலித்து பேருந்தில் ஏறுதல், பேருந்திலிருந்து இறங்குதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிற வேலையையும் குறிப்பிடக்கூடிய வேறு சில கடமைகளையும் செய்பவராவார். பேருந்து. பேருந்து என்பது எந்த முழு பயணத்திற்கோ அல்லது அதில் அடங்கிய பகுதி பயணத்திற்கோ தனிப்பட்ட பயணிகளால் அல்லது அவர்களுக்காக செலுத்தப்படும் தனித்தனி கட்டணங்களில் வாடகைக்கோ அல்லது வெகுமதிக்கோ ஓட்டுநர் நீங்களாக 6 நபர்களுக்கு அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லும் அல்லது ஏற்றிச் செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் மோட்டார் வாகனம் ஆகும். கட்டணம். ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்ய செலுத்த வேண்டிய தொகை பயண கட்டணம் எனப்படும். வழித்தடம். மோட்டார் வாகனம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பாதை வழித்தடம் எனப்படும். பெர்மிட். ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்துவதற்காக மாநில அல்லது மண்டல போக்குவரத்து அதிகாரியால் வழங்கப்படும் அனுமதி சான்றிதழுக்கு பெர்மிட் என்று பெயர். பயணிகளின் கடமை. பயணிகள் யாரும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுடன் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ள கூடாது. பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை அல்லது வாக்கியங்களை உபயோகிக்க கூடாது. புகைப்பிடிக்க கூடாது. பேருந்தின் உள்ளேயும் வெளியேயும் ஏறும் இறங்கும் வழிகளிலும் எச்சல் துப்பக்கூடாது. பயண கட்டணத்தை கொடுக்காமலோ செல்லுபடியாக தக்க பயணச்சீட்டு இல்லாமலோ இருக்க கூடாது. நடத்துனரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கூடாது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியில் சரியான காரணமின்றி தலையிடக்கூடாது. பயண கட்டணம் கொடுக்க மறுக்கக்கூடாது. பரிசோதிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது பயணச்சீட்டை காண்பிக்க மறுக்கக்கூடாது. தொற்று நோயாளியாக இருத்தல் கூடாது. விளம்பரம் தொடர்பாக அச்சிட்ட பிரசுரங்கள் அல்லது அது போன்ற எதையும் பேருந்தில் விநியோகிக்கவோ விளம்பரம் செய்யவோ கூடாது. மீறினால் பேருந்திலிருந்து இறக்கிவிட நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு அதிகாரம் உண்டு. பணியின் போது நடத்துனரின் கடமை. நடத்துனர் தன் பணியில் பொறுப்புணர்ச்சியுடன் இருத்தல் வேண்டும். தூய்மையான சீருடையில் இருத்தல் வேண்டும். பயணிகளிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளல் வேண்டும். வாகனத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருத்தல் வேண்டும். புகைப்பிடிக்க கூடாது. போதைப் பொருட்களை பயன்படுத்த கூடாது. தவறான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க கூடாது. வேறு பேருந்தில் ஏறும் அல்லது ஏற முயற்சிக்கும் பயணிகளை தடுத்தல் கூடாது. தடத்தை அறிவிக்கும் பலகையை சரியாக பொருத்தி சரியான வெளிச்சம் படும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பயணிகளிடம் நடத்துனரின் கடமை. பயணிகளை பேருந்தில் அனுமதித்த எண்ணிக்கைக்கு மேல் ஏற்றக்கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்து பயணம் செய்ய விரும்பும் பயணியை சரியான காரணமின்றி

0: congestion throughout Chennai. Accidents are very common due to lack of traffic enforcement and general disregard by drivers for traffic laws. Traffic congestion generally limits the number of high-speed traffic accident and fatalities. Travel at night is particularly hazardous. Buses, patronized by hundreds of millions of Indians, are convenient in that they serve almost every city of any size. However, they are usually driven fast, recklessly, and without consideration for the rules of the road. Accidents are quite common. Trains are safer than bus, but train accidents still occur more frequently than in other countries. In order to drive in India, you must have either a valid Indian driver's license or a valid international driver's license. Because of difficult road and traffic conditions, consider hiring a local driver. On Indian roads, the safest driving policy is to assume that the other drivers will not respond to a traffic situation in the same way you would in the US. Buses and trucks often run red lights and merge directly into traffic at yield points and traffic circles. Cars, auto rickshaws, bicycles and pedestrians behave only slightly more cautiously. Use your horn or flash your headlights frequently to announce your presence. It is both customary and wise. Outside major cities, main roads and other roads are often poorly maintained and congested. Even main roads frequently have only two lanes with poor visibility and inadequate warning markers. On the few divided highways, one can expect to meet local transportation traveling in the wrong direction, often without light.
1: Thank you, Sneha, for sharing your views. We'll get back to you after some time. Till then, stay tuned to MOP CRS 107.8.
2: ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள், உள்ளிருக்கும் உயிரை காப்பாற்றுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP Community Radio 107.8.
1: Listeners, I'm Neha and you are listening to MOP CRS 107.8. Today we have our guest Miss Nisha, who has been victimized number of times while riding bike. Hi Nisha.
3: Hi.
1: So tell me something about yourself. What do you do?
3: I'm a student. I'm doing my fashion designing now and I'm in the first year of my course and I'm doing it at NID. National Institute of Design. Okay.
1: Since how many years have you been riding?
3: I'm riding bike since 12th standard.
1: So, do you hold a license?
3: Definitely I do. How can I ride without a license?
1: Oh, that's good. You should hold a license since many teenagers do not hold a license. So, how many times have you met with an accident?
3: Okay. This is quite embarrassing. I met with an accident 3 times, actually. Once was near the park. Once I fell off the bike just skidded. And once when it was raining.
1: Were all the accidents of the same kind?
3: Okay, the first time when I met with an accident was near the park. I was with my friend and I was riding the bike. And what happened is near the signal, I wanted to go straight and this ambassador wanted to go for a left. He never showed me any indicator, nothing, no signs of going to the left. And I just casually was going my way and he just overtook me and he just dashed us and just ran off. And we were there lying on the road, one side me, one side my helmet and one side my bike and my friend. And the second time when I met with an accident was there was a lot of sand on the road and I just didn't realize and I just put the brakes and I just fell off the bike. That was like a very small accident. I wasn't hurt that much. And off late during the rains, I met with an accident since it was raining And I don't know what happened. Before even I could think, I was on the road.
1: Did the people around you help you? Or you were all alone?
3: During my first accident, yeah, there were a lot of people on the road. And, you know, they immediately helped us with, you know, giving us water. And, you know, they made us sit around. And then they just picked up my bike and we were just standing there. And once we were fine, then we went to the BRS hospital, which is near. And we got our, you know, dressing and etc. done. I feel that, you know, people around you definitely help you when you meet with an accident. But it's always, you know, good that you, even if you have seen someone else around you, you know, falling on the road, you should go help them. But of late, people who ride on the roads, like, you know, these cars and these buses, they think that, you know, they can just ride however they want. People should have precautions whenever they're riding. And so on.
1: So how did you manage to go to the hospital later? Did someone help you or you managed yourself?
3: Yeah, I had this friend of mine who was a pillion rider. So once she was fine and once I was fine, we went to the nearest hospital. It was like just a ride of 2 minutes ride. So we went there and then they asked us if we want to, you know, register a case or something against the one, but since I didn't know who it was, so they just ran off. They just hit our bike and they just ran off. So I couldn't figure out who it was. So we just got our things done and then left from there.
1: And then when you went home, how did your parents react? I mean, was your parents' reaction ki what happened to my daughter or how?
3: My parents, yeah, I didn't tell them the minute when I met with an accident. After I got everything done, I went home and I told them that I met with an accident. They asked me how, what, when, and etc. I told them, they were like, yeah, better, you know, ride safely. Like how every parents are worried that, you know. But then, it's fine. Like, you know, it wasn't even my mistake at that time that, you know, that I had done something if I was racing. It wasn't even my mistake. So, they didn't tell me much.
1: Even after meeting, then how did you ride back home?
3: I went back again in my bike only because I had no option at that time to leave my bike and all that over there. So I took time. I waited that till I was fine. I was completely fine. I had, you know, I was conscious and then I rode back home. I went back on my bike.
1: Even after meeting with an accident 3 times, didn't you lose confidence on getting back on the road again?
3: Yeah, sometimes you feel that, you know, you're not that confident of riding. But then just because of somebody else's mistake on the road, you just can't stop riding bike, right? That's the way I commute generally. So yeah, sometimes when you're riding on, you know, immediately after like a day or two, you're riding bike on the road and you see a car passing by you. Yeah, you will feel that heartbeat missing one, saying that, oh God, I will meet with an accident now. But then you should always have that confidence and, you know, that no, you can ride bike again. It's not like you're losing complete hope over it.
1: Do you wear helmet? And do you think it's safe wearing helmet?
3: Yeah, I do wear helmet and it is actually very necessary to wear helmet because helmet is the one which covers your face. Not necessary that you tie a dupatta around your face today and you can just ride off. That will not help you from severe injuries. But whereas when you wear helmet, it will definitely help you in, you know, saving those marks on your face, etc. When you meet with an accident, you will not realize till you don't meet with an accident that how safe it is to wear a helmet. But once you meet with an accident, you'll be like, oh God, I should have worn a helmet. Today, there are a lot of people who don't even wear a helmet today. They think, oh, it's okay, I'm not going to meet with an accident. But people definitely, the minute you meet with an accident, later you realize that you should have worn a helmet, then today I wouldn't have faced these consequences. So it is very, very necessary to wear a helmet in order to protect your face, your head, your brain, everything.
1: Okay, so can you tell few precautions for our listeners?
3: precautions as a rider, what I feel is you should always be like, you know, some distance away from any vehicle on the road. Do not be too close to any, do not believe any auto riders when you're on the road. They will take a right from a left side and you will not know how they ride auto first of all. So never go behind them and always make sure that you're on the left hand side of the road and show your indicators. Always, you know, wear helmet. Definitely wear helmet. That's the first thing you should always do. You get a bike, get a helmet along with it. And I would suggest to ride slowly and safely. And yeah, definitely follow the traffic rules. Never try overtaking these huge, huge lorries and buses. They think that they are the roads kings and all that. So you never know how they would come behind you. If you try chasing them, they will chase you. So always stay safe. Thank you.
1: Thank you, Ms. Nisha, for coming to our studio and sharing your experience with us. So listeners, you would have learned something out of Nisha's experience. So next time when you are on road, drive safe and be safe. Keep listening to MOP CRS 107.8.
2: என்ன நேயர்களே, மன அழுத்தம் பத்தியும் சாலையில வாகனம் எப்படி ஓட்டணும் அப்படின்றத பத்தியும் சில குறிப்புகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க டிராபிக் பத்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
4: ஹாய் ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
5: டீம் பேர் காயத்ரி.
4: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
5: ஆ, இருக்கு.
4: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
5: நான் ஒரு 5 இயர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன்.
4: லைசென்ஸ் இருக்கா?
5: ஆ, இருக்கு. வண்டி வாங்கும் போதே லைசென்ஸ் வாங்கியாச்சு.
4: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
5: கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
4: டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் எல்லாம் பே பண்ணிருக்கீங்களா?
5: ஒன் டைம் மாட்டியிருக்கேன், ஆனா ஃபைன் எல்லாம் பே பண்ணல. அவர் வந்து ஓகே, நான் லேடின்றதுனால எக்ஸ்கியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டேன்.
4: எதுக்காக லைசன்ஸ் கேட்டாதா?
5: ஆ, லைசன்ஸ் கேட்டாங்க. அந்த டைம்ல பார்த்து நான் லைசன்ஸ் இல்ல, என்கிட்ட எல்எல்ஆர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டு சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம்ல வந்து ஒழுங்கா லைசன்ஸையும் கூட வச்சு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி.
4: சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
5: ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது சிட்டி, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுவேன்.
4: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
5: இல்ல, மோஸ்ட்லி யாரும் இந்த சிட்டிலன்னு பார்த்தோம்னா யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி ஜென்ஸுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்க பார்ட்டி நிமிஷத்துக்கு ட்ரிபிள்ஸ்ல போகக்கூடாதுன்னா ட்ரிபிள்ஸ் போறாங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணாம போறாங்க. ரெட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும் போதே மூவ் ஆகுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஜென்ஸ் பண்றதுனால டிராபிக் ரூல்ஸ் மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன்.
4: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
5: நான் மோஸ்ட்லி கண்டிப்பா சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவேன். எப்ப போகணும், எப்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆம்புலன்ஸ்னா வருதுன்னா அது வந்து வே விட்டே ஆகணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வே விட்டுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்தோம்னா நான் வந்து மொபைல் யூஸ் பண்றதே எனக்கு பிடிக்காது. பை டிரைவிங்ல இருக்கும் போது மொபைல் யூஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. யூஸ் பண்றவங்களையும் ரொம்ப எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகும். அண்ட் தென் வந்து ஏன்னா எப்பவுமே இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆவேன். என்னென்ன இருக்கோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்.
4: தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
6: ஹாய்,
4: உங்க பேர் சொல்லுங்க.
6: ஜெயஸ்ரீ.
4: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
6: ஆ, இப்பதான் வாங்கினேன்.
4: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
6: நான் ஸ்கூட்டி பெப் பிளஸ் வச்சிருக்கேன்.
4: லைசன்ஸ் இருக்கா?
6: இல்ல, இனிமேதான் வாங்கணும்.
4: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
6: நானும் ஒரு 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்.
4: ஓகே. ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா?
6: ஆ, யூஸ் பண்ணுவேன்.
4: டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா?
6: கண்டிப்பா.
4: டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
6: நிறைய டைம் மாட்டி இருக்கேன்.
4: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
6: கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணாம போனா அதுவும் சென்னையில பிடிக்காம இருப்பாங்களா போலீஸ்.
4: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
6: நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. அதுவும் அந்த சென்னையில சுத்தமா பண்றதே கிடையாது. மற்ற சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பண்றது கிடையாது.
4: நீங்க என்னென்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
6: நான் வந்து டிராபிக் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோலா இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் பயம் தான் ஓட்டுறதுக்கு, ஓரளவுக்கு ஓட்டுவேன். அதுக்கப்புறமா மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பைக் ஓட்ட மாட்டேன்.
4: ஓகே, தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஹாய், உங்க பேரு
7: நிர்மலா.
4: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
7: ஆ, இருக்கு.
4: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
7: ஹீரோ ஹோண்டா ஃபேஷர் வச்சிருக்கேன்.
4: லைசன்ஸ் இருக்கா?
7: ஆ, லைசன்ஸ் இருக்கு.
5: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
6: ஒரு 7 இயர்ஸா ஓட்டுறேன்.
5: ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா?
6: ஆ, ஹெல்மெட் யூஸ் பண்றேன். ஆனா சிட்டி சைடு வரும்போது மெயினா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே டவுன் சைட்லாம் அவ்வளோவா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால யூஸ் பண்றதும் இல்லை.
5: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
6: ஷூர், டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும் சிட்டியில. ஆனா டவுன்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை. சொல்ல போனா அங்கே ஹைவேவும் இல்லை, ஒரே ஒன் வே மட்டும்தான். அதுவும் வந்து டிராபிக் போலீஸும் அவ்வளோவா சரியா ஒர்க் பண்றதே இல்லைங்க. சில டைம்ல ஆக்சிடென்ட் கூட நடக்கும் ஹெல்மெட் யூஸ் பண்ணாதனால. அதனால சில டைம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க டவுன்ல.
5: டிராஃபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
6: பே பண்ணிருக்கேன்.
5: எதுக்காக?
6: ஹெல்மெட் போடாதனால சில டைம்ல பிடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா வர்றதுனால.
5: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா?
6: ஆ, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கே சென்னையில் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே டவுனில் வந்து அவ்வளோவா ஃபாலோ சிக்னல்ஸே இல்லை, ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
5: எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
6: இல்லை, சொல்ல போனால் அவ்வளோவா இல்லை. சிலர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சிலர் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது. மெயினாக ஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அதுவும் யங்ஸ்டர் வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்லை.
5: நீங்கள் என்ன டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க?
6: டிராஃபிக் ரூல்ஸ்னால் ஸ்பீட் லிமிட்டாக போடுறது, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் எதனா வந்தால் வழி விடணும், மெயினாக வழி விடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகாமல் லிமிட்டடாக ஸ்பீட் போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஸ்கூல் சைட்லாம் போனீங்கன்னா எப்பவுமே இந்த பசங்கள்லாம் கிராஸ் பண்ணுவாங்க, அதனால லிமிட்டட் ஸ்பீடாக போனால் நம்மளுக்கும் நல்லது பசங்களுக்கும் நல்லதாக இருக்கும். அது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் நான்.
5: வண்டி ஓட்டும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா?
6: இல்லை, யூஸ் பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது பதில் ப்ளூடூத் ஹெட் ஃபோன் அது மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், போனும் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
7: ஹலோ புஷ்பா. Hi. So in the past few years, I see traffic is getting increased a lot despite of many flyovers built in place. I somehow believe that accidents are self-controlled ones. The cautious driver will never lose his control. When you happen to get a chance, please see Chennai Traffic Police website for the statistics of accidents. It's increasing every year.
1: So how do you think it can reduce?
7: How about a thought of an individual that I'll never break traffic rules, that I'll stop when yellow signal asks to stop, and other usage usage of indicators, headlights switched on when needed. Helmets not in our petrol tank, rather we wear. Drive always in straight lines instead of sudden lefts and rights. Avoid drinking and drives, etc. Let's think if the whole Chennai follows the rules for one day. I'm just wondering how much of accidents might get reduced. So yeah, that's about it.
1: Thank you.
8: Hi.
1: உங்க பேர் என்ன?
8: என் பேர் சாதனா.
1: நீங்க வண்டி வச்சிருக்கீங்களா?
8: ஆமா.
1: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
8: நான் ஒரு சுமார் 2 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
1: லைசன்ஸ் இருக்கா?
8: ஆமா, கண்டிப்பா இருக்கு.
1: டிராபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
8: இல்ல, இது வரைக்கும் எதுக்கும் பே பண்ணதில்ல.
1: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
8: ஆமா, கண்டிப்பா.
1: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
8: நிறைய பேர் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது, எஸ்பெஷலி இந்த டூ வீலர்ஸ் அண்ட் பைக்ஸ் அண்ட் ஈவன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் யாருமே டிராபிக் இது ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் பஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டாப் சிக்னல்லே நிக்க மாட்டாங்க, அவங்க வாட்டில போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டூ வீலர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அதெல்லாம் போடுறது கஷ்டம். அண்ட் ஷேர் ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாட்டில திடீர்னு எந்த சிக்னலுமே கொடுக்காம நடு ரோட்லயே நின்றுவாங்க. அண்ட் வண்டி அவங்க நின்றுட்டு எடுக்கும் போதும் அவங்க பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பாக்கவே மாட்டாங்க, அவங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
1: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
8: ஸ்டாப் சிக்னல் போட்டவனே நிப்பேன், அண்ட் ஸ்பீட் லிமிட் அதுக்கேத்த மாதிரி ஓட்டுவேன். அந்த மாதிரிதான் ரெகுலர் ரூல்ஸ்.
1: சாதாரணமா ஆக்சிடென்ட்ஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
8: ஆக்சிடென்ட்ஸ் காரணம் வந்து இவங்க வந்து இக்னோர் பண்றது, சுத்தி என்ன வண்டி வருது எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவங்களே ஒரு சொந்த வேர்ல்ட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க வண்டியை. பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதா, ஹார்ன் அடிக்கிறாங்களா, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அதுதான்
1: வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்ணுவீங்களா?
8: எப்பயாவது எமர்ஜென்சி அப்ப கால் வரும்போது ஆன்சர் பண்றதுதான், ஆனா ரெகுலர் பேசிஸ்ல எல்லாம் ஓட்டுறது கிடையாது, எடுக்கிறது கிடையாது.
1: தேங்க்யூ.
9: Now we have Nikita who will share few tips on teen driver safety.
10: Hi everybody. It's spring and every teen wants to hit the road, right? So as a parent, the fact that your teen is now behind the wheel probably makes you a little nervous. Whatever happened to that toddler who asked you to tie his shoes? Whatever happened to that third grader who asked you for your help with her homework? Whatever happened to that seventh grader you used to watch at scooter practice? Your teen is now entering a world of responsibilities, a world that needs your influence. It's important that you guide your teen throughout their entire life, especially when they are learning how to drive safely.

0: Under your influence has three great links that can help you in your education efforts. Number one, guidance and enforcement, which is tips on helping your teen follow the rules of the road. Number two, tips on driving with your teen, which is reminders to use when practicing driving together. Number three, educating your teen, which is tips on how to share important information with your teen. Please make sure every teen is aware of their consequences and they drive safely while riding.
1: Thank you, Nikita, for sharing some knowledge on teenage riders and drivers these days. I hope they must have gained some knowledge on how to keep themselves prepared. Keep listening to MOP CRS 107.8.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. தன்னலமற்று பொதுநலத்துக்கு என வாழ்பவர்கள் மிக சிலரே. சுதந்திர போராட்ட நேரத்தில் வாழ்ந்த தியாகிகள் பலரை வரலாறுகள் மூலம் கண்டுணர்ந்துள்ளோம். அன்னை தெரசா மேதா பட்கர் வரிசையில் இப்போது பலருக்கும் அறிமுகமாயிருப்பது நம் தமிழகத்தைச் சேர்ந்த டிராபிக் ராமசாமி. இவரை பலர் அஹிம்சை அண்ணியன் டிராபிக் ராமசாமி என்றும் அழைப்பர். இவரது முறையான கல்வி 12 வகுப்புடன் முடிந்தது. பின்னர் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் மும்பை கல்வி நிறுவனத்தில் அஞ்சல் வழி மூலம் துணித்துறையில் AMIE என்ற பட்டம் பெற்றார். ஊர்காவல் படையிலும் முன்பு பணியாற்றியுள்ளார். ஒரு மில்லில் பியூனாக வேலை பார்த்த ராமசாமி சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து காவலருக்கு உதவி இருக்கிறார். இதனால் அவரை பாராட்டும் வகையில் அவருக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து காவலர்கள். இதனாலேயே ராமசாமி என்ற பெயருக்கு முன்னால் டிராபிக் என்ற அடையாள பெயர் ஒட்டிக்கொண்டு டிராபிக் ராமசாமி ஆனார். எப்போடா 58 வயசாகும், நிம்மதியா வீட்டுல ஓய்வெடுக்கலாம் என்பதுதான் வேலைக்கு போகும் பலரது கனவு. தனது 73 வயசில் தான் நேசிக்கும் சென்னை நகரம் ஒரு தூய்மையான நகராக மாற வேண்டும் என நடு ரோட்டில் நின்று கொண்டு டிராபிக் ஒழுங்குபடுத்துவது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மீன்பாடி வண்டிகளை ஒழித்தது, பொதுமக்கள் பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு இடையூறாக சில வழித்தடங்களில் இருந்த ஆட்டோக்களை ஒழித்தது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தெருமுனை ஆக்கிரமிப்பு கடைகளை இடிக்க கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றியடைந்தது என இவரது பொதுநல சாதனைகள் நீளும். மீன்பாடி வண்டிகளை கேஸ் போட்டு ஒழித்ததால் இவர் மீது கோபம் கொண்ட சிலர் அடியால் வைத்து அடித்து இவரது ஒரு கண்ணை செயலிழக்க வைத்தார்கள். இருந்தாலும் இவரது சாதனை பயணம் இன்னும் தொடர்கிறது. இப்படி பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக வாழ்ந்து வருபவருக்கு குடும்பம் எப்படி துணை நிற்கும்? அவர் முட்டாள்தனமான காரியம் செய்கிறார் என ஒதுக்கி வைத்துள்ளது அவரது குடும்பம். தனது பொதுநல சேவையால் பல சமூக விரோதிகளின் எதிரியாகிவிட்டபடியால் தனது குடும்பத்துக்கு அவர்கள் மூலம் ஆபத்து வரலாம் என கருதி தற்போது நண்பர்களின் துணையுடன் தனியாக வசித்து வருகிறார். எந்த அரசு வந்தாலும் தப்பு நடக்கிற இடத்தில் எல்லாம் தட்டி கேட்கும் இவரால் அரசுக்கு தலைவலிதான். டிராபிக் ராமசாமி ஏராளமான பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். 2002 சென்னையில் அதிக எடை ஏற்றி கொண்டு கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிய மீன் ஏற்றும் வண்டிகளுக்கு எதிராக நீதிமன்ற தடை பெற்றவரும் இவரே. சென்னையில் அனுமதி இல்லாமல் பல அடுக்கு கட்டிடங்களை கட்டிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக பல வழக்குகளை போட்டு பல கட்டிடங்களை இடிக்க வைத்தார். பல கட்டிடங்கள் செயலிழக்க செய்தார். கட்டிடங்கள் கட்டுவதில் ஒரு முறைமையை உருவாக இது வழிவகுத்தது. சென்னையில் கட்டப்படும் எல்லா கட்டிடங்களும் கார் நிறுத்த வசதிகளுடன் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையினையும் இவர்தான் பெற்றார். இது இன்று தமிழகம் முழுக்க பரவலாக அமல் செய்யப்படுகிறது. அரசு நிதி வீணடிக்கப்படுவது, முறைகேடாக அரசு செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு சென்றபடியே இருக்கிறார் ராமசாமி. இவர் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை தென் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். டிராபிக் ராமசாமி அவர்களால் தொடர்ந்த வழக்குகளால் கோபம் கொண்ட எதிர்த்தரப்பினரால் பலமுறை தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது பணிகளை அவர் கைவிட்டதில்லை. 2000 ஆண்டில் இவர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்காக வழக்கறிஞர்களாலேயே தாக்கப்பட்டார். 2002 மீன் விற்பனையாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இவர் மீது பல்வேறு பொய்வேறு வழக்குகள் காவல்துறையினரால் போடப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். டிராபிக் ராமசாமிக்கு ஆயுதப்படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவரது பணிகளுக்கு பல தடங்கல்கள் இருந்தாலும் தொடர்ந்து இயங்க அவருக்கு பொதுமக்கள் உதவி புரிகின்றனர். டிராபிக் ராமசாமி அவர்களைப் போல ஒரு பொது நலம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் இருந்தாலும் குடும்பம் அல்லது தொழில் என ஏதாவது ஒன்று தடுக்கும். எனவே முழுதாக இறங்காவிட்டாலும் சமூகம் நன்றாக இருக்க களத்தில் இறங்கி களை எடுக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு உதவியாக இருப்போமா?

0: ஐயோ போன் அடிக்குது, எங்க அடிக்குதுன்னு தெரியலையே. எங்க போனு?
1: அம்மா வேணா எடுக்காதீங்க.
0: ஏய் போனை கொடு, நீ ஒழுங்கா சிப்ஸ் சாப்பிடு, நான் போன் பேசணும், லேட் ஆயிடுச்சு வேற.
1: அம்மா வண்டி ஓட்டணுமா? வேணாமா?
0: எனக்கு தெரியும், ஏற்கனவே ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, ஒன்ன வேற ஸ்கூல்ல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். ஹலோ, ஆ அப்படிங்களா? ஆ சரிங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஆ வந்துட்டே இருக்கேங்க, இந்த ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன், குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வண்டி தருமாறுது. ஐயோ ஐயோ, முன்னாடி போற வண்டியில இடிச்சிட்டனே. ஐயோப்பா, எங்க எதுவும் ஆகலையே, கண்ணு எதுவும் ஆகலையில.
1: இதுக்குதான் வேணாம்னு சொன்ன, நீ போன் பேசின பத்தியா என்ன ஆச்சு?
0: வண்டி ஓட்டும் போது மொபைல் பேசாதீர்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

என்பது பயணிக்கவா அல்லது மரணிக்கவா? சாலை பயணம் என்பது மரணத்தை முன்னிறக்கையில் அமர வைத்து செல்வது போலாகிவிட்டது. இப்போது வாகன யமன் எப்போது வந்து உயிரை இழுத்து செல்வான் என்று அறிய முடியாத சூழல். எப்பொழுதும் மரணம் நிகழலாம் என்னும் நிலையில் நிகழ்கின்றன இன்றைய சாலை பயணங்கள். ஒரு அமெரிக்கரும் ஒரு இங்கிலாந்து நாட்டவரும் ஒரு இந்தியரும் பேசிக் கொண்டார்கள். அமெரிக்கர் சொன்னார், எங்கள் நாட்டில் வாகனங்கள் வலதுபுறமாக செல்லும். இங்கிலாந்துக்காரர் சொன்னார், எங்கள் ஊரில் இடதுபுறமாக செல்லும். இந்தியர் கடைசியாக சிரித்துக் கொண்டே சொன்னார், எங்கள் ஊரில் இடைவெளி இருக்குமிடமெல்லாம் செல்லும் என்று. இந்திய சாலைகளில் மட்டுமே சுமார் 3 லட்சம் விபத்துகள் வருடந்தோறும் நிகழ்கின்றன. 80,000 உயிர்களை கொல்லும் இந்த சாலை விபத்துகள் மூலம் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சாலைகளை பயன்படுத்துவோரின் அலட்சியமே 90 விழுக்காடு விபத்துகளுக்கு காரணமாகிறது என்று இந்தியாவிலும் உலக அளவிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மஞ்சள் விளக்கு என்பது வேகத்தை குறைப்பதற்கான எச்சரிக்கை விளக்கு என்பதற்கு பதிலாக வேகத்தை கூட்டுவதற்கான எச்சரிக்கை விளக்காகத்தான் சென்னை வாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் விளக்கு வந்தவுடன் காரை நிறுத்தினால் பின்னால் வருபவன் அடுத்த சிக்னல் வரும் வரை திட்டி தீர்ப்பான், அல்லது இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் நம்முடைய காரை முத்தமிடும். சென்னையில் லேண்ட் இருப்பதும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை, அல்லது தெரியாதது போல நடிக்கிறார்கள். ரயில்வே கிராசிங் என்றால் இருசக்கர வாகனத்தை சாய்த்து நுழைப்பது எழுதப்படாத தேசிய சட்டமாகிவிட்டது. ஆட்டோக்கள் என்றால் பாம்பு போல வளைந்து ஓட வேண்டும் என்பதும், தண்ணீர் லாரியனில் சுயபக்தரின் வேகப்பந்து போல செல்ல வேண்டும் என்பதும், இருசக்கர வாகனங்கள் எனில் கோடிட்ட இடங்களை நிரப்புவது போல செல்ல வேண்டும் என்பதும் தான் இன்றைய சென்னை போக்குவரத்து விதிகள். இந்த விதிகளின்படி செல்லவில்லை எனில் வசவும் புதுசா ஓட்டான் போல என்னும் நக்கல் பேச்சுகளும் தான் பரிசு. உலகின் 80% வாகனங்கள் வளர்ந்த நாடுகளிடம் இருக்கின்றன. ஆனால் 80% விபத்துகள் வளரும் நாடுகளில் தான் நிகழ்கின்றன என்கிறது ஆய்வு ஒன்று. காரணம், வளர்ந்த நாடுகளில் உள்ள சீரான போக்குவரத்து விதிமுறைகளும் அதை நிறைவேற்றுவதற்கு எடுக்கப்படும் பாரபட்சமற்ற சட்ட ஒழுங்குகளும் தான். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சாலை விதிமுறைகளை மீறுவோர் பாரபட்சமின்றி தண்டனை பெறுகிறார்கள். குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்துக்கு அதிகமாக வாகனம் ஓட்டும் வாகன ஓட்டிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அபராதம் கட்டியே ஆக வேண்டும். ஓட்டும் வேகத்திற்கு ஏற்ப அபராத தொகை அதிகமாகும். எத்தனை தடவை வேகமாக ஓட்டுகிறோம் என்பதற்கு ஏற்பவும் அபராதம் அதிகரிக்கும். பள்ளிக்கூடம் இருக்கும் பகுதிகளில் வேகமாக காரை ஓட்டினாலோ, சாலை பணி நடக்கும் இடங்களில் வேகமாக காரை ஓட்டினாலோ பல மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அபராதம் கொடுக்க வரும் காவல்துறையினரை லஞ்சம் கொடுத்து மடக்க முடியாது. விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள மில்வாக்கியில் அதிக வேகத்தில் ஓட்டிய ஒரு உயரதிகாரிக்கு போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்த நிகழ்வு ஜேர்னல் சென்ட்ரல் பத்திரிகையில் வெளியானது. அமெரிக்க வாகனங்களில் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட இருக்கைகள் இருக்கின்றன. அங்கே அந்த இருக்கைகளில் தான் குழந்தைகளை அமர வைக்க வேண்டும், இல்லையில் கடுமையான அபராதம் கட்ட வேண்டியதுதான். குறிப்பிட்ட வரிசையில் பயணிப்பவர்கள் சிக்னல் செய்யாமல் அடுத்த வரிசைக்கு செல்வதோ அல்லது குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டுவதோ அமெரிக்காவில் அபூர்வமான காட்சிகள். முன்னால் செல்லும் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் பின்னால் வருபவர் ஹாரன் அடித்து கண்டிப்பார். அப்படி செய்வது முன்னால் செல்பவரை திட்டுவது போல. அமெரிக்காவில் வருடக்கணக்கில் கார் ஓட்டினால் 2-3 முறை ஹாரன் சத்தம் கேட்கலாம், அவ்வளவுதான். மற்றவர்களின் கவனத்தை கவரவோ ஹாய் சொல்லவோ தவறு ஏதும் நிகழாமல் ஹாரன் அடிப்பதோ சட்டப்படி குற்றம் அமெரிக்காவில். அமெரிக்க சாலைகளின் வலது ஓரத்தில் அவசர தேவை வாகனங்கள் செல்வதற்காக மட்டுமே ஒரு வரிசை இருக்கும், ஹோல்டர் என்பார்கள். அதில் வேறு வாகனங்கள் ஏதும் செல்லக்கூடாது என்பது சட்டம். அதை யாரும் மீறுவதும் இல்லை. சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் வருகிறது என்றால் உடனே எல்லோரும் வலது ஓரமாக சென்று வழிவிட வேண்டும். போக்குவரத்து நெரிசல் உள்ள நேரங்களில் இந்த அவசர சிகிச்சை வாகனம் ஓரமாக இருக்கும் பிரத்யோக சாலையில் பயணிக்கும். நோயாளிக்கு போக்குவரத்து நெரிசலினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வில் என்னும் அறிவிப்பு பலகை சிறு சாலை சந்திப்புகளில் எல்லாம் காணப்படும். நள்ளிரவு ஆனாலும் கூட அங்கே பயணிக்கும் வாகனங்கள் அந்த அறிவிப்பு பலகையை பார்த்தவுடன் நின்றுவிட்டுதான் செல்கின்றன. பள்ளிக்கூட சிறுவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் கதவு திறந்திருக்கிறது என்றால் நில் என்று அர்த்தம்.
குழந்தைகள் இல்லை என்றால் கூட கதவு திறந்திருக்கும் பள்ளிக்கூட வாகனங்களை கடந்து செல்லும் வாகனங்கள் நின்றுவிட்டுத்தான் சென்றாக வேண்டும். இல்லையேல் பள்ளிக்கூட வாகனம் ஓட்டியே நிற்காமல் செல்லும் வாகனங்களின் விவரங்களை காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அபராதம் செலுத்த வைப்பார். மேலை நாடுகள் எல்லாவற்றிலுமே பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் சாலை விதி வழக்கத்தில் உள்ளது. சாலையில் பாதசாரி வந்துவிட்டார் என்றால் வாகனங்கள் நின்று அவருக்கு வழிவிட்டு செல்கின்றன. இது பெரும்பாலான விபத்துகள் நிகழாமல் தடுக்கிறது. 1896 முதல் சாலை விபத்து பதிவு செய்யப்பட்ட போது மக்கள் அதிர்ந்து போனார்கள். சாலையில் விபத்துகள் நடக்குமா என்ற வியப்பு அவர்களுக்கு. இனிமேல் இது போன்ற விபத்துகள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உடனே அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. 100 கடந்துவிட்டது. இன்று சுமார் 1.5 கோடி பேர் வருடந்தோறும் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கிறார்கள். 50 கோடி பேர் காயமடைகிறார்கள் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். இதே நிலை நீடித்தால் இந்த புள்ளி விவரங்கள் 2020களில் இன்றைய நிலையை விட சுமார் 65 விழுக்காடுகளுக்கு மேல் அதிகரிக்க கூடும் என்று அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளரும் நாடுகளில் ஏற்படும் அதிகப்படியான விபத்துக்கு காரணம் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் என்கிறது உலக சுகாதார நிறுவன அறிக்கை. தமிழ்நாட்டில் மட்டும் 83 லட்சம் வாகனங்கள் ஓடுகின்றன. 2005 மட்டுமே சுமார் 60,000 விபத்துகள் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. சுமார் 10,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சாலை விபத்துகளில் காயமடைபவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புதல் என்பது வளரும் நாடுகளில் மிக மிக குறைவு. ஆனால் வளர்ந்த நாடுகளில் காயமடைபவர்களில் 98% மக்கள் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய வாகனங்கள் விபத்து சோதனைகளையும் காற்றுப்பை வசதி போன்றவற்றையும் கொண்டிருப்பதும், அங்கு வாகன ஓட்டிகள் இருக்கை பார்ப்பை அணிவது கட்டாயமாகப்பட்டிருப்பதும் தான். பல நாடுகளில் விபத்து நிவாரண உதவிகள் நல்ல நிலையில் இல்லாததும் விபத்துகளில் காயமடைவோர்களை வெகுவாக பாதிக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்கள் விபத்து காப்பீடு செய்து கொண்டிருப்பது மிகவும் அபூர்வமாக இருப்பது விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ உதவியை பாதிக்கிறது. விபத்துகளின் மூலமாக உயிரிழப்புகள் நேர்வதற்கு காரணமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக வங்கியும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் பல செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் தேவையற்ற சாலை பயணங்களும் சாலைகளில் உறுதிக்கும் தகுதிக்கும் மீறிய வாகனங்களின் எண்ணிக்கைக்கும் வாகனங்களின் வடிவங்களும் விபத்துக்களை நிர்ணயிக்கும் காரணங்களில் சில. இருசக்கர வாகனங்கள், 3-சக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்கள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சாலையில் செல்லும் இடங்களில் விபத்துகள் அதிகரிக்கின்றன. 2

0: மாற்றாக அதிக வேகமாக கார் ஓட்டுவதும் குடித்து விட்டு கார் ஓட்டுவதும் கைபேசி போன்றவற்றை பயன்படுத்தி சாலையில் கவனத்தை செலுத்தாமல் வண்டி ஓட்டுவதும் வாகனங்கள் செல்ல சரியான சாலை வடிவமைப்பு இல்லாமல் இருப்பதும் சாலை விதிகள் சரியாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதும் விபத்துக்கான காரணங்களில் இன்னும் சில. மூன்றாவதாக இருக்கை வார்ப்பாட்டை அணியாமல் இருப்பது, வாகனம் ஓட்டும் வயது வராதவர்கள் வாகனம் ஓட்டுவது, மக்களிடையே சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது, தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவது, வாகன ஓட்டிகள் செய்யும் சிறு சிறு தவறுகளை மன்னிக்கும் மனநிலை இல்லாமல் இருப்பதும் போன்றவையும் விபத்துகளை உருவாக்குகின்றன.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியா ஒரு நேர்காணல் பேச வராரு டிராபிக் போலீஸ் மிஸ்டர் பாலாஜி. அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா? இந்த நேர்காணலில் நான் உங்களுடன் சுமித்ரா. ஹலோ சார்.
2: முன்னாடி இவ்வளவு டிராபிக்கோ இல்ல இவ்வளவு பஸ் இவ்வளவு கார்ஸ் இதெல்லாம் இல்ல. இப்ப வந்து இதெல்லாம் அதிகமாகி இப்ப இன்னும் டிராபிக் அதிகமா தான் போயிட்டே இருக்கு. அண்ட் எவ்ரிடே நிறைய ப்ராப்ளம்ஸ்னால டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாபா தான் ஆயிட்டு
1: இருக்கு. நிறைய டிராபிக் இருக்கப்போ அந்த அந்த இடத்துல ஒரே ஒரு போலீஸ்மேன் தான் ஜங்ஷன்ல இருக்காருன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
2: இல்ல, ஒரு போலீஸ்மேன் இல்ல, அது வந்து பீக் அவர்ஸ் இல்ல நார்மல் அவர்ஸ் அதை பேஸ் பண்ணி எங்க அதிகமா டிராபிக் ஆகும் எங்க கம்மியா டிராபிக் ஆகுங்கறது எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஒரு 8 to 9 வந்து மவுண்ட் ரோட் பக்கம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த ஏரியாஸ்ல எல்லாம் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஆபீஸ் விடுற டைம்லயும் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு 20 feet அப்படி இல்லைன்னா ஒரு 2 signals ஒரு போலீஸ் கண்டிப்பா நிற்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல அங்க டிராபிக் ஜாம் ஆகும்போது நியர்பை போலீஸ் கான்டாக்ட் பண்றதோ இல்ல அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதோ எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க எங்க ஒர்க்க பிளான் பண்றதே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம்.
1: ரெய்னி சீசன்ல டிராபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
2: ரெய்னி சீசன்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி 2-wheelersோட கிரவுட் நிறைய குறைஞ்சிடும். ஸோ அந்த நேரத்துல டிராபிக் கண்ட்ரோல் பண்றது நார்மல் சீசனோட ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா அந்த நேரத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்குமே தவிர அந்த நேரத்துல டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலையா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ்ல பவர் இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? டிராபிக் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
2: ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதான் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அர்ஜென்ட்ல இருப்பாங்க, ரஷ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கண்ணு முன்னு தெரியாமல் வண்டி ஓட்டும் போது மிடில் ரோட்ல நின்று நாங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும், நில்லுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்.
1: எந்த எந்த மாதிரி ஏஜ் குரூப் பீப்புள் வந்து டிராஃபிக்கை வயலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: டிராஃபிக் வயலேட் பண்றதுக்கும் ஏஜ் குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யாரு அர்ஜென்சில போயிட்டு இருக்காங்களோ அவங்கதான் டிராபிக்கை வயலேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சீக்கிரம் போகணும், எனக்கு அந்த இடத்துக்கு உடனே போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து சரி ஓகே எல்லோ சிக்னல் தானே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரெட்டு மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கும் டிராபிக்கை வயலேட் பண்றதுக்கும் அதிகமா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அர்ஜென்சி யாருக்கு இருக்கோ அவங்க டிராபிக்கை வயலேட் பண்ணிட்டு போயிட்டே
1: இருக்காங்க இன்னைக்கு. அந்த மாதிரி டிராபிக் ரூல்ஸ் வயலேட் பண்றவங்களை எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: அது டிபெண்ட்ஸ்மா. இஃப் ஹாஸ்பிட்டல்ல உண்மையிலே யாராவது அர்ஜென்டா இருக்காங்க அப்படின்னா சரி இப்போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இல்ல ரொம்ப ஃபன்னுக்கு இல்ல வீம்புக்கு டிராபிக் வயலேட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம். இஃப் தே ஆர் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன்னா ஃபைன் பண்ணி. ஸோ டிபெண்ட்ஸ் அந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன கேஸ்ல அவங்க டிராபிக் வயலேட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டீல் பண்ணிப்போம்.
1: சப்போஸ் ஆம்புலன்ஸ் டிராபிக்ல மாட்டிச்சுன்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி கிளியர் பண்ணுவீங்க?
2: இப்போ அது வந்து எந்த ஏரியால மாட்டுதுங்கிறத பொறுத்து. இப்போ டிராபிக் கம்மியா இருக்கிற ஏரியால ஆம்புலன்ஸ் வந்து மாட்டுனுச்சு அப்படின்னா கேர் பண்றது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மவுண்ட் ரோடில் உங்க காலேஜ் பக்கத்துல எங்க டிராபிக் ஆம்புலன்ஸ் மாட்டினாலும் அதை கிளியர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ மற்ற எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற வண்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அனுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் சிக்னல்ல நிற்கிறவங்களும் அர்ஜென்சியில நிற்பாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட தான் எடுத்துட்டு வாங்க வேண்டியிருக்கும். பட் அகைன் ஆம்புலன்ஸ் ப்ரியாரிட்டியா இருக்கிறதுனால மத்த எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிட்டு அந்த ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ் போக சொல்லிடுவோம்.
1: ஓகே சார், இப்ப இருக்க யூத்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் இருக்கீங்க?
2: இப்ப இருக்கிற யூத்ஸ்க்கு மெயின் அட்வைஸ் வந்து எல்லாரும் கண்டிப்பா உடனே லைசன்ஸ் எடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வி கேட்ச் அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எப்ப போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் டிராபிக் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அது உங்க சேஃப்டிக்கு தான், எங்க சேஃப்டிக்கு இல்ல. சிக்னல் எல்லோ மாறுனுச்சுன்னா அவசரத்துல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெட் ஆன் கிரீன் வந்ததுக்கு அப்புறம் போங்க. ரெட் சிக்னல் இருக்கும்போது கிராஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கிவ் வே டு ஆம்புலன்ஸ். வயசானவங்க ரோட கிராஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் நின்னு போங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும்.
1: செல்போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கா?
2: அதை யூஸ் பண்ணாம விட்டவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் உண்மையிலே குறைஞ்சிருக்குங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் சில பேர் வயலேட் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அந்த இடத்துல. அண்ட் அதுவும் இல்லாம இப்போ அந்த ப்ளூடூத் வந்ததுனால செல்போன் யூஸ் பண்ணாம ப்ளூடூத் மாட்டிட்டு தே ஆர் டாக்கிங். செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நாங்க சொல்றது வந்து நீங்க செல்போன் பேசிட்டு போறது இல்ல, பேசாம போறது. வண்டி ஓட்டும் போது ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுறது. ஸோ ஷார்ட்கட்ஸ் எடுத்துட்டு நீங்க மறுபடியும் பேசிட்டே போனீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாரு கை காட்டுறாங்க, யாரு கிராஸ் பண்றாங்க, அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பேசாம ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னா, ஐ மீன் ரூல்ஸ் ஆர் மென்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ அதனால நீங்க ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னாலே சேஃபா இருக்கும்.
1: ஓகே சார், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
3: எனக்கு
1: சொல்லாதீங்க, இவ்வளவு சீக்கிரமாகவும் வேகமாகவும் உங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சொல்லுங்க உங்க நன்றிய.
3: டிரைவர் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. சீக்கிரமா வண்டியை ஓட்டிட்டு வந்து என் குழந்தை உயிரை நீங்க தான் காப்பாத்தினீங்க.
4: என்னமா, நான் என் கடமை தானே செஞ்சேன். நான் வேகமா வரதுக்கு வழி விட்ட பொதுமக்களுக்கு தான் உங்க நன்றி போய் சேரும்.
3: ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்குள்ளயும் ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. அது நினைச்சு தயவுசெய்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க. பொதுநலம் கருதி வெளியிடும்.

0: என்ன நேயர்களே, இந்த முழுநீள ஒளிச்சித்திரத்தை கேட்டீங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம். இத மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: Wear helmet, obey traffic rules, signals, always carry your license. Drive safe, be safe.
0: மேலும் பல நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா,
1: உங்க நேஹா. Stay tuned to MOPCRS 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

ஹாய், ஹலோ, வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க அதானே? எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம்னு, ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர், பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம், சொத்து, வீடு, பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனா சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும் தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுல இருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வரலாம். இட்ஸ்

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்பெல்லாம் யாருமே ஹெல்த்தை பத்தி

0: பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்கு.
1: நீங்க வாழை மரத்து தானே சொல்றீங்க?
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதுல எதை சொல்றீங்க?
0: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழை தண்டை பத்தி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்துல இவ்வளோ டிப்ஸ் வச்சிருக்கு, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
0: அடுத்து நம்ம அதே மரத்துல வாழைப்பூ கூட வந்து அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்கு. இப்போ வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும் போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது எதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
0: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் எதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்காத எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: பனானாஸ் எல்லோ.

0: everything.
1: So I advise you to eat a banana every day.
0: Every day.
2: உதிரலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசனல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசனல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில்

0: பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம். இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலட்சுமின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம். அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம்.
2: இப்போ நம்ம கூட திருமதி ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க ராஜலட்சுமி. ஹாய்.
3: ஹாய்.
2: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய். கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
2: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டட் தான் அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதய நோய் வராமல் தடுக்கும்.
2: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றது இல்லை கத்திரிக்காய். அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
2: ஓகே, இப்போ ராஜலட்சுமி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
2: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலட்சுமி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
2: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன். வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
2: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது.
1: தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலட்சுமி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜெலிக்கு.

0: MGK Uttra Nigala Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இங்கே தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio, 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: You're listening to MOP CRS 107.8. I'm RJ Vidya and I have here with me RJ Susan. And today, we are going to talk about youth making a social change through NGOs. As Mother Teresa once said, if you cannot help 100 people, help just one. Starting off with an interesting thought, have you ever imagined how amazing it would be if every privileged individual helped out in educating just one other unprivileged child? We could eliminate illiteracy in our nation. So Susan...
1: Hi everyone, are you all getting ready for college? It's great to be a student, right? Being a student gives you the opportunity to do what you want, which you will not get once you start working. Youth is that wonderful time when energy is limitless and the never say die spirit is at its peak. We keep reading about the achievements of hundreds of young people in practically all spheres of life. The India of today is at its youngest best. Nearly 78% of our population is less than 40 years old. Imagine the stupendous potential of these young minds, Vidya.
0: Youth can change the future of our society, certainly, Susan. Social service is a very important concept in today's fast-developing world. We need to make it a part of our everyday life, and that is what colleges are aiming for. All you college folks, I'm sure you must be doing community service for a few hours, right? Colleges in Chennai have all brought about this great practice, which is motivating a lot of young people to do more for the society.
1: Oh yes, community service though compulsory in the beginning, the students get involved so much and give it their best. That reminds me, this year there was this big news about a student from a reputed college in the city who shaved her head and donated her hair for the cancer patients.
0: She surely is setting an example for many other youngsters. Even MOP has community service, a whooping 90 hours compulsory for all its students. They've adopted 5 villages in Chennai where students go to teach. Students are also sent to the cancer hospital in Egmore where they spend time with cancer-affected children. Isn't that a great thing to do? Okay, listeners, you can allow yourself to stay in your comfort zones or you can rise above it and show the world what you are capable of and what kind of change one person is able to do.
1: We can start off by doing something small. Today, there are a number of NGOs that work for various causes around the world. It is very simple to join one. It does not require money or any physical effort. You just have to dedicate a wee bit of your time for a cause. According to sources, there are around 20 lakh NGOs in India. That is one NGO per 600 people. Imagine what an upliftment it could create in our nation. Vision 2020 will surely be possible.
0: I am sure about that. We now have a break, but stay tuned because on the other side of the break, we have a speaker joining us. She is an integral part of the NGO Make a Difference and is here to tell us more about the NGO and the work they do. You are listening to MOP CRS 107.8 and this is RJ Vidya with RJ Susan.
2: Danya.
3: Present, miss.
2: Varuna.
4: Present, miss.
2: Ramu.
5: Absent, miss.
2: Why is Ramu not in school?
4: Miss, Ramu went to school.
2: ஏன் வேலை செய்ய போயிருக்கான்?
4: இல்ல மிஸ், அவனோட அப்பா அம்மா அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க.
2: சரி, நான் அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். வணக்கம், நானா ராமுவோட டீச்சர்.
5: வணக்கம், சொல்லுங்க மிஸ், என்ன விஷயம்?
2: ஏன் ராமு ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரல?
5: வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் மிஸ், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எங்கே ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? படிப்புலாம் முக்கியம் இல்லை மிஸ், அப்புறம் பார்த்துக்கலாம்.
2: அப்படி சொல்லாதீங்க, படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ராமு நல்லா படிக்கிற பையன் வேற, அவன் படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும்.
5: ஆனால் வீட்டில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு மிஸ், வருமானமே இல்லை.
2: 1000 தான் சொன்னாலும் நல்லா படிச்சாதான் நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும். இன்னைக்கு அரசாங்கம் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்குது.
5: கல்வியெல்லாம் இலவசம் மிஸ், மிச்ச செலவுகள்?
2: கல்வி மட்டும் இல்லைங்க, கல்வி படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள், நோட் புக்ஸ், பேக், யூனிஃபார்ம், ஸ்லிப்பர்ஸ், கம்ப்யூட்டர், பயணத்துக்கு இலவச பஸ் பாஸ், சைக்கிள், இலவச மதிய உணவு, இப்படி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க. இனிமேலும் காசு இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இருக்க கூடாது.
5: ஓ அப்படியா, என்னமோலாம் சொல்றேங்க மிஸ். சரி நான் யோசிக்கிறேன்.
2: படிப்பு தான் உங்க குழந்தைய வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு போகும். கல்வி வாழ்க்கைக்கான வேர். இது ராமுவோட அப்பா அம்மாக்கு மட்டும் இல்லைங்க, பசங்களை படிக்க அனுப்பாம சாக்கு போக்கு சொல்ற எல்லா அப்பா அம்மாக்கும் தான். என்ன புரிஞ்சதா? பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: சென்னை, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு எம்ஓபி ரேடியோ 107.8 இருந்து உங்கள் ஆர்ஜே சுவாதி பேசுறேன். காஸ்மெட்டாலஜி பத்தி உங்களுக்கு தெரியும், கிரிமினாலஜி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நானே இன்னைக்குதான் அப்படிப்பட்ட படிப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாம இன்னைக்கு நிவேதிதா தேவி அவங்க கிட்ட கிரிமினாலஜி பத்தி கேட்க போறோம். சொல்லுங்க நிவேதிதா தேவி, கிரிமினாலஜி பத்தி அண்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி சொல்றீங்களா?
1: வணக்கம் ஸ்வாதி.
0: வணக்கம்.
1: நான் வந்து கிரிமினாலஜி படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வரும்போதே எல்லாரும் என்ன கிரிமினாலஜி படிச்சிருக்கீங்களான்னு ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இன்ட்ரடக்ஷன்லையும் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆமாம், கிரிமினாலஜின்றது வந்து ஒரு வித்தியாசமான கோர்ஸ் தான். என்னோடய யூஜி வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சோஷியாலஜி நான் படிச்சிருந்தேன். என்னோடய எம்ஏ கிரிமினாலஜி எதுக்காக நான் எடுத்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே அதுவும் நான் வாங்கின நாவல்ஸில், எங்கள் அண்ணா வாங்கி வீட்டில் போட்ட நாவல்ஸை ஹாலிடே டைமில் எடுத்து படித்தது தான். ராஜேஷ்குமாரோட டிடெக்டிவ் நாவல்ஸ் நிறையா படிச்சிருக்கேன். அது ஒன்று தான், அதில் வர க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் தான் நான் கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி நான் கிரிமினாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டோடு இருக்கேன்னு தெரிஞ்ச என் பேரண்ட்ஸ் அதில் நான் சேர்றதுக்கு எந்த விதமான தடையும் சொல்லலை. ஆனால் ஊரில் இருக்க சொந்தக்காரங்க, எதுக்கு ஒரு பொண்ணு கிரிமினாலஜி படிக்க வைக்கிறீங்க இப்படின்னு நிறையா கேள்வி எழுப்புனாங்க. இதனால் நாளைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புனதையும் மறந்துட்டு என் பேரண்ட்ஸ் என் மேலே இருந்த நம்பிக்கையிலையும் கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க.
0: ஸோ ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் எங்கேயுமே நம்ம வந்துட்டு நகர முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்க சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாலும் உங்க அப்பா அம்மா கூட இருந்தனால நீங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கீங்க. கிரிமினாலஜியில என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க?
1: கிரிமினாலஜி வந்து எதை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைம்னா என்ன, எந்த விதமான சூழ்நிலையில ஒரு குற்றம் நடைபெறுது, எது குற்றவாளிகளை குற்றம் செய்ய தூண்டுது, அதுக்கான தண்டனைகள் என்ன, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும். சைக்காலஜி மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி இருக்க மக்களும் தான் ஒருத்தரை வந்து குற்றம் செய்ய தூண்டுதுன்றதை கிரிமினாலஜியில் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம், அதாவது ஒரு குற்றத்தை எப்படி தடுக்க முடியும் அப்படின்றதையும் கிரிமினாலஜியில் சொல்லித்தராங்க.
0: இந்த காலத்து மக்களுக்கு நிஜமாவே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் மட்டும்தான். படிக்கிறவங்க, கிரிமினாலஜி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியணுங்கிறது தான் அவசியம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா?
1: ஒரு நார்மல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே, ஒருத்தவங்க வந்து வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா, அது இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இதை வந்து பப்ளிக்காக சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் போஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்து எந்த விதமான ஆபத்தில் போய் முடியுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பப்ளிக்காக ஒரு போஸ்ட் பண்ணும் போது அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, சுற்றி இருக்க எல்லோரும் பார்ப்பாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, போனால் அங்கேருந்து எதை வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. பொட்டென்ஷியல் கிரிமினல்ஸை அவங்களே உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காம அவங்க ஊருக்கு போறது கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாத்தையுமே பப்ளிக்காக சொல்லாம, இன்கேஸ் அவங்க வெளியூர் போறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், இந்த குறிப்பிட்ட வாரம் மட்டும் கொஞ்சம் எங்கள் வீட்டை வாட்ச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்கனாலே கிரைம் வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும். இப்போ நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா, நான் சொன்னது வந்து வெறும் தெஃப்டை தடுக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி பல கிரைம் இருக்கு, பல கிரைமை தடுக்கிற விதம் இருக்கு, எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அதுதான் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா போயிடுச்சு. எதை எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறது, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது, இதுதான் வழக்கமாக போச்சு. சரி, இதில் நீங்கள் கிரிமினாலஜியில் சைபர் கிரைம் பற்றி கூட படிப்பீங்களா?
1: சைபர் கிரைம் வந்து எங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க. சைபர் கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்டர்நெட் செக்யூரிட்டி அந்த மாதிரி போகும். அதுக்கு செப்பரேட் கோர்ஸ் இருக்குது, அது வந்து எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்யூரிட்டின்னு, அது ஒரு செப்பரேட் கோர்ஸஸ். எங்களுக்கு வந்து கிரிமினாலஜியில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சோஷியாலஜி, சைக்காலஜி, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன் கூட ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தான் சொல்லி கிரிமினாலஜியில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட் கோர்ஸ் படிக்கணும். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன் வந்து செப்பரேட் கோர்ஸாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும்.
0: ஸோ நிறைய நிறைய கோர்சஸ் எல்லாம் நம்ம ஃபீல்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பேருக்கு இதை பற்றி தெரியுமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ மூலம் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. சரி சொல்லுங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில், எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸில் நம்ம கிரிமினாலஜி பற்றி படிக்க முடியும்?
1: தமிழ்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமா, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலலாம் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஆனால் ஃபுல் டைமாக நீங்கள் கிரிமினாலஜி படிக்கணும் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் இருக்கு. எம்ஏ கிரிமினாலஜியும் இருக்கு, எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்கும் இருக்கு. அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியிலையும் உங்களுக்கு அதுக்கான கோர்சஸ் இருக்கு. இப்போ வந்து புதுசாக ஒரு பிரைவேட் காலேஜில் கூட யூஜி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு.
0: உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் புக்ஸ் படித்ததுனால வந்துச்சுன்னு சொன்னீங்க, பட் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
1: இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணுறதுனால தான் தெரியுது. நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எங்கள் அண்ணா தான் எனக்கு கைட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட சொன்னார், அவர் வந்து பிஹெச்டி கிரிமினாலஜியில் பண்ணியிருக்காரு, அவரும் சஜஸ்ட் பண்ணார்.
0: ஸோ கிரிமினாலஜி படித்தா போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆகலாமா?
1: போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே காமன் தான். ஆனால் என்ன, இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் ஒன்ல டிஎஸ்பி கூட இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே வந்து காமன் எக்ஸாம், எல்லாருமே எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க.
0: ஓ, ஸோ கிரிமினாலஜி படித்தா நம்மளுக்கு நல்ல யூஸ் தான், இட்ஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: கிரிமினாலஜி படிச்சு முடிச்சுட்டு எந்தெந்த ஃபீல்டில் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு?
1: இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்கு. பட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எடுக்கணும். எக்ஸாம்ஸ் எழுதி மற்ற காமன் பீப்புள் மாதிரி நம்மளும் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. லைக் சிபிஐ, சிஐடி, ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அந்த மாதிரி இதுலேயும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஏஜென்சி நல்ல ஸ்கோப் இருக்குது கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து 90% கிரிமினாலஜி படித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, மீதி 10% வந்து அவங்களோட அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்டில் வரவங்களும் ரெக்ரூட் பண்ணுவாங்க.
0: ஓகே, கிரிமினாலஜி படிச்சிருந்தால் டிடெக்டிவ் ஏஜென்சியெல்லாம் நிறைய ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க?
1: கண்டிப்பாக.
0: சரி, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா டிடெக்டிவ் ஏஜென்சியில்?
1: பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ப்ரொவைடர் அவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிவிடணும் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஜாபுக்கு. கிரிமினாலஜி படிக்க வைக்கிறாங்கனாலே பேரண்ட்ஸ் ஒரு விதமான தைரியத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு வரும்போது நிறைய ஃபீல்டு ஒர்க்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸோட அதாவது ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் விமனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து பெண்கள் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, ஃபீல்டு ஒர்க்குக்காக ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. பட் இன்டர்னல் ஒர்க்ஸ், டெலிஃபோனிக் என்குயரி அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க.
0: இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா?
1: நான் ஒர்க் பண்ண டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து என்ன மாதிரி கேஸஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட்னா ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கெரியர் அண்ட் கான்டாக்ட். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகும்போதோ இல்லை ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறும்போதோ ஸ்டூடெண்ட்டோட கான்டாக்ட் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறும் போது அந்த எம்ப்ளாயியோட கான்டாக்ட் எப்படி இருக்குது, போன கம்பெனியில் எதனால் அவங்க குவிட் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க எதனா இஷ்யூனால் குவிட் பண்ணிட்டு வந்தாங்களா, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி பற்றி கொடுத்த டீட்டெயில்ஸ் உண்மைதானா இல்லை அதெல்லாம் ஃபேக் டீட்டெயில்ஸா, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு கம்பெனிக்காகவும் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்துடுறாங்களா சீட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதையும் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மேட்ரிமோனியல் போஸ்ட் மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன்ஸும் இருக்கு. இப்போ பிரைட் க்ரூம் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்தில் யாருமே யாரையுமே நம்பி ஒரு இடத்துக்கே போகாதப்போ கல்யாணம்ன்றது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு பந்தம். அது கூட எல்லாமே இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தன்னோட பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா இப்படிப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கைடன்ஸ் கொடுக்குறாங்க டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்.
0: ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் போலீஸ்களுக்கு கூட கைடன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறது உங்கள் மூலியமாக தெரிய வந்துக்கிட்டோம். சரி, இப்போது நீங்கள் ஆஸ் அ டிடெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்களோட ஃபேஸை வச்சு உங்களால் ஏதாச்சும் ஜட்ஜ் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தரோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது வந்து ஒரு பழமொழியாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒருத்தவங்க கிரிமினலா இல்லையான்றது ஒரு ஃபேஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களோட அவங்களோட கெரியர் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் நம்ம நோட் பண்ணா மட்டும்தான் அவங்கள பத்தி கண்டுபிடிக்க முடியும்.
0: ஸோ அந்த பழமொழி வந்துட்டு கண்டிப்பா இந்த வேலைக்கு சரி வராது அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் இப்போ வருது, ஃபார் எக்ஸாம்பிள் தெகிடி, அந்த மூவிலெல்லாம் டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க. அதெல்லாம் நிஜமாகவே ரியாலிட்டிலையும் அப்படி தான் இருக்குமா?
1: ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த படத்துலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சி குட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சி பேட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் என்ன வருதுன்னா, நம்ம வந்து எதுக்காக நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்கும் போது அதை வெரிஃபை பண்ணி லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸை தவிர்க்க முடியும். அதாவது
0: டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு லைசன்ஸ்
1: கொடுக்கும் போது கண்டிப்பா டிடெக்டிவ் ஏஜென்சி லைசன்ஸ் வாங்க வேண்டி இருக்கு. அப்படி வாங்கும் போது வெரிஃபை பண்ணி கொடுக்கணும், அவங்க குட் காஸ்க்காக பண்றாங்களா இல்ல ஃபேக் டிடெக்டிவ் ஏஜென்சியா அப்படின்றத வெரிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த படத்துல காட்டின மாதிரி இஷ்யூஸ் வராது.
0: இப்போ நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல ஜாப் போகும்போது நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி இஸ் a fake one or a good one?
1: அவங்களோட லைசன்ஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது.
0: ஸோ ஒரு நீங்கள் ஒரு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட ஜாப் போகும்போது ஒரு அவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் போவீங்க?
1: கண்டிப்பாக,
0: பிகாஸ் அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட.
1: ஆமாம்,
0: இந்த காலத்தில் நிறைய பெண்மணிகள் என்னைய கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீடு கோயம்புத்தூரில் இருக்கு, ஆனால் நான் இங்கே தங்கி படிச்சிட்ருக்கேன். இப் என்ன மாதிரி பெண்களுக்கு எந்த இடத்துலலாம் நிறையா ஆபத்துகள் இருக்குது, நாங்கள் எப்படி எங்களெல்லாம் காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தருவீங்களா?
1: கண்டிப்பாக தரேன். மொதல் டிப்பே வந்து உங்களுக்கு வந்து குழந்தைத்தனமாக தெரியலாம், ஆனால் என்னென்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு டிப்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாமல் கற்றுங்க, எவ்வளோ கற்று முடியுமோ கற்றுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்றது தெரியும். இன்னொன்று, உங்களுக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடியவர்கள் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் அது ஒரு விதமான காரணமாக இருக்கும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு தனியாக போகும்போது மோஸ்டா தனியா போறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க தனியா போறீங்க அப்படின்னா வழியில நீங்க யார்கிட்டயும் அந்த அளவுக்கு உங்களோட ரூட் கேட்காதீங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் எப்படி போகணும் அப்படின்றத நீங்க கேட்காதீங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல லொகேஷன் ஃபைண்டர், அதை வச்சே நீங்க வந்து எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ அதை வச்சே நீங்க போயிடலாம். அப்படி இல்லையா, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கேளுங்க, டிராஃபிக் போலீஸ் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான வழி சொல்லி தருவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்கறத விட ஒரு போலீஸ் அப்ரோச் பண்ணி கேட்கறது பெட்டரான வே. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், உங்களோட ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டோ, உங்களுக்கு ஆபத்து இருக்கப்போ டக்குன்னு உங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எப்பயுமே நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும் போது உங்களோட மொபைல் தொலைஞ்சு கூட போகலாம், அதனால நீங்கள் அந்த குறிப்பிட்ட நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கப்போ டக்குன்னு நீங்கள் அங்கே டைரெக்டாக போயிடலாம். அடுத்தது பெப்பர் ஸ்ப்ரே. இது வந்து நார்மலாக நம்ம ஊர் வழக்கப்படி மிளகா பொடி, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஆபத்துலேருந்து தங்களை காப்பாற்றிக்க மிளகா பொடி தூவுவாங்க. அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, சின்ன சேஃப்டி பின் கூட உங்களை வந்து ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடியது தான்.
0: இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க, அவங்க அந்த சின்ன சின்ன பொண்ணுங்களை இப்போ பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி தவிர்க்க முடியும் ஒரு பெண்?
1: நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூட்டில் போகும்போது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா நீங்கள் ரூட்டை மாற்றுங்க. ஒரு 10 நாள் உங்களை வந்து ஒரு ரூட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க உங்களை அடுத்த நாளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரமாட்டாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் பயப்படாமல் இன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் எங்கே நம்ம படிப்பை நிறுத்திட்டு வர வச்சுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தனக்கு ஏற்படுற ப்ராப்ளமும் நிறையா பேர் வந்து சொல்கிறது கிடையாது. ஓப்பனாக நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட, உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி சொல்லலாம், அது தப்பே கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
0: இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஆபத்துகள் நிறைய வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது?
1: சின்ன குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் இருக்கணும். பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸ்கூல் காலேஜஸ்க்கு போயிட்டாங்கன்னா அங்கே இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்கள பார்த்துக்கும். ஒரு பேரண்ட் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட குழந்தையோட குழந்தைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் கூட பழகுறாங்க, அவங்க யார் கூட போறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் குழந்தை எங்க இருக்கும். சப்போஸ் இப்ப வந்து மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ்க்கும் அனுப்புறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை டைரக்டா கூட மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. மோஸ்டா பேரண்ட்ஸே வந்து கூட்டிட்டு போயிட்டு வரலாம், ஆனால் ஒர்க் போகிற பேரண்ட்ஸ்னால அது பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட நம்பிக்கை மிக்க ஒரு நபரை வந்து அனுப்பலாம். அவங்க ஒன்று அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தையோட கேர்டேக்கராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணலாம். ஆனால் ஒரு குழந்தை வந்து யார் கூட சேருது, ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த நிமிஷம் எங்கே இருக்குன்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
0: ஃபிங்கர் டிப்ஸ்ல பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க குழந்தை எப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பரும் வாங்கி வச்சுக்கலாம். அது மிக முக்கியமானது. ஏன்னா குழந்தை இன்கேஸ் அவங்க வீடு வந்து சேரல அப்படின்னா, ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கா இல்ல டியூஷன் போயிருக்கா, டியூஷன் டீச்சர் நம்பர், டான்ஸ் கிளாஸ்னா டான்ஸ் கிளாஸ் டீச்சர் நம்பர், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
0: இந்த காலத்தில் நிறைய பெண்கள் செய்யற தவறு என்னன்னா, ஃபோன் நம்பர்

0: அவர்களுக்கு அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஆபத்து வருது. அதே மாதிரி ஆண்களுக்கு ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பாக ஆண்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் க்ரைம்ன்றது ஜாஸ்தி, அதாவது க்ரைம்னால நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படின்ற பயம் ஜாஸ்தி. ஆனால் உண்மையிலே க்ரைமால் பாதிக்கிறது ஆண்கள் தான் நிறையா அப்படின்றது நம்மளோட நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ டெல்லியில் இருக்குது, அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியர் ஆஃப் க்ரைம் இன் உமன் இஸ் மோர், பட் ஆக்சுவல் விக்டிம்ஸ் ஆஃப் க்ரைம் ஆர் மேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரைம்னால அதிக பாதிக்கப்படுவது ஆண்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வழிப்பறி, தெஃப்ட்டு இந்த மாதிரி க்ரைம்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க.
0: ஸோ ஆண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு நிஜமாகவே தெரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் நேயர்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேஸ்லாம் நிறையா தெஃப்ட் நடக்குதுல்ல, அதையெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது?
1: ஹைவேஸில் நடக்கிற க்ரைம் மெயினாக எதனால அப்படின்னா, அங்கே வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டக்கு நின்று நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் வரைக்கும் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு லிஃப்ட் கேட்குறவங்க மாதிரியோ, இல்லை என் வெஹிக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு அது கொஞ்சம் சரி பார்க்க முடியுமோ அப்படின்னு கேட்குற மாதிரியோ தான் நிறைய பேர் வராங்க. அதுவும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ ஒரு கார் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வெளியில் போவோம், அப்போது அவங்க நம்மளை வழி மறித்து நம்மக்கிட்ட இருக்க நகைகளை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன காய்கறிகள், முட்டை இதெல்லாம் நம்ம கார் மேலே வீசப்படும். நம்ம அந்த தொடைக்கிறதுக்காக வழியில் இறங்கி நிற்கிறப்போ அப்பயும் வழிப்பறி நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போகும்போது மேக்ஸிமம் உங்கள் வெஹிக்கிளை விட்டு, ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன், உங்களுக்கு வந்து வெஹிக்கிளை விட்டு வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனை தவிர வேறு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் வெளியில் வர வேண்டாம். இப்போ உங்ககிட்டே யாருனா ஸ்ட்ரேஞ்சர் லிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்குறாங்க, எனக்கு தயவுசெய்து லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க போலீஸ் பூத்தில் போலீஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா அவங்க உண்மையிலே வந்து லிஃப்ட் கேட்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுக்காக ஒரு மனிதாபிமானத்தோட நீங்க போலீஸ் பூத்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம்.
0: இந்த காலத்துல நிறைய பேர் ஏடிஎம்ல இருந்து அமௌண்ட் டிரா பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாருக்கும் வழக்கமா போச்சு. ஆனா அப்படி டிரா பண்ணும்போது நிறைய ஆபத்துகள் ஏற்படுது, அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி?
1: ஏடிஎம்ன்றது வந்து நம்மளோட மிக அவசரமான செலவுக்கு காசு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஏடிஎம்க்கு போறோம். நம்மளால ஃப்ரீ டைம்ல காசு எடுக்க முடியும்னா நம்ம பேங்க்லயே போயிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட இமீடியட்டா நமக்கு கையில கேஷ் வரணும் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் ஏடிஎம்க்கு போறோம். ஆனா நம்ம எந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்மளை தடுத்துக்கலாம் அப்படின்னா, தனியா போறதை அவாய்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அன்டைம், முக்காவாசி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டைமில், அதாவது இருட்டின பிறகு 12 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ ஆள் நடமாட்டம் இல்லாத டைமில் நீங்கள் போயிட்டு காசு எடுக்கும் போது உங்களை வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடியே யாரனா வரலாம். அப்போ உங்ககிட்ட இருந்து காசை அவங்க திருடிட்டு போகலாம், உங்களை அட்டாக்கும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அன்டைமில் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா தனியாக போகக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாரையாவது ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே, எதனா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே, மிளகாய் பொடி, எதனா ஒரு ஐட்டம் உங்கள் கூட இருந்தால் அப்பயும் அது உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றும்.
0: இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கும்போது ஒருத்தங்க என்னை வந்துட்டு லைக் என்ன சொல்றது, என் கத்தி காமிச்சு மிரட்டி இது பண்ணா நம்ம வந்துட்டு ரிவர்ஸ்ல பின் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அது நிஜமாவே ஒர்க் ஆகுதா?
1: கண்டிப்பா, நீங்க ரிவர்ஸ்ல பின் டைப் பண்ணீங்கன்னா அது உங்களோட பேங்க்குக்கும் அதே மாதிரி உங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணுன்றது மாதிரி சொல்றாங்க.
0: ஸோ எல்லாமே போலீஸ் வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க.
1: ஆமா,
0: ஸோ எல்லாருமே ஏடிஎம்க்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த காலத்துல நிறைய திருட்டுகள் அப்பதான் நடக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு நடக்கிற மாதிரி அவங்களுக்கும் நிறைய ஆபத்துகள் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு நேரிடக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க அவங்க என்ன செய்ய வேண்டும்?
1: நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படுற அத்தனை விதமான ஆபத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஏற்படுது. ஆனால் 99% எந்த மாதிரி ஆபத்து ஏற்படுதுன்னா, தனியாக வீட்டில் தனியாக இருக்க சீனியர் சிட்டிசன்ஸை அட்டாக் பண்ணி தெஃப்ட் நடக்கிறது தான். வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போகிறது தான் முக்கால்வாசியான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு க்ரைம். இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்மளோட தமிழ்நாட்டிலேயே சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை போலீஸ் ஸ்டேஷன், அந்த பர்டிகுலர் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேட்ரோல் போகும்போது அவங்க வந்து அந்த சைட் போகும்போது அவங்க அதை வெரிஃபை பண்ணிப்பாங்க, அவங்க சேஃபாக இருக்காங்களா.

0: இல்லையா அப்படின்றத ஒரு செக் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. அது மிகப்பெரிய தவறு. வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வெளியில் போகிறப்போ வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சோ பாட்டி தாத்தாக்கு என்னாச்சோன்னு பயப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்கன்னா.
1: எல்லாருமே கேட்டுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நோட் பண்ணி ஐ மீன் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்கீங்கிறது, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த காலத்தில் நிறைய மிஸ்ஸிங் கேசஸ் இருக்குது. மிஸ்ஸிங் கேசஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது?
0: இப்போது மிஸ்ஸிங் கேசஸ் வந்து ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் ஆகும். ஒரு சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சினிமா ஆசைகள்னாலேயோ இல்லை காதலர்கள்னாலேயோ வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, அவங்களோட பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தையோட ஃப்யூச்சர் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க அப்படின்னு வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து யாருன்னா எங்கன்னா பார்த்தா இந்த மாதிரி இந்த மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்டில் இருக்கவரை நான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்றத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாத, அதாவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத கேசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போய் சொல்லும் போது டிடெக்டிவ் ஏஜென்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சில கேசஸில் அவங்களோட போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸோ இல்லை பையனோட டீட்டெயில்ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவாங்க. இன்கே ஒரு சில பர்டிகுலர் கேசஸ் வந்து அவங்களால போலீஸ் ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். போலீஸோட ஹெல்ப்பில் கான்ஃபிடென்ஷியலாக கேசஸ் ஹேண்டில் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அன்கிளைம் டெட் பாடிஸ், இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்ல இருக்கு. அன்கிளைம் டெட் பாடிஸ்னா ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டெட் பாடிஸோட ஃபோட்டோஸும் அதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்க உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களா இருந்தால் அவங்க வந்து போலீஸோட ஹெல்ப் கூட அந்த அன்கிளைம் டெட் பாடிஸை ரிசீவ் பண்ணிக்கலாம்.
1: அப்போது நீங்கள் சொல்கிறத பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வெப்சைட்டில் அன்கிளைம் டெட் பாடிஸோட ஃபோட்டோஸ் வந்துட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏதாவது யாரையாவது மிஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை தவறாமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரி, இப்போது நம்ம வந்துட்டு மனிதர்கள் மிஸ் ஆனாங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட போகிறோம். இப்போது பெட்ஸெல்லாம் மிஸ் ஆனால் நம்ம கண்டிப்பாக போலீஸ்கிட்டலாம் போக முடியாது. என்னவா இருந்தாலும் பெட்ஸும் உயிர் தானே. அப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது?
0: கண்டிப்பாக பெட்ஸை வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் போலீஸ்கிட்ட போக முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது உங்களோட பெட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது. அதே மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் பெட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சிஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க.
1: ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போது கிரிமினாலஜி படிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். இப்போ ப்ரைவேட்னா டிடெக்டிவ் ஏஜென்சியில் அது மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா?
0: அப்படி கிடையாது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சேம் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷனுக்காகவும் அங்கே ஐடி கம்பெனிஸ்லேயும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸில் மோரோவர் கிரிமினாலஜி படித்தவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க.
1: ரொம்ப நன்றி நிவேதிதா, நீங்கள் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணதற்கு. நீங்கள் நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: இப்போ ஒவ்வொருத்தரும் எதனா ஒரு க்ரைம் நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கோபம் வரும். அப்போ அவங்களோட நண்பர்களும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் நீ நாட்டை திருத்த கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளால் மொத்த நாட்டையும் திருத்த முடியலனாலும் நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் ஏச்சு திருத்துவோம். முதல் நம்ம இருக்கிற ஏரியாவை க்ரைம் ஃப்ரீ ஆக்குவோம், அப்புறம் இந்த நாட்டை க்ரைம் ஃப்ரீ ஆக்குவோம். அவ்வளோதான்.
1: நீங்கள் இங்கே எல்லாருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: இப்போ வரைக்கும் நிவேதிதா தேவி கிரிமினாலஜி பத்தி பேசினது கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சியை பத்தி மக்கள் எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்கிறத நேர்ல போய் கேட்க போறேன். நான் உங்க ஆர்ஜே சுவாதி.
3: அனிதா,
4: என்ன பண்றீங்க?
3: I'm doing my undergraduate.
4: Do you know what is criminology?
3: Criminology is something related to crime, right?
4: Of course, criminology is study about crime. There you study about criminals, how to deal them, what are the punishments for what are crimes, and then also about precautions which people should take before, when one go out. So, tell me, what are precautions you take when you go out?
3: Basically, I don't think I do any precautions, except I'm very aware of my surroundings. Other than that, I don't think I do any precautions.
4: Don't you say your parents and go when you go out?
3: No, I don't. I live in a hostel, so I don't find the necessity to tell anyone.
4: Okay. Instance, if you find theft or crime happening in front of your eyes, what will you do?
3: I'd call the police. I'd dial 100 and I will call the police. That's what you always do. I haven't had any experience, so I'm not sure.
4: Okay. Have you ever experienced crime in your life?
3: Crime can happen anywhere, right? Like even in our house, even if the own maid starts stealing vessels, it's crime, right?
4: Of course. Do you have any personal experience?
3: Well, once there was this woman in our house, like my grandmother was very sick, so she was in the hospital, and this woman, she was in the house cooking food and all, she kept stealing vessels one by one and taking it home. So that's basically the kind of theft I've seen around.
4: Oh, so it's a very bad thing, right? When you go out with your family for a picnic or a trip, what are the precautions you take?
3: Precautions as in like when we are going or like when we leave home?
4: Yeah, of course, when you leave home.
3: Oh, so we lock all the windows and the doors and we put grill and all and we lock the gates, basically.
4: Thank you so much. Anita, your name?
5: Simple answer, ma'am. தனியாக போகிறப்போ மேபி லேட் நைட் போனேன் அப்படின்னு சொன்னால் மேபி சேங் பாசிங் தட் இன்ஃபர்மேஷன் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லிட்டு மற்றபடி நார்மலாக ப்ரிகாஷன்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நார்மல் ட்ராவல் சிட்டிக்குள்ளே தான் அப்படிங்கிறதுனால எதுவும் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது இல்லை.
4: நீங்கள் பெண்கள் எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
5: கண்டிப்பாக கம்யூனிகேஷன் தேவை. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இது பண்ண போகணும். ஒன்று மேபி ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு கம்யூனிகேஷன் வேணும். இங்கே போகிறேன் இந்த டே இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி இங்கே போகிறேன் இங்கே வரேன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அப்படிங்கிறப்ப ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் அதுவுமே அவங்களுக்கு.
4: ஓகே, நீங்கள் ஃபேமிலியோட ஊருக்கு போகிறீங்க, ஸோ அப்போ எப்படிப்பட்ட ப்ரிகாஷன் எடுத்துக்குவீங்க?
5: ஃபேமிலியோட ஊருக்கு போகிறப்போ ப்ரிகாஷன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஃபேமிலியோட போகிறோம் அப்படிங்கிறதுனால
4: வீடு தனியாக இருக்கும் இல்லை?
5: ஆமாம்,
4: நம்ம ஃபேமிலியோட ஊருக்கு போனால் வீடு தனியாக இருக்கும், கொள்ளையடிக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க?
5: ஓகே, நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன். நார்மலாக ஃப்ளாட்டில் வந்து அசோசியேஷன் பீப்புள் வந்து பாசன மெசேஜ் இந்த மாதிரி ஒரு 10 days 15 days அந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுல்ல அங்கே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம அசோசியேஷன் சொன்னால் போதும், அவங்க வந்து டெல் பாஸ் அந்த மெசேஜ் டு தேம். ஸோ மேபி இந்த டே இல்லைனா 2 days ஒன்ஸ் வந்து டெல் கமெண்ட் செக் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி டெல் கமெண்ட் செக். அவ்வளோதான்.
4: நடந்துச்சுன்னா
5: போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி லோக்கல் அப்படி சரௌண்டிங் தெரிஞ்ச ஏரியாவில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வீடு எதுவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்ப் எடுத்து நம்ம ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி இதுதான்.
4: ரொம்ப நன்றி. யுவர் நேம் மேம்?
6: ஐ எம் அனுஷா.
4: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
6: ஐ எம் டூயிங் மை சிஏ.
4: ஓகே, வாட் டு யூ நோ அபவுட் கிரிமினாலஜி?
6: கிரிமினாலஜி ஐ எம் நாட் வெரி ஷுர் வாட் தட் இஸ் பட் இஸ் இட் something to do with the psychology of the criminals?
4: Exactly. But you have lots more too.
7: Okay.
4: Criminology. If you study criminology, you can become a you can work in a detective agency. Mm-hmm. You can help police, like to find criminals. That you learn lots about punishments, protective measures to protect yourself from criminals. Mm-hmm. Okay, now let's come to the point. When you are going alone, what are the precautions you take?
7: I don't take any precautions as such, but then I do make sure that I keep a safety pin with me in my purse always, and then I'll be just aware about my surroundings and be very, walk around very confidently.
4: Mm-hmm.
7: Yeah, that's it.
4: How do you approach the strangers? Like if someone comes and asks you address or like that, how do you approach them?
7: I avoid talking to strangers. I avoid not getting into situation where they're, that they come and talk to me. I'm a person who walks really fast so that any of these, to avoid all these situations. So.
4: Okay. For instance, a crime happens in front of your eyes. What will you do then?
7: Frankly speaking, I'll run away. I really don't know what I would do. Maybe in that situation, I don't know what will come. I haven't been in any situation as such now. So right now when I think about it, I think about running away, but maybe I might react. I don't know. I'm not sure about
4: So if you're reacting, how do you react then?
7: I would probably call people. Like call people in the sense who are around. Yeah, I'll give an alert to them. Mm-hmm. And probably call the police. Yeah, that's what I would do.
4: Do you know senior citizens, when they stay alone in their home, they are supposed to give a report to the police that they are alone, so that when police go for patrol, they could check whether people are safe in their home. Do you know about that?
7: No.
4: That rule?
7: No, I didn't know about that.
4: You haven't heard about it?
7: No, I haven't.
4: Okay. For instance, you're going out with your family for a picnic or a tour. For 2 or 3 days, you won't be back in your home. So how will you protect your home from theft?
7: Yeah, obviously, we'll be locking everything, whatever possible openings, whatever doors are there, we'll try to lock it. And we have this bar which we have kept.
4: What bar is that?
7: It's an iron bar which we have fitted. So that will be there. And then we'll inform our neighbors. Just to have an eye on our eye on our house.
4: And the pair?
8: My pair is John Surendra.
4: What are you doing?
8: What are you doing?
4: ஸோ அப்போ என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்க?
8: ஃபேமிலியோட இருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார் யார் இருக்கோம் எல்லாம் ஒன்றா இருக்கும், ஒன்றா இருக்கிற மாதிரி பார்ப்போம், யார்கிட்ட தனியாக போகாத மாதிரி அப்படி பார்த்துருந்தேன். ஒரு சின்ன பசங்க யாருனா இருந்தால் அவங்கள கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான்.
4: ஆக்சுவலி நீங்கள் ஊருக்கு போகிறப்போ வீடு தனியாக இருக்கும், ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பொருள் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் பண்ணுவீங்க?
8: வீட்டில் இருக்கும்போது நார்மலாக சேஃபாக தான் இருப்போம். என் செஞ்சு சென்னையில் மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே சப்போஸ் எங்கன்னா வெளியில் போகிறோம்னா கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒழுங்காக போகலாம். சில பேர் வந்து அசால்ட்டாக அப்படியே வெளியில் போயிடுவாங்க, அப்படியே விட்டுட்டு வீட்டெல்லாம் திறந்துட்டு அந்தமாரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் தனியாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து தான் எனக்கு தெரியல. மேபி பொண்ணுங்களுக்கு என்ன வேறு என்ன பிரச்சனை வரலாம், பட் வேறு எதுவும் பிரச்சனையாக எனக்கு வந்து தான் எனக்கு தெரியல. பையனா
4: உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
8: இந்த மாதிரி திருட்டு சம்பவம் அந்த மாதிரி? நடந்திருக்கு. ஆனா ரொம்ப சின்ன வயசுல ஒரு வாட்டி வெளியில போகும்போது ஏதோ பஸ்ல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு எங்க அத்தை கூட நான் போகும்போது. பட் ஆனா அது ரொம்ப சின்ன வயசுல, மத்தபடி வேற எதுவும் எனக்கு பர்சனலா எதுவும்
9: உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்க பக்கத்துல ஏதாவது நடந்த விஷயங்கள் ஏதாவது?
8: கண்டிப்பா, இப்போ நான் இருக்கிற எங்க வீட்டாண்டே நிறைய கிரைம்ஸ் நடக்குது, நிறைய சொல்றாங்க. பட் நான் எதுவும் பர்சனலா அஃபெக்ட் ஆகல. பட் என்ன கேட்டிங்கன்னா, சென்னையில் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக க்ரைம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் மேபி இந்த கவர்மெண்டாலே என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் கேர்ள்ஸ் கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் நிறைய கேர்ள்ஸ் நல்லா வெளியிலலாம் நல்லா ஷைன் ஆகுறாங்க அப்படின்னு நான்
9: நினைக்கிறேன். நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்களா?
8: இல்லை இல்லை, அப்படிலாம் அது நார்மலாக வெளில வரேன் அவ்வளோதான், மற்றபடி எந்த சேஃப்டி அப்படின்னு. ஆனால் எப்போனா சம்டைம்ஸ் பஸ்ஸில் போகும்போது சில டைம் யாரனா பார்த்தேன்னா பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துப்பேன், சரியா வச்சிருக்கேனா கொஞ்சம் மிஸ் பண்ண முடியாது சில டைம் நான்
9: நினைக்கிறேன். நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன்? ரொம்ப தூரமாக போகிறேன்னு, ரொம்ப தூரமாக போகிறதா அந்த மாதிரி ஏதாவது? பட் பக்கத்துலேயே இருந்ததுன்னா எல்லாரும் இந்த மொபைல் ஃபோன் பண்ணேன், பேக்கில் வைக்க மாட்டேன், பிகாஸ் டக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அது தெரியாது.
10: உங்க
9: ஓகே, கிரிமினாலஜினா உங்களுக்கு என்ன தெரியும்?
10: கிரிமினாலஜினா ஐ மீன் இட்ஸ் அது எக்ஸாக்டா யூ கான்ட் டிஃபைன் கிரிமினாலஜி. எனி திங் விச் இஸ் பேசிக்லி யூ கேன் சே இஸ் அகேன்ஸ்ட் தி பிரின்சிபல்ஸ் னு சொல்லலாம்.
9: ஓகே, சரி. நீங்க தனியா போகும்போது நீங்க எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க?
10: எஸ்பெஷலி இந்த கண்ட்ரி லைக் இந்தியா, நமக்கு வந்து கேர்ள்ஸ் எஸ்பெஷலி சேஃப்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ லைக் எப்பொழுதுமே யூ ஷுட் நாட் கோ சம்வேர் அலோன், எஸ்பெஷலி ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் இந்த ஈவினிங். அண்ட் யாரான ஒரு ரெண்டு கம்பெனியோடு போகணும், அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூ செட் ட்ராவல் பற்றி கேட்டீங்க. ஸோ ட்ராவலில் வந்து தேர் இஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் பட் மை ஃபாதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி வாஸ் ஜஸ்ட் அபவுட் டு கெட் டவுன் ஃப்ரம் த ட்ரெயின், he just had his suitcase between his legs, suitcase in there. Before he could, he just turned to the other side. Before he could turn back, he lost his suitcase along with his passport, his degree certificate, everything, all his originals he lost. That is, he had gone for an interview and he came back. So appo ellame, his passport, his pan card, his everything, every original certificate ellame he lost. And because of that, he had to face a lot of difficulties. He had to apply for so many duplicates and adanal vandi he had to go through a lot of various process. So yeah, so people do face a lot of problems because of theft and the basic theft.
9: Okay, ipo neenga unga kannu munnadi oru theft nadandichu appina neenga enna pannuvinga?
10: ஆக்சுவலி இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த சமயத்தில் என் மைண்டில் என்ன ஓடும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஒன்லி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ நோ வாட் ஐ வில் டூ.
9: ஓகே, தேங்க்ஸ்.
10: அண்ட் இஃப் ஐ எம் இன் அ பொசிஷன் டு ஹெல்ப், ஐ டெஃபினெட்லி ஹெல்ப்.
9: உங்களுக்கு தெரியுமா, இப்போ இந்தியாவில் வந்துட்டு தனியாக சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா டீனேஜ் அவங்க தனியாக அவங்க வீட்டில் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் இன்ஃபார்ம் போலீஸ், ஆக்சுவலி இப்போ ரூல் அப்படின்னா அவங்க பேட்ரோல்ஸ்க்கு வரும்போது தே வில் செக் வெதர் தே ஆர் ஆல் சேஃப். அந்த ரூல் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா முன்னாடி?
10: இல்லை தெரியாது.
9: தேங்க்யூ ஸோ மச்.
10: தேங்க்யூ.
11: உங்க பேரு?
12: மஞ்சு. மை நேம் இஸ் மஞ்சு.
11: என்ன பண்றீங்க?
12: I'm doing BA English literature.
11: Okay, criminology பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
12: I know it's a branch of sociology, deals with crime as far as I know.
11: Okay, it's right. நீங்க தனியா வெளில போகும்போது எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எடுப்பீங்க?
12: When I go out, I mostly keep, when I walk on the road, I generally keep away from men. Like, that's all I do. I don't especially take any precautions as such.
4: Okay, is that, do you have a habit of informing someone before you leave your place?
12: Of course, that I do. I inform my friends as to where I'm going, my parents. I make sure they all know where I'm going.
4: ஒரு இடத்துல திருட்டு நடக்குது உங்க கண் முன்னாடியே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
12: ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா I'll make sure I call the police immediately to that particular location wherever the thing is happening. But I don't think I will have the guts to go take the risk and go near them and all.
4: Okay, then. For instance, you're going out for a picnic with your family. So you have to leave your home alone, right? To prevent robbing of things from your home, what do you do?
12: I think it's generally safe to put all the jewelry in the bank locker itself. But otherwise, if you have to put it at home, generally it's safer to put it in the bank locker. But if you have to put it at home, make sure it's inside your bureau, safely locked, and lock the bureau, lock the room also.
4: Mm-hmm.
12: And it's better to have the password locks that are available these days to prevent robbing, the big, huge iron locks.
4: Do you know that when elder citizens stay alone, they are supposed to report to the police so that when they come for patrol, they could check whether they are safe? Do you know about that rule?
12: No, I haven't heard about it.
4: Okay, thank you.
13: Radhika.
4: Enna pandringa?
13: UG pandra.
4: What do you know about criminology?
13: I think it's something related to criminal acts. Happening around us.
4: Oh, yeah, it is. So when you go out, what are the safety precautions you take?
13: I keep myself aware about things happening around me. I keep a watch to other person who's coming opposite to me. Then depending on that person, it will depend. How I react will depend on that. I'm a person, like, react immediately.
4: Mm-hmm.
13: So it depends on what is the action. Like, as the Newton's law says, every action has the opposite reaction. It is like that for me.
4: Okay, for instance, a stranger comes and asks you an address. How will you react then?
13: A stranger comes to and asks, I didn't get to the person.
4: Ask you an address.
13: Okay.
4: Like, he say the name of a company and ask you how to go to that place. Then how will you react to him?
13: If I find that person genuinely he's asking, I would reply sincerely. If I can, some people we have that vibe. No, I don't know. Maybe it works with me. Some people we have the vibe. So we think that something negative or something bad about him, we ignore it completely or walk off or say, we'll understand after an extent. So it depends on that.
4: So you can judge people or according to people you react?
13: Yeah.
4: Okay. So at an instance, you are going out with your parents for a picnic or for a long trip, okay?
13: Okay.
4: You leave your home and go, right?
13: Yeah.
4: What are the precautions you take while you go out so that no theft or robbery happens in your home?
13: Okay, sometimes one of my relative or anyone will be taking care of my house when you're not there. Or else the home will be locked completely and our neighbors will be there. So we just inform them that we are not there. So, like that only we have taken so far.
4: Do you have any personal experience?
13: Yeah, kind of, I guess.
4: Could you please share it with us?
13: Okay, one day we were sitting in KFC, one with one of my friends. So it happened like two guys were sitting and they were clicking photos. And in the beginning, I thought it was just cashier. I didn't bother. Later on, it was like he was taking continuously. I started reacting. I told him, I'm a person who reacts very fast.
4: Yeah, you
13: told. I started shouting at him. So he was like, no, he didn't do it. But it was very evident that he clicked the photo.
4: Then, of yours?
13: Yeah, mine and my friend. And I asked him. Got his phone, I deleted the picture and gave it to him back. Yeah, at that time, even I was little panicked whether it will create an issue, but by God's grace, nothing happened. And that was the end of that story. Yeah.
14: So cool that you reacted in the right way, actually.
13: Thank you
14: so much.
15: நான் வந்து ரேஷ்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்ஓபி வேஷ்ணவ் காலேஜ்ல செகண்ட் இயர் பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். கிரிமினாலஜினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ கிரிமினாலஜி பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் சோ மெனி பிரான்சஸ் இப்போ எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நிறைய இருக்கிறது மாதிரி கிரிமினாலஜிலையும் வி ஹேவ் சோ மெனி திங்ஸ். ஸோ வந்து கிரிமினாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ ஹராஸ்மெண்ட் டேக் இட் ஸ்டெப்ஸ் எனி திங் இட் ஆல் கம்ஸ் அண்டர் கிரிமினாலஜி. ஓகே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல திருட்டு நடக்குது உங்க கண் முன்னாடி, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம இருட்டில் திருட்டு நடந்தா தானே,
14: உங்கள் கண் முன்னாடி ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா,
15: இப்போ கண் முன்னாடி திருட்டு நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் போலீஸ் வர கொஞ்சம் நேரம் ஆகும், வெலன்ஸ். பட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை சேஃப் பண்ணுறதுன்னு முதல்ல எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் ஆர் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எப்படி இப்போ திடீர்னு நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியல, இப்படி த்ரெட்னிங் ஆஸ் வித் நைஃப் அந்த மாதிரி அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து லைக் எப்படி சில பேர் வந்து மிளகா பொடி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்மளும் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஹேவ் சம் பேசிக் ஐடியா அபவுட் இட்.
14: நீங்கள் அப்போ வெளியில் போகும்போது உங்கள் வீட்டை விட்டு வெளில போகும்போது எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எப்பயும் எடுத்துக்குவீங்க?
15: இப்போ பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்க்ரீசிங் ரேதர் தன் டிக்ரீசிங், இட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ் டு டேக் அப் பெப்பர் ஸ்ப்ரே. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த இடத்துல யார் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சும்மா வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ பப்ளிக் ஹாலிடே. ஸோ அந்த டைம் கூட சில பேர் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள் டு கேரி பெப்பர் ஸ்ப்ரே. அப்புறம் வந்து not exactly it's important to carry a knife and all, but pepper spray is very important, be it a girl or boy. Ena orthanga attack panna varumbodhu first we should prepare, I mean like take care of ourselves. So pepper spray I think is important.
14: Neenga family oda oorukku poninga, so enna pannuvinga, enna precaution eduthukringa? Appo
15: ipo family oda oorukku pombodhu nama enna pannona, like first thing இப்போ வந்து தேர் ஆர் மெனி லைக் சேஃப்டிக்காகவே தே ஆர் மெனி லாக்கர்ஸ் அண்ட் வீட்டில் வந்து வீடியோ கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து எந்த விதத்தில் இப்போ வந்து நம்ம நார்மல் பீப்புளோட கிரிமினல்ஸ் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ யோசிக்கும் போது நம்மளும் கொஞ்சம் யோசிக்கல. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சிசிடிவி நாட் எக்ஸாக்ட்லி த ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தேவையில்ல, பட் தென் ஃபார் ஆர் சேஃப்டி ஒரு சின்ன சேஃப்டிக்காக வீட்டில் கேமராஸ் இருக்கிறது நல்லது தான். அண்ட் சேஃப்டி லாக்கர்ஸ் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, ஐ மீன் மற்றவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத லாக்கு, அதுக்கு கீ வந்து நம்மக்கிட்ட இருக்க கீ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு யாரும் டூப்ளிகேட் கீ போடாத அளவுக்கு லாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
14: ஓகே, நல்லா சொன்னீங்க, நல்லா ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
15: இல்லை இது வரைக்கும் நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும்
14: நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க.
15: கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை தவிர லைக் பர்சனலாக எங்கள் லைஃப்பில் இருந்தோம் அப்படின்னு நடந்தது இல்லை.
14: ஸோ நீங்கள் கேள்விப்பட்டதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சம்பவம் சொல்ல முடியுமா?
15: கேள்விப்பட்டதுலன்னு பார்த்தீங்கன்னா லைக் யா ரீசன்ஸ் லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக் வீட் பக்கத்தில் லைக் சம்மர் டைம் ஆகும்போது எல்லாமே டெய்லி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ அந்த டைமில் வந்து பக்கத்து வீட்டில் ஐ மீன் லைக் கொஞ்சம் வீடு தள்ளி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விவசாயம் சார்.
14: ஸோ கண்ணு முன்னாடியே
15: யா
14: இப்போ முதியோர்கள் வந்துட்டு தனியாக வந்து ஸ்டே பண்ணுறாங்க இந்த காலத்துலயா, அப்போ வந்துட்டு தே வந்து அவங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி அவங்க தனியாக ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ரூல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா?
15: கேள்விப்பட்டிருக்கோம், பட் தென் ஐ எம் நாட் ஷுர் ஹவு ஃபார் பீப்புள் டூ இட். கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளோதான், ஆனால் அது வந்து மக்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்றது தெரியாது.
14: ரொம்ப நன்றி.
0: சென்னை கிரிமினாலஜி பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் இனிமேல் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிமினாலஜி எடுத்து எல்லாருக்கும் நிறைய சேவை பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுவாதி. இது உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: மாணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: கணப

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமா. கேப்போமா?
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம், அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா, ஆஹா பறக்குறாங்க.
1: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
5: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
1: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
6: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
6: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
1: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு
6: போயிட்டாரு. என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு, ஹெல்மெட் போடு தலையில.

0: திறனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: ஹலோ வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP FM at 107.8. It's enriching. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு எக்ஸைட்டிங் டாபிக். டாபிக் என்ன, ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் நானே. அதுக்கு முன்னாடி நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் உங்கள் பிரியமான தோழி நிவிதா. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்கும். அது என்ன, 12th ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. 12th ரிசல்ட் வந்தோடனே மார்க் கம்மியா வந்துச்சுனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா வந்துச்சுனாலும் பிரச்சனை. கம்மியா வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எடுத்த கோர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க சொல்றாங்களே நம்ம வீட்டுலன்னு யோசிக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பிரச்சனை. இதுதாங்க நம்மளோட இன்னைக்கு டாபிக், ரொம்பவே முக்கியமான டாபிக் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர். சரி, ரொம்ப நேரமா நானே இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இத பத்தி நம்ம ஆர்த்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. கேட்டு எல்லாரும் பயனடைங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் மனசுக்கு வருது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட போடுற சண்டை, கிடைக்கிற அட்வைஸ், இந்த மாதிரி விஷயம்தான். அவங்களோட நாம கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கேரியர் சூஸ் பண்றச்ச எவ்வளவு மதிப்பு தரும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளை பத்தி நிறைய கனவு இருக்கு. சில சமயம் அந்த கனவு அவங்க பிள்ளைகளோட சக்திக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல கல்வி ஒரு சோசியல் சிம்பலா மாறி இருக்குங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு காசு வரும், சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, இது மாதிரி நிறைய கேள்விக்கு சூஸ் பண்ண போற கேரியர் தாங்க பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ற கேரியர் பத்தின ஐடியாஸ்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத பிள்ளைகளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் தான் தான் நல்ல கேரியர் சூஸ் பண்ணல, தன் பிள்ளையாவது நல்ல கேரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரே எண்ணமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா, பிள்ளைங்க சூஸ் பண்ற கேரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம். கல்வியும் மதிப்பும் ஒன்னுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்தியா நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு, பொருளாதார வகையிலயும் நல்ல முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரியர் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு டெசிஷன் எடுத்தா வருங்கால பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதையில போறது மட்டுமல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற வழி தரும். டு சூஸ் எ பெஸ்ட் கேரியர், திங்க் டிஃப்ரெண்ட், சூஸ் பர்ஃபெக்ட்லி வித் ப்ராப்பர் கைடன்ஸ்.

0: Welcome back, listeners. You are listening to MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டியூன் இன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கெரியர். இப்போ இந்த டாபிக்ல ஒரு நாடகம் கேட்க போறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறவரு ஃபாதரா நடிச்சிருக்காரு, ராதா அஸ் டாட்டர், சுதா அண்ட் சம்யுக்தா அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நானும் ஒரு ரோல் பண்ணிருக்கேங்க, நான் தான் அம்மா கேரக்டர்.
1: ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
2: ஏ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஆ நான் நல்லா இருக்கேன். சுதா நீ?
3: ஆ ரொம்ப நல்லா இருக்கேன். ராதா நீ எப்படி இருக்க?
1: ஆ நல்லா இருக்கேன். டி லீவுக்கு எங்க போன?
3: மூணார் போயிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்?
1: சம்யுக்தா சொன்னா.
3: ஓகே ஃபைன் ஃபைன்.
1: எப்படிப்பா, எப்படி இருந்தது லீவ்லாம்?
3: ஆ லீவ்ல நல்லா இருந்தது. ஆனா மூணார் ஜர்னி தான் ரொம்ப நல்லாவே இல்லை. ரொம்ப மலையா, அதனால சுத்தி ரொம்ப ஜர்னி ரொம்ப நல்லாவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ் ஐ மீன் ஸ்கூல் படிக்கப்ப போனோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. கேரளா ட்ரிப் சான்ஸே இல்ல.
1: சீரியஸா அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். சரி ரிசல்ட் வந்துருச்சு, என்ன ஆச்சு?
3: நல்ல ஜர்னி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சேட் நியூஸ் குடுக்குற.
1: ஏ ரிசல்ட் வந்துருச்சுப்பா, உனக்கு தெரியும்ல என்ன ஆச்சு?
2: உன்னோட ரிசல்ட்
1: எப்பயும் வந்து லாஸ்ட் சண்டே நினைக்கிறேன். நீ இல்லையா ஊர்ல?
2: நான் இல்ல. பட்
1: என்ன கோர்ஸ் எடுக்கலாம் பிளான் உனக்கு?
3: நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் நினைக்கிறேன்.
1: நீ சம்யுக்தா?
2: ஏதாவது வித்தியாசமா, ஏதாவது அனிமேஷன் அந்த மாதிரி.
1: அனிமேஷன் என்ன மாதிரி?
2: சும்மா எப்பவுமே இன்ஜினியரிங் ஐடி போர் அடிக்கிறது, சரி வித்தியாசமா கிரியேட்டிவ்ல போலாம்னு இருக்கேன்.
1: உங்க அப்பா விருத்துப்பாரா இதுக்கு?
2: இனிமேதான் குண்டு போடணும் தெரியல.
3: நீ என்ன எடுக்க போற ராதா?
1: நான் நர்சிங் தான் எடுக்கணும்னு இருக்கேன். ஆனா தெரியலடி, எங்க அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: நீ உங்க அப்பா சொல்றத பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்க வேண்டியது.
1: ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல, என்னோட உனக்கே தெரியும், கசின்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பா கூட இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும்.
3: எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கது. நீ நர்சிங் யூ ஹேவ் ஸ்கோப், இந்தியாலயும் சரி அப்ராட் எல்லாம் போனா ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குல்ல.
1: தெரியும், எனக்கு தெரியும். பட் அது எங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே பயம், அதே டென்ஷன் எனக்கு. 1 week ஃபுல்லா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.
3: ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எக்ஸாம் டென்ஷன், இப்போ இது ஃபுல்லா கோர்ஸ் என்ன எடுக்கிறதுனே டென்ஷனா இருக்கு அவனுக்கு.
1: ஆமா, ஆனா எனக்கு வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு ஆசை சின்ன வயசுல இருந்து. உனக்கே தெரியும், நான் எப்ப பாரு அந்த நர்சிங் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். எங்க அப்பாவை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கணும்.
3: தெரியல
2: இனிமேதான் சொல்லணும். அனிமேஷன் புது ஃபீல் வேற, கொஞ்சம் கஷ்டப்பட போல தெரியல.
1: ஆனா சம்யுக்தா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன், ஏன்னா அவர் எப்பயுமே உன் இஷ்டத்துக்கு விட்டுருவாருல.
2: ஆமா யூஸ்வலா தனி தெளிச்சுவார், பட் இந்த விஷயத்துல தெரியல. ஏன்னா புது இண்டஸ்ட்ரி அனிமேஷன், என் வீட்டுல எல்லாரும் இன்ஜினியர், சோ மேபி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரணும் தெரியல. கேட்டு பாக்கணும்.
1: சரி ஓகேப்பா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்.
2: என்ன சொல்றானு கேட்டு
1: கண்டிப்பா சொல்றேன். ஓகே மெசேஜ் பண்ணிக்கலாம். பை
2: பை.
1: அம்மா அப்பா வந்துட்டாராமா?
3: இல்லம்மா, அப்பா இன்னும் வரல. வர டைம் தான். ஏன் இவ்வளவு ஆவலா தேடிட்டு இருக்கா அப்பாவா?
1: இல்லம்மா, உனக்கே தெரியும் ரிசல்ட் வந்துருச்சு இல்ல, அதான் கொஞ்சம் பேசணும் அப்பாட்ட.
3: வண்டி சத்தம் கிட்ட மாதிரி இல்ல, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்
1: பாரு. ஓகே நான் போய் பாக்குறேன்.
4: அப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த டிராபிக்ல எப்படிதான் வண்டியை ஓட்டுறாங்களோ தெரியல. மைத்லி காபி கொண்டு வா.
3: தோங்க ஒரே நிமிஷம், தோ கொண்டு வரேன்.
1: அப்பா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா.
4: என்னது பேசணுமா? காஃபி குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்ச நிம்மதியா இருக்க விடு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குடிச்சாச்சா?
4: நை நை நைனு உன் விஷயம் ஆவலன்னா சொல்லு.
1: பா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துடுச்சுப்பா.
4: ஃபெயில் கீழ் ஆவலல்ல?
1: ஐயோ ஃபெயில் இல்லப்பா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஃபெயிலாம் ஆக மாட்டேன் நானு.
4: என்ன ஏன் பொண்ணாச்சே, அதான் எனக்கு ஒரு பயம்.
1: இல்லப்பா பாஸ் பா, எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன். அம்மா கிட்ட கூட காமிச்சிட்டேன். அம்மா எல்லாம் ஹாப்பி தான், நீங்க கூட ஹாப்பி தான் நினைக்கிறேன்.
4: உங்க அம்மா வக்காலத்தா உனக்கு? நீ பேசு எது வந்தாலும் இங்க.
1: சரிப்பா, நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் நர்சிங் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல மார்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கு.
4: என்னது?
1: நர்சிங் படிக்கணும்.
4: உன் வாயில இன்னொரு தடவை இந்த வார்த்தையே கேட்க கூடாது. நான் நர்சிங்கா? அதெல்லாம் நம்மளால முடியுமா? அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கே தகுதியே கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இன்ஜினியரிங் தான் தகுதி.
1: ஏன்பா, ஏன் இன்ஜினியரிங்? அப்பா, நான் வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பா. உங்களுக்கே தெரியும், இப்ப வந்து இன்ஜினியரிங் படினா நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்ஜினியரிங்லாம் நான் படிக்க மாட்டேன்.
4: நீ டாக்டரும் படிக்க மாட்டேன்ற, இன்ஜினியராகவும் ஆக மாட்டேன்ற, அதுக்கும் நடுவுல பண்ற நர்சிங்ன்ற.
1: ஆமா, எனக்கு நர்சிங் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால எனக்கு நர்சிங் படிச்சா எனக்கு என்ன, என்னோட எய்ம் சின்ன வயசுல இருந்து நர்சிங் தானே, அதனால அதே படிக்கிறேனே.
4: நீ வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட, எப்படி நாட்டுக்கு போய் செய்வ?
1: என்னப்பா, பிளீஸ் படிக்கிறேன்.
4: என்னோட ஸ்டேட்டஸ்
1: என்னன்னு தெரியும்ல? தெரியும் அப்பா. படிப்புக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்?
4: என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் என்ன முடிச்சேன்? இன்ஜினியரிங் முடிச்சேன். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். நர்சிங்ல நினைச்சு பாரு, எங்கெங்கயோ போகணும்னு வாங்க, நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து அந்த நாடு போகணும்னாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நம்ம ஸ்டேட்டஸ் சுத்தமா வராது.
1: நீங்களே நினைச்சு பாருங்கப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் உங்க ஃபோர்ஸ் கம்பல் பண்ணி நீங்க படிக்க வைக்கிறீங்க.
4: எனக்கு
1: சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஆசை.

0: அதுக்கப்புறம் டுவெல்த் லீவ்ல அப்ப கூட்டிட்டு போகும்போது அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட நர்சிங்கா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட என்ன ஸ்கோப், அதோட என்ன வேல்யூ, அதெல்லாம் படிச்சா என்ன இருக்கு, அவங்க நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
1: இதெல்லாம் நீ எப்போ பண்ண? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, உங்க அம்மாக்கு தெரியுமா?
0: அம்மாக்கு தெரியாது, அம்மா வந்து அவங்க கிட்டே கேட்டுக்கோங்கன்னாங்க.
1: சோ அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இத பத்தி பேசிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க?
0: அம்மாக்கு இல்ல எந்த இதுவும் இல்லப்பா, நான் உங்க கிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன்.
1: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா.
0: அப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காட்ட கேட்டேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேனாங்க. மோர் ஓவர் அவங்க என்ன ஒரு வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்தவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு ரியலி இம்ப்ரெஸ்ப்பா. அவங்க ஒரு இதுவும் விஷயத்தையும் எப்படி கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் அவளை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னவோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
1: இதெல்லாம் எங்க பார்த்த? நீ எந்த ஹாஸ்பிடல்ல பார்த்த?
0: அந்த அக்கா என்ன கூட்டிட்டு போனாங்கப்பா ஒரு ஹாஸ்பிடல் பக்கத்து. நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம தெரு இருக்குல்ல, அது பக்கத்துல தான் ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாக்கணும் எல்லாத்தையும், ஒரு பிளட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தோடனே சரி இதே படிக்கலாம், இதே ஒரு கெரியரா எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன்ப்பா, நர்சிங் எடுத்தா என்ன நம்புங்கப்பா பிளீஸ்.
1: நீ சின்ன பொண்ணு எத்தனை ஹாஸ்பிடல் பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு.
0: அந்த அக்கா என்ன ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க, அது பார்த்தேன்.
1: அந்த ஒரு ஹாஸ்பிடல் தான் சென்னையில இருக்குதா இல்ல இந்த இந்தியாலே உலகத்திலேயே இருக்குதா? எவ்வளவு ஹாஸ்பிடல் இருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்லயே வந்து பேஷன்ஸ்ன்றது கிடையாது, ஒரு வேலைய பொருந்தி செய்வியா சொல்லு பாக்கலாம்.
0: இல்லப்பா, நான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா நல்லா தான் செய்வேன். நானு எனக்கு அதோட எய்ம், எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எய்ம், கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன். வீட்ல செய்யறத பார்த்தெல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க, ஐ மீன் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க, நான் நல்லா தான் படிப்பேன்.
1: ரெண்டாவது விஷயம், ஒரு நர்ஸ்க்கு முக்கியமான இது வந்து கிளீன் அண்ட் டைடினஸ், அது உங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது.
0: அப்பா நீங்களே ஆபீஸ் நைட் லேட்டா தான் முடிச்சுட்டு வரீங்க, நீங்க வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன எப்ப பாத்துருக்கீங்க? அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் என்னோட புக் ஷெல்ஃப், என் ட்ரெஸ் நானே அயன் பண்ணிப்பேன், கிளீனா தான் இருப்பேன் நான் எப்பயுமே. உங்களுக்கு தெரியுமா, சாட்டர்டே சண்டே கூட என்னோட துணியை நான் தான் தோச்சுப்பேன், அவ்வளவு கிளீனா வச்சுப்பேன் எல்லாத்தையும். ஈவனோட நெயில்ஸ் கிளீன் பண்ணிப்பேன், என்னோட ஷூ சாக்ஸ் நானே தோச்சிருவேன், எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்கப்போ என்ன போய் எப்படி சொல்றீங்களேப்பா? நர்சிங்க கிளீனிங் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும், நான் அதையும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதெல்லாம் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க, அம்மாக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா
1: தான் சொல்லாம பின்ன எனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்?
0: ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தேன், கொஞ்சம் பொறுப்பு இல்லாம. இப்ப வந்து திருந்திட்டேன், எனக்கு நர்சிங் படிக்க போறேன் அந்த எய்ம் வந்ததுனால நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா.
1: ஏன்னா உனக்கு இப்ப இந்த நர்சிங்க படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா சொல்லுவேன், கரெக்டா?
0: அப்படி இல்லப்பா, நீங்களும் நினைச்சு பாருங்க, இப்ப எனக்கு பிடிச்சதானே நான் படிக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிக்க சொன்னால அதை எப்படி படிக்க முடியும்?
1: உன்னோட நாங்க பெரியவங்க, நிறைய விஷயங்க தெரிஞ்சவங்க.
0: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. உங்க இஷ்டப்படியே படி படினா என்னால எல்லாமே படிக்க முடியாதுப்பா.
1: ராதா இங்க பார், பொறுமையா சொல்றேன் கேட்டுக்கோ, என்னால ஒத்துக்கவே முடியாது. யோசிச்சுப்பா, நர்சிங் படிச்சாலும் நம்ம ஃபேமிலில என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுப்பா.
0: அப்பா நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்னப்பா ஆகுறது, என் லைஃப் என்ன ஆகுறதுப்பா?
1: நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தனு வெச்சுக்கோ, நம்ம ராஜு மாமாவோட பையன் என்ன பண்றான்?
0: இன்ஜினியரிங்.
1: எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா?
0: தெரியும், நல்லா தான் சம்பாதிக்கிறான்.
1: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் வரல பாத்தியா? ஸ்டேட்டஸ்ல அவங்க லெவல் அவங்க கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, செட்டில்டான ஒரு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நர்சிங் படிச்சா நீ எப்படி இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிற? ஒண்ணுமே கிடைக்காது, ஒரு 4-5 வருஷத்துக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: அப்பா காசெல்லாம் பார்த்தா அப்ப என்னோட எய்ம் என்ன ஆகுறது?
1: உன்னோட எய்ம தூக்கி குப்பையில போடு, அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.
0: கண்டிப்பா உன்னால
1: நர்சிங் படிக்கவே முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எந்த டாபிக்கும் பேசாத, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற, அப்படி இல்லனா உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து டாக்டரா குடுக்கறேன், இது ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
2: இவ்வளவு நேரம் நம்ம ஒரு நாடகம் கேட்டோம் இல்ல, அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் எவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க, அதாவது அந்த பொண்ணுக்கு நர்சிங் எடுக்கணும், ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆகணும் அந்த பொண்ணுன்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல, கடைசியில

0: ஸ்டூடெண்டோட லைஃப்லயும் ஒரு முக்கியமான கட்டம் எப்போனா டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் எவ்வளவு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமே இருக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் பியர் ப்ரெஷரோ இல்ல பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ அவங்க எந்த கெரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்புறம் கடைசியில அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதுல போய் குப்பை கொட்டி இது ஒரு பெரிய கதைங்க. அதனால இன்னைக்கு நம்ம காரசாரமா அண்ணல் பறக்கிற ஒரு டிபேட் கேட்க போறோம். இதுல ஒரு டீம்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்டர் முரளி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் அனுஷாவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட வாதங்களெல்லாம் வைக்க போறாங்க. சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ரெண்டு பேரும் சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் நாங்க படிப்போம்னு ஆர்கியூ பண்றாங்க. அடுத்து பேரண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டு பேரும் நாங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ்க்காக தான் எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றாங்க. சரி வாங்க, சாட்டிஸ்பாக்சனா ஸ்டேட்டஸான்னு ஒரு கை பாத்துடலாம்.
1: அவசியம் இப்பத்திக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பாக்க போறோம். சோ எல்லாத்தையுமே நம்ம விசாரிச்சு தான் பண்றோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கேட்கணும், திருப்பி 10% கொடுக்கணும்னா இல்ல, நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். நம்ம பிகாஸ் இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து நம்ம தான் லீட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம்.
2: எல்லாமே வந்து நாங்க படிக்கிற இதுல எல்லாம் எங்க இது வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் பசங்களே டிசைட் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணு எதிர்பார்க்கறது கிடையாது, அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
1: ஆமா சார், எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கு அப்புறம் வர லைஃப் வந்து உங்க லைஃப் வந்து டிஃபரெண்ட் டோட்டல்லா. அப்ப வந்து டாக்டர்னா டாக்டர் நல்லா ஸ்கோப் இருக்கு, இல்ல அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்கிறதுல அப்படி இல்ல, டாக்டர் இப்பெல்லாம் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு டாக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றான், எவ்வளவு 4000. சோ அது மாதிரி நீங்க இதே மாதிரி டாக்டர் அட்வொகேட்ல படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல.
3: ஏமா, உங்களுக்கு சின்ன போதுல இருந்து நாங்க டிரெஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறோம், உங்களுக்கு வந்து படிப்பு கரெக்டா சொல்லி கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு படிப்புன்னு வரும்போது மட்டும் நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்? நாங்க உங்களுக்கு வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் உங்களுக்கு பாதகமா எதுவும் பண்ணிட மாட்டோம், சாதகமா தான் பண்ணுவோம்.
1: நீங்க பாதகமா சாதகமும் கிடையாது சார், உங்களோட கேரக்டர் இப்ப இருக்கிறது அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. சோ நீங்க அப்ப இருக்க காலம் வரை இப்ப இருக்க காலகட்டம் வரை அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளதான் மாறிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால மாற முடியாது.
3: நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட், ஓகேவா? ஸ்டேட்டஸ் பாக்கும்போது வச்சுங்க, நீங்க வந்து ஒரு இதுல போய் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் விழுந்துட்டீங்க, விழுந்து முடிச்சுட்டு அப்பா அப்புறம் யாருகிட்ட வருவீங்க? அப்பா அம்மா கிட்ட தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து கோர்ஸ் கட்டவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. ஒரு டிகிரி வரலன்னா எங்க வருவீங்க? இப்ப ஏதோ ஒரு டிகிரி அன்ஆத்தரைஸ்ட் ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துட்டீங்கப்பா, சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து அப்பா அம்மா காசு கட்டின சொன்ன என்ன, ஏன் நீங்க வந்து கவனிக்கல, அப்புறம் பிளேம் யாருகிட்ட வரும்? எங்க கிட்டதான் வரும். அதனாலதான் ஒரு பெத்தவங்கன்ற கடமையில கரெக்டா ஆர்கனைஸ்டா எதுவா இருந்தாலும் பண்றோம்.
1: சின்ன போதுல இருந்து
3: உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஸ்கூலிங் கொடுக்கறோம், ஒரு பெஸ்டான ஸ்டடிஸ் கொடுக்கறோம், எல்லாமே பெஸ்டா கொடுக்கும்பொழுது கண்டிப்பா உங்க கரியரும் பெஸ்டா தான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு
1: கொடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கூட இப்ப வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில போயிட்டு பணம் கட்டுறீங்க, ஒரு நல்ல காசு வரும், நல்ல எண்டிங்ல வந்து நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ்ன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் கூட தான் பயோடெக்னாலஜி பண்ணா, இப்ப வந்து ஃபுல்லா மாஸ் கம்யூனிகேஷன் பண்றா. எதுக்காக? ட்ரெண்ட் மாறி போச்சு. நீங்க அதே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நீங்க கூட தான் லாஸ் பண்றீங்க. எதுவுமே போனதுமே இது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல போக முடியாது, எல்லாமே உள்ள போய் நுழைஞ்சாதானே தெரியும்.
2: ஆனா நாங்கெல்லாம் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்தோம். நீங்க எல்லாம் இப்ப பணத்தை எதிர்பார்க்கறதுனால இது படிக்கணும் அது படிக்கணும்னு நினைச்சு நீங்களே குப்பையில விழற மாதிரி விழற எங்க நீங்க.
4: இல்ல பட் நம்ம வந்து இந்த நம்ம நான் என்ன ஃபீல் பண்ணா, இஷ்டப்பட்டு சப்போஸ் இஷ்டம் இல்லாம ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தனா, அப்புறம் கோர்ஸும் நான் சரியா பண்ண மாட்டேன், அப்புறம் சேர்ந்த வேலையும் சரியா பண்ண மாட்டேன், கடைசியில எல்லாமே வேஸ்ட் போகும். அதை தவிர சப்போஸ் என் கேஸ் இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் இருந்ததுன்னா, ஒரு அனிமேஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கு. மேபி முன்னாடி வந்து ஒரு சன்னா ஹில் பி என்ஜினியர் டாக்டர் ஐடி அதை தவிர, பட் இப்போ வந்து என்ன வேணா பண்ணலாம், இன்ஜினியர் அனிமேஷன் என்னெல்லாமோ கிரியேட்டிவ் சைடும் பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நம்ம எதுக்காக வேலை போறோம், நம்மளுக்கு தானே, அதுக்காக எதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்கணும்? நாளைக்கு வந்து என் பையன் இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்கு, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமா? நம்ம சந்தோஷமா தான், நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க.
0: நம்ம ஸ்டூடெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரு பேஷண்ட் ஆகுது? அது அவங்களோட கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பேரண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி,
3: அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பேசுனீங்க. அனிமேஷன்ல எல்லாத்துலயும் வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. எத்தனையோ பேரு அனிமேஷன் முடிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இடமே தெரியாத சுத்துற ஆளுங்களும் நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட பையன் வந்து அனிமேஷன் முடிச்சான், ஆனா பிரயோஜனமே இல்ல.
2: இப்ப எங்க பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தனா எல்லாருமே நல்ல பொசிஷன், லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் அப்படிலாம் இருக்கும்போது, எங்க மிஸ்ஸஸ் சைட்லயும் நல்ல இது இருக்கும்போது, என் பொண்ணையும் நான் வந்து நல்ல படிச்சு நல்ல இது வரணும், எங்களுக்கு ஈக்குவலண்டா வந்தாதான் இந்த சொசைட்டில இது ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து அதுக்குதான் அவளை இது பண்ண முடியும்.
0: அதாவது பேரண்ட்ஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது உனக்கு ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கும்போது, நீ ஏன் ஹையஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணாம அதுக்கு கீழே உன்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஏன் நீங்க எய்ம் பண்றீங்கன்னு அவங்க கேட்கறாங்க.
1: நான் அந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையஸ்ட் லோவஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் டாக்டருக்கு படிச்சவங்களாம் இப்ப எல்லாரும் டியூட்டி, எத்தனை பேர் இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேமிலியில என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என் பையன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய காலேஜ்ல எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் 8 இயர்ஸ் அதே கோர்ஸ் தான் படிச்சிருக்காங்க. 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 8 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால அவங்களால படிச்சு முடிக்க முடியாது? சோ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, எங்களால எங்களோட சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுத்தமா எங்களால முன்னுக்கு வர முடியாது. அதான் நான் சொல்ல வரேன்.
3: ஏமா, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இதுக்கு லாஜிக்கல் ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்புறம் பெரிய விஷயம். ஒரு மலைக்கு போற ஒரு பாதை வழியா, அந்த மலையில இருந்து திருப்பி அந்த பாதையில வரியா இல்ல மேல இருந்து எகிரி குதிப்பியா? அந்த நம்பிக்கை எங்க மேலயே இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு கண்டிப்பான ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுப்போம், உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்போம் ஏன் நம்ப மாட்டீங்க? சின்ன பதில இருந்து அதே தான் அப்பவும் சொன்னேன், சின்ன பதில இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க நம்புறீங்க, ஆனா அந்த கோர்ஸ் ஒரு 12th முடிச்சோடனே எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எப்படி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க?
1: அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, அவ பேர் வந்து பிரியா மணினு. அவ வந்து டூரிசம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க டிராவல் ஏஜென்சி ஓனா எடுத்து ஓனா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக டூரிசம் சேர்த்து விட்டாங்க. லாஸ்ட்ல அயட்டா கோர்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க, 20,000 பே பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எல்லாம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 40,000 வந்தது. லாஸ்ட்ல அந்த பொண்ணால கம்ப்ளீட்டே பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப டஃப், அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லா வந்து வாட் இஸ் ஏ லைக் சயின்ஸ் குரூப்ல பியூர் சயின்ஸ் தான் பண்ணா, ஆனா அவளை வந்து டூரிசம் ஃபீல்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அவளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியல, அதுல இருந்து டிராவல் ஏஜென்சில போக முடியல. சோ ஓன் பண்றதுக்கு அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட், அந்த நாலேஜ் கெயின் பண்ண முடியாது அவங்களால. சும்மா ஏதோ கடமைக்கு படிச்சோமா வந்தோமா அப்படிதான் இருக்கும்.
3: ஏமா, லைஃப்ல எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சவால் எடுக்கிறீங்க. ஏன் அந்த பொண்ணால முடிஞ்ச அந்த கோர்ஸ் படிச்சு சூப்பரா வெளியே வந்திருக்க முடியுமே?
1: முடியும், பிடிச்சிருந்தா வந்திருக்க முடியும், பிடிக்காம எப்படி வர முடியும்?
3: அதுதான்மா உங்க மனசுலதான்மா இருக்கு, இதுவும் அதே தான். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மனசுலதான் இருக்கு, உங்க மனசுல.
1: நானும் உங்ககிட்ட சொல்றேன், அதே மனசுலதான் இருக்கு, இதுவும் சாட்டிஸ்பாக்சனும். ஏன் அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
2: எது முடியலன்னா முடியாம தான் போவோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கும் எல்லாருக்கும் இதா இருக்கும்.
1: அதை
2: நீங்க முடியல சொன்னீங்கன்னா எதுவுமே முடியாம தான் இருக்கும்.
1: நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த படிப்பு வந்து நாங்க வேல்யூபிளா, நாங்க உண்மையா படிச்சு வெளியே வந்தாதான் உண்மையா அதுக்கேத்த மாதிரி நான் எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கெயின் பண்ண முடியாம நீங்க உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க ஸ்டேட்டஸ்க்காக அதுக்காக நாங்க வந்தோம்.
3: சின்ன போதுல படிக்க வச்சிருக்கோம், எங்க அப்பா சொன்னதை இதுதான் ஒரே விஷயம், வேற எதுவுமே இல்ல. பிளைண்டா எங்க அப்பா சொன்னதை கேட்டோம், கேட்டு நடந்தாலும் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் நாங்களும் உங்களை நம்ப சொல்றோம். உங்களை வந்து உங்களை வந்து தேவையில்லாம எந்த இதுலயும் தள்ளி விட்டுற மாட்டோம், உங்களால படிக்க முடியாத தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களை இவ்வளவு வருஷமா வந்து சின்ன போதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம், உங்களை விட உங்களுக்கு தெரியறத விட எங்களுக்கு உங்களை அதிகமா தெரியும். கண்டிப்பா
0: அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட டேலண்ட்ஸ் நான் நீங்க பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு வரேன், உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் கேக்குறாரு.
1: நாங்க டேலண்ட்ஸ் எடுத்துப்போம், அவங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கே, அதை தான் நான் சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
0: அவங்க காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா சொன்னதே ஏதோ அவங்க பண்ணாங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
1: அப்பத்துக்கு என்ன வந்தது, ஒரே நோய் டைஃபாய்டு, அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்க பார்த்தாலும் திடீர்னு வந்தா சிக்கன் குனியான்றான், இங்க பார்த்தா வேற ஒரு நோயின்றான். சோ அந்த அளவுக்கு நிறைய நோய், நிறைய இப்போ வந்து
0: நோய் வந்தது வந்து சொசைட்டி லெவல் டாக்டர்
1: என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சா போதுமா, அதுக்கேத்த மாதிரி எம்எஸ் பண்ணணும். சோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
3: வேகம் இருக்கணும், அதே சமயம் விவேகமும் இருக்கணும். அது இப்ப இருக்க யங் ஏஜ் கண்டிப்பா கிடையவே கிடையாது, கண்டிப்பா. ஏன்னா உடனே கோர்ஸ், இப்போ யாராவது போய் பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நம்மளுக்கும் கார் வேணும் தான் நினைப்பாங்களே தவிர, அந்த காருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், அது எவ்வளவு செலவாகும் யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்கவே மாட்டீங்க நீங்க எப்பயுமே, லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. கண்டிப்பா நாங்க பெஸ்டா செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல எங்க மேல நம்பிக்கை இருக்கும்.
4: இல்ல பட் நீங்க எதுக்காக டாக்டர் வந்து ஒரு ஹையான ஒரு கேரியர், மத்த கேரியர்ஸ் லோ, அந்த மாதிரி ஏன் நீங்க பிரிச்சு பேசுங்க? இப்போ ஜேர்னலிசம் எடுத்துக்கோங்க, தட்ஸ் நாட் ஹை லைக் டாக்டர் கேரியர். ஒன்னி டாக்டர் கம்ஸ் வித் கேரண்டி, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நமக்கு எப்படி டாக்டர் ஆகலாம்னு அவ்வளவு டேலண்ட் இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க?
3: நீங்க சொல்றதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா பாயிண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள், நீங்க சொல்ற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த டைம்ல வேணா போகணும், எந்த ரயோட் ஃபேஸ் பண்ணா அது பண்ணணும். அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருக்குங்க, ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத விஷயம். நம்மளால என்ன முடியும் பாயிண்ட், இப்ப நம்மளால வந்து தெரியாத விஷயத்துல போய் வச்சு சக்சீட் பண்ணி அது பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும் கண்டிப்பா. இல்ல இல்ல நான் சொல்றேன், 15 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதோ அத பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடலாம. ஏன் நீங்க வந்து தெரியாத விஷயத்துல போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே இருக்கீங்க?
4: தெரிய விஷயத்தை அது பிடிச்ச விஷயம்ல, பிடிக்காத விஷயம்ல கால் போட்டோம்னா அது அப்புறம் வேலை கூட சரியா பண்ண முடியாது. சப்போஸ் இப்ப நான் டாக்டர் சேர்ந்தேன், எனக்கு டாக்டர் போய் இஷ்டமே இல்ல, எதுக்காக டாக்டர் போய் இஷ்டம் இல்லாம பண்ணி?
1: அதுவும் இல்ல, நீங்க சொன்னது திடீர்னு கூடுவாங்க, திடீர்னு போகணும், நைட்ல வரணும். என் டாக்டர்ஸ்க்குள்ள அது மாதிரி இல்லையா, திடீர்னு ஒரு பேஷண்ட் 12 o'clock வருவான், 12 o'clock முடியலன்னு சொல்ற, நீங்க போய் என்னால முடியாது, எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், நான் வீட்டுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல போய் பாப்பீங்களா? அதுக்கும் வந்து இயர்ஸ் ஆகுது, 4 இயர்ஸ் படிக்கணும், அதுக்கு மேல ஒரு 4 இயர்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாஸ்டர் ஆகணும்னா ஒரு லைக் நியூராலஜி, அதுக்கே நீங்க எத்தனை வருஷம் நீ சொன்னதெல்லாம்
3: நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்ப, இல்ல உன்ன மாதிரி ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமெரிக்கால இருந்து அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா? இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்பவும் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லாரும் எல்லா விஷயமும் அப்படி பார்த்தா பிளஸ் அண்ட் மைனஸ்
1: இருக்கு,
3: பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பெத்தவங்க ஒரு நம்ம இங்க இந்தியாலயே இல்ல சென்னையிலேயே வச்சுங்க, சென்னையிலேயே வழி வழியா அவங்க ஃபேமிலி டாக்டர் ஐ ஐ ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க இன்னமும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும், அவங்க அப்பா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவன் படிக்கிற அவங்க ஃபேமிலி அப்படிதான் இருக்கு, அவங்க அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, தாத்தா கொல்லு தாத்தா எல்லாருமே ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவங்களுக்கு கரியர் இல்லையா? ஏன் அவங்க அப்படி நினைச்சிருந்தா போயிருக்கலாமே? இருங்க இருங்க இருங்க, அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாமே அப்படி, ஏன் அப்படி போல?
1: ஏன்னா

0: ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வர ஜெனரேஷன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெனரேஷன் கஸ்டமர்ஸ் வரணும்ன்றதுக்காக மட்டும்தான்.
1: இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ஜேர்னலிஸ்ட் பெருசா இல்ல டாக்டர் பெருசான்றது கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் மியூச்சுவலா எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டதான் வந்து ஒரு டாக்டர் போய் அவரோட கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுப்பாரு. ஜேர்னலிஸ்ட் உடம்பு சரியில்லைனா அவர் டாக்டர் கிட்டதான் போவார். சோ தட் இஸ் நாட் த டிபேட். இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, பேரண்ட்ஸ் சொல்றது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக படிக்கிறதா இல்ல சாட்டிஸ்பாக்சன்காகவா? சோ வி கோயிங் டு த டாபிக் நவ்.
0: சாட்டிஸ்பாக்சன் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நான் தான் சொன்னேனே, வயசாயிட்டதுனால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
2: எல்லாருக்குமே வயசு தான் ஆகும். உனக்கும் என் ஏஜ்ல வந்தீங்கன்னா
3: சிரிச்ச மாதிரி ஆயிடும்.
0: அதான் சொல்றேன், உங்க ஏஜ்ல நான் வந்தேனா உங்க லெவலுக்கு அதே லெவல்ல தான் நான் இருக்க முடியும். உங்க ஸ்டேட்டஸ் மாதிரி நான் சொல்றேன், என்னோட லைன்லயே நான் போனேன்னா என்னோட வழியில நீங்க விட்டுருங்களேன். என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஏத்த மாதிரி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேன்னா இல்லையா, அதான் பேச்சு.
4: இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காக கேரியர் சூஸ் பண்றோம்? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர் இந்த மாதிரி பண்றோமா, நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தானே பண்ணணும்.
2: அன்சக்சஸ்ஃபுல்லா என் பொண்ணு இந்த கோர்ஸ்
4: முடிக்கலன்னு
2: சொல்றதுனால என் பொண்ணு பெருமையா முடிச்சிட்டான்னு மார்த்தி நிக்கிறது பெஸ்டா.
0: நீங்க சொல்லி நான் படிச்சு அது அன்சக்சஸ்ஃபுல்லா இல்லாம படிக்க முடியாம சொதப்பெல்லாம் போறது ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நீ என் பொண்ணு அவ்வளவு ஒரு கோர்ஸ் முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு அவ இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா, அது சொல்றது உங்களுக்கு மாற தட்டி சொல்றதுனால உங்களுக்கு பெருமையா? அததான் நாங்களும் சொல்றோம்.
2: என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வைக்கிற கண்டிப்பா ஒரு சூஸ் பண்ற ஒரு கரியர்ல பெஸ்டா வருவான். ஆனா அவ என் பொண்ணு, அதனால பெஸ்டா
0: வருவான். போகுது உங்க ஸ்டேட்டஸ்னால போகுது. சாட்டிஸ்பாக்சன் எங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க நம்பிக்கை எங்க மேல வைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்க, எங்க வழிக்கு வரமாட்டீங்க.
2: ஸ்டேட்டஸ் முக்கியம், நாங்க சூஸ் பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும், அதுதான் நாங்க ஸ்டேட்டஸ் நாங்க சொல்றோம். நாங்க சூஸ் பண்ற கரியர் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், பட்டு ஏஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷ், இன்னும் இறங்க கூட இல்ல, டுவெல்த் முடிச்சிருப்பீங்க. டுவெல்த் முடிச்சு சூஸ் பண்றதுக்கே இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்ல கொடுக்கறோம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போது.
3: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க உங்களை நல்ல கோர்ஸ்ல சேர்த்து விடுறோம். முடியுன்ற நம்பிக்கை, ஏன்னா உங்களை பார்த்ததுலேயே பிறந்ததுலேருந்து பார்த்ததுனால நீங்க எது கொடுத்தாலும் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில தான் நாங்க உங்களை சேர்த்து விடுறோம். அப்படி முடியாதுன்றது தெரிஞ்சா நாங்க சேர்த்துருக்க மாட்டோமே. நம்ம எல்லாம் நல்லா படிச்சே நமக்கு சொசைட்டியில வரணும்ன்றதுனால தான் உங்களை அதுல சேர்க்கிறோம். நீங்களாம் எப்படி முடியாத அதை தீர்மானிக்க முடியும்? முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் போது அதை தான் நீங்க பண்ண முடியும்.
4: இல்ல பட் இஷ்டமே என்ன, எப்படி அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும்?
2: எங்களால முடியாது, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடியும்னு இறங்கி பாருங்க. அப்புறம் முடியலன்னா அது வேற விஷயம்.
0: அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க எங்களால அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படின்னு நீங்க இருக்கிறதோட நம்பிக்கை வைக்கலாம், வச்சுதான் பாக்கலாமே, அவங்க முன்னேறட்டோமே, நம்ம சான்ஸ் குடுக்கலாமே, அதெல்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுதான் நானும் சொல்றேன்.
1: இவ்வளவு நேரம் ரெண்டு தரப்போட வாதங்களையும் நம்ம கேட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு எங்களை படிக்க விடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கரியர் என்ன, நாங்க என்ன சூஸ் பண்ணோம், எங்களோட டேலண்ட்ஸ் என்ன, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சோ எங்களோட கரியரை எங்களோட லைஃப் பார்த்து எங்ககிட்டயே விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் அவங்களுக்கு முக்கியம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்த வாதங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஏமா உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு வரேன், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன, உன்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சூஸ் பண்ண, இப்போ வந்து என்னால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேக்குறதும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். இவங்களோட கருத்தை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம மக்களான நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நாங்க வந்து உங்க கருத்தை கேட்க போறோம். சோ உங்களோட கருத்துக்களையும் வேற செக்மெண்ட்ல கேட்கலாம்.

0: Hi, what's your name? What are you doing?
1: My name is Hemlata. I'm doing my first year MA Communication in MOP Vaishnav College for Women.
0: Okay, what do you think is important? Is parents' status or satisfaction is important in choosing a career?
1: I personally feel that personal satisfaction is more important in setting your career, because only when you choose a field which you're more interested in, you can put up your best to set a career for you to live well and to earn well and to get settled well.
2: Hi, this is Soumya, studying at MOP. I'm doing my PG and working as a part-timer also. To answer for your question, it's not parents who decide your future. It's only you who have to decide your future. I mean, you are dependent to them, but not they're not like completely for you. I mean, they're not going to come till you die or something like that. You're going to grow up and it's your life. So I think it's your whole responsibility to decide on your future. So I prefer choosing my career and not my parents deciding on my career. It's solely my responsibility and my wish.
3: I'm Sarah George and I'm doing my Master's in Communication from MOP College. I seriously don't think, like parents' consent is that important, because when it comes to my case, my parents literally begged me to do my engineering, but I wanted to do journalism, so I adopted in the media field. It was entirely my satisfaction, because ultimately it's me who's going to have a career and get settled in life. But I do try, since they are parents, it's our duty to, convince them that what this is our choice and what is the reason for a choice. And it's very important at the same time that you have your own perceptions about life, taking into your parents' considerations also. Thank you.
4: Hi, I'm a communication student. To the question that's been asked, I would like to take a neutral perspective here, because I think nowadays, I think you need more satisfaction in your job than looking at your status or anything like that. But overall, if I see right now, I think parents have also taken a very understanding view towards this, and they're very helpful. They do not force us to choose our career anymore. They do not force their dreams on us anymore, because now they want us to work and do what we want, because ultimately you're the person who's going to be facing the consequences of whichever career you're going to choose. Only if you have an interest to do the work, you will work properly. I completely believe in that. So I think it's based mostly on satisfaction. And in my personal case, if I have to tell you, I think my parents have been very, very understanding. They've never forced me to choose my career based on my status or anything. They wanted me to follow what I was passionate about, and I think only that makes them happy. If I'm passionate about something and I'm doing it with a will, and if I'm doing it with a lot of happiness, I think that makes them more happy.
5: Hi, Naishwarya, doing BCom evening. எனக்கு ஆக்சுவலாக விஸ்காம் பண்ணணும்னு இருந்தது, பட் இப்போ ஏன் பிகாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஸ்காம் இஸ் லிட்டில் டஃப் அண்ட் நிறைய ஊரெல்லாம் சுற்ற வேண்டியது வரும். ஸோ அதனால் எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் விஸ்காம் சம்மந்தப்பட்ட கோர்ஸாக எதாவது பண்ணலான்னு இருக்கேன். மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஹாவ் டு டூ பிகாம். இதுக்கப்புறம் நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படியாக பிஜி பண்ணலான்னு இருக்கேன்.
6: Hi, this is Purnima, doing my BSc Biotech in Etheraj. Probably I don't like this course, but it's because of my dad's status that he wanted me and he compelled me to do my BSc Biotech, and I'm more interested in communication, but it's all because of my parents' compulsion that I'm forced to join this course, but I don't like this course. So I've chosen this career due to my dad's status and compulsion.
7: I'm Aisha. I did my UG in BA Communications from Jyothi Nivas College, Bangalore. I have chosen my career based purely on my interest. My parents have always been very supportive throughout my career, throughout my education. They always wanted to choose me what I want and what I am interested in. And, I've always been very grateful towards, especially towards my dad for, being so supportive.
8: Parent of C. Priyanka, who is studying in Fatima Convent, and she is in 5th standard right now. And regarding her career, I think so, it is up to her choice. Like, we should never force her opting for some other profession like that, depending on the status or whatnot. Definitely opt for this first option only. So that's it.
9: Hi, I'm a parent of Sudha. She is doing her BA TTM in Ethiraj College. நான் வந்து தாமஸ் குக்ல ஒர்க் பண்றேன். அதுல நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு மை ஸ்டேட்டஸ் என்னோட பொண்ணு வந்து லிட்ரேச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஆனா நான் வந்து அதுலேயே என்னோட லைன்லேயே வந்து என்னோட பிசினஸ் ஓரியன்டாவே கொண்டு போனா நான் ஐ கேன் ஓன் மை ஓன் டிராவல் ஏஜென்சி, நானே ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால அவளோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசை. பிஏ டூரிசம் ஐ மீன் டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பொண்ணு வாண்டடா அதுல தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னா. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட்
10: என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணேன். இப்போ அதை அவதான் இப்போ அதை இன்னும் என்னதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சாலும் இப்போ டிடிஎம் ஒழுங்காக தான் படிக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கும் விஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் நாங்கள் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பயோடெக்னாலஜி சேர்த்து விட்டோம். இப்போ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு விஸ்காம் தான் படிக் எங்களுக்கு வந்துட்டு அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. அவனுக்கு நான் விஸ்காம் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிச்சுட்ருக்கான். எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தாங்க முக்கியம், ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், அதனால் நாங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம்.
11: Hi, my name is Maitli. I'm working in ABN AMRO Bank. Talking about a career or a satisfaction, I have my daughter. Since our family is fully doctors, some family is based fully on doctors, so I chose my daughter's career also. I wanted her also to become as a doctor, so that's why I wanted her to get inside a medical college. So status is very important for our family.
12: Hello, my name is Krishna and I'm doing my second year in law college. And, hello, my name is Tafsneem and I'm doing my first year in my law college. And well, I really wasn't interested in law, but it was because of my father who, you know, gave me this idea of doing it. Okay, after I left 12, I was pretty much confused and I didn't know what to do. And basically, I was, you know, I'm interested in painting and, you know, things like theater and artistic things like that. But then there was this huge discussion with my dad, who, and then we both of us discussed, like, you know, what's, you know, good and what's bad. And later on it was decided that, you know, whatever artistic thing I can pursue, like, on as a part time, and, you know, my basic thing should be something which would reflect the status. And since my dad is into a similar field, he wanted me to do law as well. So that's how I am a law student. But given a choice, I think I'd always you know, give my artistic abilities a shot.
13: Hi, I'm Shalini. I'm doing my final year BDS. And the reason I even chose this course in the first place is because it was a compulsion made by my parents. And it's due to their status. They're pretty... Both my parents are doctors. One is a gynec and one is a surgeon. And, you know, they actually pushed me into taking up this course in the first place. And initially I found it a little difficult coping up with classes, and it was very tedious. And but then now it seems like I have a lot of you know, job prospects, and I'll make you know, something out of myself by actually taking up this course. So probably it really worked in my favor, all, you know, the push and or the struggle that they went through to actually get me into this course and the money that they invested. So I'm pretty happy that this course works in my favor at the end.
14: என் பேர் ரமணம்மா. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பையன் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அவங்க இஷ்டப்பகரமாக படிக்கிறாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் இது படிக்கணும் அது படிக்கணும்னு சொல்லவே இல்லை. என் பையன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேன்மா.
15: தமிழ் ஆர் இங்கிலீஷ் எம்ஓபியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேப் அசிஸ்டண்ட், நான் நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் லேப் அசிஸ்டண்ட். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவாவில் ஒர்க் பண்ணுறேன். 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட ரெண்டு சன், ஒரு டாட்டர். ரெண்டு சன்னும் படித்தவங்க தான். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டப்படி தான் விட்டேன். பெரிய பையன் காமர்ஸ், எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் தான் படித்தான். சின்ன பையனும் அதே தான் படித்தான். பட் ஆனால் காலேஜ் சேர்க்கும் பொழுது நீ என்ன குரூப் எடுத்து படிக்க போகிறப்பான்னு, அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போல்லாம் ரொம்ப வேல்யூண்ணா. ஓகே உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, அதன் பிரகாரம் நான் அதை இது பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான், நான் பிசிஏ பண்ணுறேன், ஏன்னா பிசிஏ பண்ணால் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், அதை படித்தோம்னா கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தானே நிறைய இருக்குது, அதனால் நீ உன் இஷ்டம் போல் படிப்பான்னு சொன்னால் அவன் பிசிஏ முடித்தான். பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தான், கம்ப்யூட்டர் லைன்லேயே படித்து அதில் ஒர்க்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. ஸோ நீ வந்து ஹெச்ஆர் படிக்கிறியா சொல்லு படிக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் படிக்கிறியா எம்பிஏல, ஓகே மார்க்கெட்டிங் பண்ணேன். மூணு பேரும் அவங்கவுங்க விருப்பப்படியே படிக்க விட்டேன். அவங்க மூணு பேரும் நல்லா படித்து மூணு பேரும் நல்ல லெவலில் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன பையன் ஸ்டான்சர்ட்டில் ஒர்க் பண்ணுறான், பொண்ணு வந்து கேரிட்டாரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை ஒர்க் பண்ணுறான். அவங்கவுங்க விருப்பப்படுது. இப்போ எம்சிஏ படிக்கிறேன்னா கரஸில் படிக்கிறேன்னா ஓகே உன் இஷ்டம் நீ படின்னு சொல்லிட்டேன் நான்.
16: இப்போ என்னோடய பேர் முருகானந்தம், நான் கேர்டேக்கராக இருக்கிறேன். என்னோடய டாக்டர் வந்து சௌமியா இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கு, பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. இது ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ பிள்ளைகளை வந்து எங்களை போல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய ப்ரியாரிட்டி படியும் படிக்க விட்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ரெண்டு குழந்தைங்க இருக்குது, ரெண்டு, ஒன்று வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்குது, ஒன்று வந்து ப்ளஸ் ஒன் படிக்குது. ரெண்டு பேருமே நல்லா டேலண்ட்டாக படிக்கிறாங்க, ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, பேங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 90% வந்து அவங்களுக்குடைய ப்ரியாரிட்டி தான். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடி தான் நாங்கள் பண்ணணும், அவங்கள பில்டப் பண்ணி விடணும், அவ்வளோதான் நம்ம கடமை.
17: தேங்க்யூ சார். ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து, ஓகே, என் பெயர் ஸ்வாதி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த கோர்ஸ் என்னை வந்து சேர்த்தது காரணம் என்ன, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஐ ஆம் வெரி க்ரியேட்டிவ் பர்சன், எனக்கு வந்து மோர் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசிக்லி ஐ ஆம் கைண்ட் ஆஃப் அ சிங்கர். ஸோ ஐ சைட் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் தான் வேணும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மே டுவெல்த். எங்கள் அப்பா வந்து, நீ இன்ஜினியரிங் எடுத்தால் உனக்கு நல்லது, உனக்கு பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப், 4 இயர்ஸ்லேயே யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப். நான் சொன்னேன் இல்லை, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டேக்கன் பார்ட் ஃபார் திஸ் பிகாஸ் ஆஃப் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
18: ஹாய், நான் பவித்ரா பேசுகிறேன், செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நான் டென்த்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால எங்கள் அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் படினாங்க. அப்போதுலேருந்தே இந்த கோர்ஸ் தான் விடாப்பிடியோ நினச்சேன். ஏதோ வந்து விஸ்காம்க்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணணுன்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இந்த காலேஜில் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன், விஸ்காம்க்கும் போட்டேன், எலக்ட்ரானிக் மீடியா. விஸ்காமில் தான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதினேன், அதில் கிடைக்கல, மோசமாக எழுதினேன். எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எனக்கு கிடைச்சிது, அதுவும் நினச்சேன் எலக்ட்ரானிக் மீடியா தான் கிடைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே. அதே மாதிரி அதே கோர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன நான் எந்த எது நான் எதை விரும்பினேனோ அதை தான் எங்கள் அப்பா அம்மா ஜாயின் பண்ணி விட்டாங்க, என்ன இஷ்டத்துக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே.
19: இவ்வளோ நேரம் ரெண்டு தரப்பினரும் ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து பேரண்ட்ஸ் சைடில் இருந்து அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டோம். அதை தொடர்ந்து மக்களான உங்களோட கருத்தையும் கேட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன தெரியுமா தோணுது, ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது ரெண்டு சைட்லயுமே ஈகோ இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்களோட வியூஸை தெள்ள தெளிவா நிதானமாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட வியூஸும் சிங்க் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தரப்பும் ஒன்னா உட்காந்து ஒழுங்கா நிதானமா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அருள் நம்மளுக்காக சொல்ல வராங்க, கேட்கலாம்.
20: ஹாய், நான் தாங்க உங்க அருள். பேரண்ட்ஸ் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸை மட்டும் வச்சு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்க உங்களுக்கு முக்கியம். செகண்ட், உங்களுடைய குழந்தைங்களை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. அவங்களுக்கு வெளி உலக அனுபவமும் வேணும். நீங்க உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக உங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தாதீங்க. ஃபோர்த், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா அதை பார்த்து அவங்களே நல்ல விஷயத்த கத்துப்பாங்க. ஃபிஃப்த், உங்களுடைய பெண் குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதுல விருப்பமோ அதுவே படிக்க வைங்க.
19: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காமனா பண்ற ஒரு அஞ்சு தப்புகளை சொன்னாங்க. இது தப்புகள்னு சொல்ல முடியாது, இது காமனா நடக்கிற விஷயங்கள் தான். அதனால இப்ப அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட விருப்பங்களை எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமா அப்ரோச் பண்ணி தெரிவிக்கலாங்கிறத அருள் மறுபடியும் சொல்ல வராங்க, கேட்கலாம்.
20: கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்ன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இதோ உங்களுக்கு சில டிப்ஸ். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசிருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க மனசுல விஸ்காம் தான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லிருங்க. நான்

0: டிஸ்காம் தான் படிக்க போறேன், மித்த எந்த கோர்ஸும் படிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. செகண்ட், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ரீசன் கோர்ஸ் வந்திருக்கோ அதை பத்தி பேசுங்க. எக்ஸாம்பிள், மீடியா ஓரியன்டா இப்ப நிறைய கோர்ஸ் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சூஸ் பண்ற கெரியருக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுங்க. இந்த கெரியரை ஏன் சூஸ் பண்றீங்க, என்ன வேலை கிடைக்கும், கோர்ஸ் பத்தி டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த கோர்ஸ்ல உங்களோட எபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்து, உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒரு சில நேரம் உங்க பேரண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கலா பிடிக்கலனாலும் அந்த கோர்ஸ் பத்தி நிதானமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சீரியஸா ஆர்கியூ பண்றப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, அதனால அவங்கள முதல்ல பேச விடுங்க. அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் பத்தி டீடைல்டா பாசிட்டிவா சொல்லுங்க. அடுத்து, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கோர்ஸ் பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க.
1: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்தாங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நிதானமா அப்ரோச் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்றதுங்கிறத பத்தி. அடுத்து, பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம், இது ஒரு பெரிய கேள்விக்குறினா. ஏன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கறது எல்லா குடும்பங்களிலயும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இதை அலர்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: டியர் பேரண்ட்ஸ், இதோ உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல, பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்க. சப்போஸ் உங்க குழந்தை இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த கோர்ஸ் பத்தி ஃபுல்லா டீடைல்டா கேட்டுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் அதுக்குலாம் அவைலபிள்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி செயல்படணும். உதாரணமா, உங்க குழந்தைக்கு அனிமேஷன் ஃபீல்ட், மேத்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து சேர்த்து விடுங்க. தேர்ட், எப்பவுமே உங்க குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, உங்க பையனுக்கு பி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த இதுல சேர்த்து விடாதீங்க. நீங்க அப்படி மீறி சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வெறுப்போட படிப்பாங்க. அதனால அவங்களோட ஃபியூச்சரையும் பார்த்து அவங்களுக்கு என்ன கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சேர்த்து விடுங்க. அடுத்து, எப்பவுமே உங்க குழந்தைங்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க பையன் கேட்டரிங் தான் படிப்பேன்னு சொன்னா, சரிப்பா நீ கேட்டரிங் படி, நீ படிச்சனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நீ ஃபாரின் போலாம், அந்த மாதிரி பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. கூடுதலாவே நீங்க கேட்டரிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நெகட்டிவா மட்டும் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து, உங்க குழந்தைங்க கெரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க.
1: இவ்வளவு நேரம் நம்ம அருள் நம்மளுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்திருப்போம். சோ இவ்வளவு நாளா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரும் அருளோட டிப்ஸ் கேட்டு பயனடைஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாம பல பல கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மீடியா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் கேட்டரிங் இல்லைங்க, அதுல நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் அதுலயும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா 12th முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ண போறாங்க, எதுல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்றதுலதான் அவங்களோட லைஃபே இருக்கு. அதனால நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி நம்ம பூனம் நம்மளுக்கு சொல்ல வராங்க.
2: The most preferred career by a today's youth. Popularity of the media with the younger generation. The School of Media makes us to understand the needs and demands for electronic media. The Department of Communication and Media Studies have decided to start a pupil to know about broadcast communication. This course is designed to provide and program in broadcast communication. The course is designed to provide in-depth analysis of the multifarious aspects of media and inoculate a professional excellence. This course unfolds exhaustive study into the understanding and make of the television and radio production, filmmaking, script writing, web designing, graphics and animations. Media management introduces the students to the nuance of the management principles. These concepts will give the students a better understanding of the corporate scenario, work culture, leadership, ownership, media economics, media law, etc. Traditional careers like medicines and engineering. Medicines. This study sought to describe the factor influencing career choice of a final year medical students, the effect of a new 4-week attachments in a general practice on career choice, and changes a career choice towards a general practice. This cohort of a doctors should be followed up in order to discover the ultimate career choices. Engineering. Engineers design and build much of the world around us. Engineers are involved in many aspects of society that touch us all. Studying engineering gives you the background you will need to get involved in the building, the work, the world that you would like to see. This degree would develop the research and analytical skills that will help you to succeed as you choose a traditional field of work or follow non-traditional career path. Engineering opens the door to challenging and rewarding variety of lifestyles. Engineering is a problem solver. It can be found in every type of work like sports, communication, environment, production, law, computers, etc. Many more. Its most significant contributions: rise of designing industry. This would represent the digital content creation industry, from high-powered computers and graphic cards to highly sophisticated software. Many technical things are involved in it. More work experience, less qualification would also sometimes work out. It would be based on your work experience that how well a pupil can be qualified well in higher level for the job. That can normally be based on experience, ideas, talents, which a person should utilize. Her talent plays a major role based on the person's achievements. Outcome. It is meant when a person can earn well and can enjoy his work well. When a person can earn and coordinate well, he can perform his job well and enjoy the job income, and it would also be an interactive work.
1: இவ்வளோ நேரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர். இந்த டாபிக்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம், டிப்ஸ் கேட்டோம், அப்புறம் ஒரு ஸ்கிட், டிபேட் எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு தாங்க சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி, அருள்மொழி, ராதா அண்ட் பூனம். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, என்டர்டெய்னிங்கா, எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியமான தோழி நிவிதா, சேயிங் டாடா பை பை. கீப் லிஸ்னிங் டு MOP FM 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நம்ம சிட்டியை வந்து நம்ம கிளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்கே போய் எவ்வளோ எவ்வளோ அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியாக சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியா ஏறிட்டே போகுது. பக்கத்துல மார்க்கெட்ல எல்லா காய்கறிகள் எல்லா பொருட்களோட விலையும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சம்பாத்தியத்துல வந்து எப்படி நம்ம வந்து சர்வைவல் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்து பலர் வந்து ஏதாவது யோசனை செஞ்சிட்டு இருக்காங்க. வந்து மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அப்புறம் வந்து லோயர் கிளாஸ், எல்லா மக்களும் வந்து இன்னொரு ஒரு வருமானம், வீட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு வருமானம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியில இறங்குறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி அந்த வகையில வந்து சின்ன சின்ன வந்து ஒரு கடை வைக்கிறது, வீட்டிலேயே வந்து ஒரு டெய்லரிங் யூனிட் போடுறது, அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி பண்றது, இந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்டும் சரி சுய உதவி குழுக்களுக்கு வந்து நிறைய வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அண்டர் பிரிவிலேஜ் உமன்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் வந்து ஒரு சுய சம்பாத்தியத்தை பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கறத அமைச்சு அந்த குழுக்கள் மூலமா அவங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கிக்கிறதோ இல்ல அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களை வந்து என்டர்பிரினர்ஸ் மாத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த சுய உதவி குழுக்களை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் வந்து நிறைய வந்து உதவுறதுக்கு சில வந்து பொது நல, ஏதாவது என்ஜிஓன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அவங்க அந்த அமைப்புகளும் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் நிறைய வந்து அவங்களுக்காக வந்து ட்ரைனிங்ஸ், லோன் எப்படி அப்ரோச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கிற குழுக்களுக்கு கைட் பண்றாங்க. இந்த வகையில இ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த குழுக்களுக்காக ஒரு பிசினஸ் கான்செப்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவர் அந்த இ ஃபார்முடைய தலைவர் திரு வெங்கட சுப்பிரமணியம் அவங்கள வந்து நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். என்ன வந்து என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறாங்க, இதனால எண்ட் கன்சியூமர்ஸ்க்கு என்ன யூஸ், இதுல என்ன யார் யார் எப்ப எப்படி தொழில் பண்ணலாம், தொழில் வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து பார்க்க போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இந்த இ ஃபார்ம் அப்படின்னு சொல்றீங்க, இ ஃபார்ம் அப்படின்னா என்ன சார்?
1: இது பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப வந்து விவசாயங்களையும் கடைசி கன்சியூமர் என்று சொல்லப்படும் மக்களையும் டைரக்டா இணைக்கிற ஒரு புதிய முயற்சி தான் இ ஃபார்ம் என்று சுருக்கமாக சொல்கிறோம். அது வந்து ஐடி துறையில வந்து இருக்கிறவங்களுக்கு புரியவா தெரியும். இ பே அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமா இருக்கு. அந்த அதுவும் பாம்பேல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டப்பா வாலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சாப்பாட்டு உணவை வந்து அவங்களுக்கு ஒரு இட ஒரு பாம்பேல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கரெக்டா டயத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ சுருக்கமாக சொன்னோம்னா நாங்கள் அது ரெண்டு துறையிலையும் அந்த ரெண்டு நிறுவனத்திலையும் ரொம்ப தீவிரமாக ரிசர்ச் பண்ணி இப்போது இந்த பொதுவாக இந்த விலைவாசி உயர்வு அப்புறம் வந்து இந்த கரிகா நிலவரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அதை அந்த ரெண்டு கம்பெனிகளுடைய பேசிக் ஐடியாஸை இணைச்சு தான் இ ஃபார்ம் அந்த கான்செப்டை இணைச்சு தான் நாங்கள் வந்து இ ஃபார்ம் என்று பெயரை வைத்தோம்.
0: இதில் என்ன பண்ணுறீங்க சார்? இந்த இ ஃபார்மில் என்ன கான்செப்ட் சொன்னீங்க, இணைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க, இதில் என்ன மாதிரியான இது பண்ணுறீங்க நீங்கள்?
1: இப்போ விவசாயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து விவசாயத்துறை கொஞ்சம் கொஞ்சமா நலிஞ்சிட்டே வருது, அவங்களுக்கு சரியான வந்து வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களோட பேசும்போது உங்களுக்கு ஒண்ணு திருப்பி திருப்பி என்னன்னா கவர்மெண்ட் கிட்ட நிறைய அவங்களுக்கு வந்து வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க, பண வசதிகள் இருக்கு. ஆனாலும் அந்த சேல்ஸ், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்ற அந்த ப்ராப்பர் இது வந்து அவங்களுக்கு இது இது வரைக்கும் யாரும் செய்யல. விற்பனை முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்ப வந்து சிட்டிலேருந்து வில்லேஜுக்கு ஏதாவது ஒரு சோப்பு அல்லது ஷாம்பு அல்லது ஒரு கண்ணாடி ஏதாவது அனுப்பணும்னா அது ப்ராப்பரா ஒரு செயின் இருக்கு, ப்ராப்பரா வந்து கம்பெனிகள் இருக்காங்க, அதுல வந்து நல்லா படிச்சவங்க வேலை பாக்குறாங்க, அதுல வந்து கரெக்டா பிளான் பண்ணி அவங்களால வந்து செய்ய முடியுது. அதனால வந்து அவங்க நீங்க எப்பவுமே பேப்பர்ல படிக்க மாட்டீங்க. ஸோ ஒரு வந்து டூத் பேஸ்ட் வந்து ஒரு 100,000 டூத் பேஸ்ட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, யாருமே வாங்கல, எல்லாத்தையும் ரோட்ல கொட்டிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. ஆனா அடிக்கடி நீங்க பேப்பர்ல பாப்பீங்க விவசாயிங்க வந்து 100 டன் தக்காளி யாருமே வாங்கல, எல்லாத்தையும் ரோட்ல கொட்டிட்டாங்க.
0: ஏன்னா அது வந்து பெரிஷபிள் ஐட்டம், அதாவது வந்து ஒரு நாளைக்குள்ள அதோட இது முடிஞ்சு
1: போயிடுறது. ரெண்டாவது

0: அதாவது பிளானிங் என்ன சொல்லப்படுது, லைக் ஏதாவது ஒரு விற்பனை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து எதுக்காக பண்றோம், யாருக்காக பண்றோம், எந்த விலை நிர்ணயிச்சு பண்றோம் அப்படின்னு யாருமே அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணி சொல்றது கிடையாது. அதே மாதிரி நீங்க கன்சியூமர் கிட்டயும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த என்ன விலை இருக்கோ அதை வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்க ஜாஸ்தி முன்னாடிலாம் வந்து பேரம் பேசி எல்லாம் ₹1-2 குறைக்க முடியாது. ஆனா இப்பெல்லாம் வந்து தக்காளி வந்து ₹30-40 கொடுத்து வாங்கணும்னா வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா அது இல்லாம சாப்பிட முடியாது இல்ல. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, டைரக்டா மிடில்மேன் இல்லாம வந்து அதை கொண்டு வந்தா விலைவாசி குறையும். ரெண்டாவது வந்து இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன சொல்லப்படும், சுய உதவி குழு மூலமா நாங்கள் கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்னு இவங்க வந்து கீழ்மட்ட அந்த எல்ஐஜி குரூப் அல்லது லோவர் மிடில் கிளாஸ் குரூப் அல்லது பிலோ ப்ராவர்ட்டி லைன் குரூப்ல அவங்களுக்கு தான் இதோட தாக்கம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வந்து அவங்களோட ஒரு நாள் வருமானமே வந்து ₹100-150 இருக்கு. அதனால வந்து ஒரு அந்த கரிகா விலை கொஞ்சம் ஜாஸ்தியானா கூட அவங்களோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து அவங்க மூலமா ஃபர்ஸ்ட் கீழ்மட்டத்திலேருந்து வந்து நாங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். ரெண்டாவது அவங்க கிட்ட வந்து மேன் பவர் அல்லது உமன் பவர் ஜாஸ்தி இருக்கு. அதனால வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு இதை வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ₹5-10 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு வந்து கரிகா குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டு பட்ஜெட் சேவ் ஆகுது. ரெண்டாவது அந்த லேடிஸ் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தைகள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார்த்தால வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதியம் நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்குது. அந்த சமயத்துல இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு சின்ன பிசினஸ் கரிகா பிசினஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிசினஸ். அவங்க வீட்டு பக்கத்துலயே வைக்கலாம், அவங்க வீட்டை ஸ்ட்ரீட்ல சுத்தி இருக்கவங்களே விற்கிறான்.
1: இப்ப நிறைய காம்ப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வந்துடுச்சு, அதனால அவங்க வீடுங்களுக்கு போய் கொடுக்கற வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அந்த விற்பனை வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு.
0: அதுனா நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அல்லது அயனிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பக்கத்துலயே ஒரு அயனிங் லேடி, அவங்களே கரிகாம வித்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்தா டெய்லி வாங்குவீங்க. அதனால வந்து டக்குன்னு வந்து அவங்களே பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு அடிஷ்னல் வருமானம் மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவோட சில மூல இதுவே வந்து சொல்ல போனீங்கன்னா, எங்க வீட்டுல வேலை செஞ்சவங்க தான் எனக்கே வந்து இதோட இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நாங்களே முதல்ல ஆரம்பிச்ச போது இந்த ஐடியாவோட இல்லை, நாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் சப்ளை பண்ணலாம்ங்கிற ஐடியா தான் இருந்தோம். பட் அதுல நிறைய பிரச்சனை வரும்போது அப்பதான் எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு எங்களோட வீட்டுல சமையல் வேலைக்கு வருவாங்க, அவங்க தான் வந்து இந்த என்ஜிஓல இருக்கிற விஜயமான அவங்க வந்திருக்காங்க, அவங்களை பத்தி சொல்லி இல்ல நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க, ஏன்னா அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல திட்டத்துல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், அவங்களும் வந்து ரொம்ப ஆக்டிவா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க, இந்த ஏரியால தான் இருக்காங்கன்னு சொல்லும்போதுதான் முதல்ல இந்த திட்டத்தோட இது வந்து ஒரு ஒரு ஒரு ஸ்ப்ரவுட்டிங் ஆரம்பிச்சது.
1: ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது வந்து ஒரு கான்செப்ட வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க, ஆனா வந்து அதுல வந்து ஒரு வேலை செய்யற ஒரு சமையல் வேலை செய்யற ஒருத்தருக்கு வந்து இந்த ஸ்பார்க் அடிச்சு ஒரு பிசினஸ் யோசனை வந்து அவங்க என்ஜிஓ கொடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ப அந்த திங்கிங் பவர் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு சரியான வாய்ப்பும் அவங்களுக்கு ஒரு அந்த வழிகாட்டுதலும் இருந்தா நிச்சயமா எல்லா பெண்களுமே வந்து செய்யறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்க, அவங்களும் நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படிங்கிற இது வந்து இதுல இருந்து நமக்கு தெரியுது. உண்மையிலே ரொம்ப பாராட்டு அந்த அந்த அம்மையாருக்கு எங்களுடைய பாராட்டு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்க, நீங்க வந்து அந்த என்ஜிஓவை அப்புறம் அப்ரோச் பண்ணீங்களா?
0: ஆமா, பேசிக்கா பொதுவாகவே வந்து லேடிஸ் வந்து ரொம்ப என்டர்பிரெனரா இருப்பாங்க, வீட்டிலேயே பாத்தீங்கன்னா வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைகளையும் பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸையும் பார்த்துப்பாங்க, டிவி சீரியலும் பார்ப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட அரட்டையும் அடிப்பாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் வந்து அவங்க ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறதுனால பொதுவாக வந்து ஒரு பிசினஸ்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வர்றது எப்பவுமே வந்து லேடிஸ் தான். ரெண்டாவது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்களோட இதுலேயும் வந்து ஜென்ட்ஸ்ன்னு போகும்போது எப்பவுமே தாழ்மட்ட நிலையில வந்து இந்த பைசா வந்து சேவிங் பண்றோங்கிறது அவளுக்கு ஜாஸ்தி கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்க ஜென்ஸ் கிட்ட காசு கொடுத்தா பார்ல போய் குடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வீட்டுக்கு பொண்ணு பொண்ணு பேங்க்லையும் சேமிக்கிறனால தான் இப்போ மைக்ரோ ஃபினான்ஸுங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷில் மிஸ்டர் முகமது யூனிஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண திட்டம். இப்போ எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஓவர் அவங்க பண்ணிட்டாங்க.
1: சேமிப்பு திட்டம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற அடிப்படையில் ஆரம்பித்தது தான் இந்த சுய உதவி குழு இல்லையா.
0: ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த என்ஜிஓஸ் மூலமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு முதல்ல இதை புரிய வைக்க ஆரம்பித்தோம். அவங்க சட்டன் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கே முதல்ல ஆச்சரியமாக இருந்தது, இவங்க இவ்வளோ நல்ல காம்ப்ளிகேட்டட் இதுவாக இருக்குன்னு. இதெல்லாம் எக்கனாமிக் பெரிய பெரிய ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்கெல்லாம் கூட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து டிமாண்ட் சப்ளை மேட்சிங் இதெல்லாம் சொல்லுவாங்க, சப்ளை செயின் சிஸ்டம்லாம் சொல்லுவாங்க. அதனால சில பேர் வந்து இந்த படித்த மேதாவிகள் அப்படிம்பாங்க, அவங்களுக்குலாம் கூட பட்டன் புரிய மாட்டேங்குது. ஆனால் இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இம்மீடியட்டாக புரிஞ்சுட்டு அடுத்த நாளே வந்து எங்களுக்கு வந்து சரி நாங்க ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ஒன் வீக் வந்து அவங்க வந்து ஆர்டர் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு முதல் எங்களோட அட்டெம்ட்லயே வந்து ஒரு 2.5 டன் வந்து கரிகா வந்து அவங்க வீட்டு வாசல்ல இருக்கணும் போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களும் அதை எடுத்துட்டு போய் வீட்டில் சமைச்சிட்டு அடுத்த நாள் வந்து நல்லா இருந்தது சார், இவ்வளவு நல்ல தரமான காய் வந்து ஊட்டிலேருந்து நேராக எங்க வீட்டுக்கே வரணும், நான் எங்களுக்கே பார்க்கல. யூஸ்வலா வந்து அவங்க வாங்குறது எல்லாமே வந்து ரொம்பவே மோசமான கரிகா, ரொம்ப வந்து அப்படியே அடிபட்டு இருக்கிற அந்த கூறு போட்டு விற்கிறதா வந்து அவங்களால வாங்க முடியும். நாங்கள் வந்து இல்லை, உங்களாலேயும் வந்து நல்ல தரமான கரிகா நல்ல விலைக்கு நல்ல உங்களால் அஃபோர்ட் பண்ணுற கரிகா கொடுக்க முடியுங்கிற ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்டை வந்து ப்ரூவ் பண்ணதே வந்து அந்த என்ஜிஓவில் இருக்கிற தாய்மார்களுக்கு தான் அவங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்.
1: இப்போ வந்து அந்த ஃபார்மர்ஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னீங்க, அப்போ உங்கள் ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்களா இந்த மாதிரி வந்து நாங்கள் இவ்வளோ வாங்க போகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தேவை இருக்குது, இந்த மாதிரி விளைச்சல் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது எப்படி, அது எப்படி லிங்க் பண்ணீங்க நீங்கள் விற்பனைக்கு சொன்னீங்க, இப்போ இந்த கொள்முதல் எப்படி பண்ண?
0: கொள்முதல் வந்து முதல்ல வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து எல்லாமே பேப்பரில் படிக்கும்போது நிறைய ஃபார்மர்ஸ் பற்றி அறிஞ்சிக்கிட்டோம், நிறைய ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பற்றி அறிஞ்சிக்கிட்டோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் வந்து ஃபார்மிங் வந்து ஒரு நாட் அஸ் அ ஃபார்மிங் பிஸ்னஸ் ஃபுல் டைம் பிஸ்னஸ், பட் சரி மற்ற இதோட சேர்ந்து ஃபார்மிங்கும் பண்ணலாமே ஒரு ஸ்மால் ஒரு 30-40 ஏக்கர்ஸ் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் முதல்ல நாங்கள் கேட்கும்போது அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பொதுவாக கேட்கும்போது அவங்க எல்லாருமே பொதுவாக சொன்ன ஒரே ஐட்டம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விற்பனை இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல தரமான காய்கறிகள் நாங்கள் வந்து கரெக்டான வெயிட்டுக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் எங்களால் செஞ்சு தர முடியும். ஆனால் இப்போ எதுவுமே கரெக்டாக இல்லை, அதனால் விலை தெரிய மாட்டேங்குது, விலை தெரிஞ்சாலும் வந்து நடுவில் இடைத்தரகர்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க. நாங்கள் லோன்ஸ் பேங்க்கில் போய் கேட்கும்போது வந்து அதுலேயும் வந்து ப்ராப்பராக வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரிஸ்கி பிஸ்னஸ், ஏன்னா ஒரு வாட்டி மழை அடித்தாலும் மோசம், வெயில் அடித்தாலும் மோசம், காற்று அடித்தாலும் மோசங்கிறதுனால ரொம்ப ரிஸ்கியாக போயிட்டுருக்கனால வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ கெமிக்கல்ஸ்லாம் நிறையா போட்டால் கூட லேண்டில் வந்து விளைச்சல் கம்மியாகிடுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது நலிஞ்சிட்டு போகிற இதுங்கிறனால அவங்க ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி என்ன சொல்லணும்னா, இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் தரோம், ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நாங்களே வந்து மேனேஜ் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு லாரி டிரைவர் கூட நாங்கள் மிஸ் பண்ணல, யூஸ்வலாக இந்த மாதிரி சப்ளை செயின் சொன்னாங்க சரி விவசாயிகளுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்ப்பாங்க, பட் இல்லை கன்சியூமருக்கு என்ன ஆதாயம். அது தவிர லாரி டிரைவர்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை உண்டு, ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கமிஷன் மார்க்கெட் உண்டு, அது நடுவில் இடைத்தரகர்கள் உண்டு. ஸோ அவங்களோடையும் பேசும்போது இல்லை நாங்கள் டைரெக்டாக அவங்களோட டீல் பண்ணும்போது உங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரையும் இணைச்சிட்டு
1: இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை சார். இப்போ நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து விவசாயிகள் கிட்டேருந்து வாங்கி லாரி மூலமா அந்த என்ஜிஓஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ஜிஓஸ் கீழே இருக்கிற அந்த சுய உதவி குழுக்களுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க அதை விற்பனை செய்வாங்க. ஸோ இப்ப இவங்க வந்து அந்த கோயம்பேட்டுக்கு போய் வாங்கி அந்த மாதிரியான இதெல்லாம் கட்டாயம் அவங்க வீட்டு வாசலுக்கே அந்த காய்கறிகள் வந்துருது. ஓகே, இப்ப இவங்களுக்கு வந்து அந்த என்ஜிஓஸ்க்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த என்ஜிஓஸ் மூலமா சுய உதவி குழுக்கு வருது, இந்த சுய உதவி குழுக்களுக்கு எப்படி எல்லாம் அதை வந்து விற்பனை பண்ணணுங்கிற அதுக்கு டிப்ஸ் நீங்க கொடுத்தீங்களா?
0: ஆமா, ஏன்னா எங்க மெயின் எங்களோட நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நிறுவனம் தான், ஜஸ்ட் ஒரு 5 அல்லது 6 பேர் இருப்போம், மீதி எல்லாரும் வந்து ஒரு பார்ட் டைம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மாதிரி. இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க, பெரிய பெரிய இதில் இருக்காங்க, அல்லது ரிட்டையர்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஃப்ரம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து ரிட்டையர் பண்ணவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்களால் வந்து நாங்களும் சின்ன கம்பெனி, நாங்களும் என்டர்பிரனர் கம்பெனிங்கிறனால எங்களாலே வந்து ஃபுல் டைம் ஸ்டாஃபை நிறைய பேர் வச்சுட்டு எங்களால் வந்து 5,000 பேர் 10,000 பேர் வச்சுட்டு சிட்டி முழுக்க எங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து என்ஜிஓ எப்படி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம்னா இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து அவங்க குரூப்லேருந்து வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகள்லாம் கரெக்டான இது சொல்லுவோம், அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி ஹெல்ப், மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம். ப்ளஸ் அவங்க ஒரு இடத்துல கடை வைக்கிறாங்கன்னா நாங்களே அவங்களோட போய் எந்த இடத்துல வைக்கலாம், எங்கே வைக்கக்கூடாது, பிகாஸ் பிஸ்னஸில் எப்பவுமே சொல்லுவாங்க லொக்கேஷன் இஸ் எவ்ரி திங் அப்படிம்பாங்க. எந்த இடத்துல வைக்கிறீங்களோ ஒரு தப்பான இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த என்னதான் நீங்க நல்ல பிசினஸா இருந்தாலும் அது வந்து அடிபட்டு போகும். ஸோ அது மாதிரி கஸ்டமர் எப்படி கேப்சர் பண்ணுறது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க, ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்களோட நல்லா பேசுறது. சில சமயம் வந்து கஸ்டமர் எப்பவுமே வந்து கஸ்டமர் அப்படிம்பாங்க, ஏதோ கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனாலும் அப்படி புன்வரலோடு அவங்களோட நல்லா பேசணும். அவங்க ஏதாவது நொட்டல் நோசு எதுவும் கரிகா மார்க்கெட்னா கேட்கவே வேண்டாம், ஏதாவது இருந்தா தொத்தலா இருக்கு.
1: பெரிய அதாவது ரொம்ப ஜாஸ்தி வந்து விலை கொடுக்கறவங்க கூட, கார்ல வந்து போறவங்க கூட அந்த கரிகா பிஸாக்காரங்க கிட்ட இந்த ஒரு ரூபாய் பேரம் பேசாட்டி அவங்களுக்கு வந்து அதை பேரம் பேசி வாங்காட்டி அந்த காய்ஜீன மகாதன் கிண்டலா சொல்லுவாங்க இல்லையா.
0: கரெக்ட். சோ அதனால வந்து அப்படி பாத்தீங்கன்னா லேடிஸ் யூஷுவலா வந்து லேடி டு லேடி அவங்க வந்து நல்ல அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் வெரி பாசிட்டிவ். அதுதான் நாங்க போகும்போது நாங்களும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நானே வந்து இந்த மாதிரி கரிகாக்க வண்டியெல்லாம் எடுத்துட்டு ஒரு ட்ரையல் பேசிஸ்க்கு நாங்களே வித்துருக்கோம். என்னால ஒரு 10 கிலோ கூட விற்க முடியாது. ஆனா அதே ஒரு லேடி வந்து வித்துட்டாங்கன்னா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு 100 கிலோ கூட வந்து 1 ஹவர்ல வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த என்ஜிஓஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் டீம் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஸோ இதே வந்து ஒரு பெரிய கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் டீம்னு கொடுத்து அவங்களுக்கு சேலரி கொடுத்து ப்ரமோஷன் மாதிரி கொடுக்குறாங்க. பட் எங்களுக்கு என்னன்னா தே ஆக்ட் லைக் அவர் சேல்ஸ் டீம். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரிகாயை கொடுத்துட்டு இங்கே போய் எப்படி விற்கணும், அவங்களுக்கு ப்ரோஷர்லாம் நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருவோம், மார்க்கெட்டிங் மெட்டீரியல் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், பேனர்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சில ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸில் வந்து ஒரு சர்டன் ஏரியாவில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி லான்ச் பண்ணி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ப்ரெஸ்ஸை முன்னாடி வந்து நாங்கள் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்னென்னா வந்து இப்போ ஒரு சின்ன ஏரியாவில் வந்து ஒரு 10-15 தள்ளுவண்டிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிராண்டிங் மாதிரி இது கிடையாது. இப்போ நாங்கள் என்ன கிரியேட் பண்ணுறோன்னா இப்போ திருவான்மியூர் வந்து இ ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ அங்கே இருக்கிற தள்ளுவண்டிக்காரங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு இ ஃபார்ம்னு ஒரு சின்னதாக வந்து ஒரு பிளக்கார்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி நீங்கள் ரிலையன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ரிலையன்ஸ் கம்பெனின்னு தோணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வந்து தே மே நாட் பி ரிலையன்ஸ் எம்ப்ளாயிஸ், தே வில் ஜஸ்ட் பி ஃப்ரான்ச்சைசிஸ். ஸோ சேம் அந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் பிராண்டிங்
1: இதை வந்து என்ஜிஓஸ்க்கு நீங்கள் என்ஜிஓஸ் மூலமும் அதை வந்து செயல்படுத்துறீங்க
0: பீச் மாதிரி இடத்துல வந்து யூஸ்வலாக வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்களை வைக்க விட மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து வி கோ டு த வெரி ஹையஸ்ட் அத்தாரிட்டி இந்த பீச்சோட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீச் வாக்கர்ஸ் அசோசியேஷன் அந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் அவங்களோட பேசிட்டு இல்லை சார் இதை வந்து வி எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அண்ட் வாட் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்செப்ட். ஸோ அந்த இடம் எடுத்து கொடுக்கறது, அந்த பர்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆல் த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வி டூ ஃபார் தெம். ஆன் டாப் ஆஃப் தட் இந்த சில பேர் வந்து நல்ல ஆக்டிவிட்டியாக பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு லோன்ஸ் வாங்குறதுக்கு இது இருக்காது. ஸோ நாங்களே வந்து அந்த ஃபண்டிங் ப்ரப்போசல்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 pages வந்து என்ன பண்ணுறீங்க, இதோட காஸ்டிங் என்ன, இது என்ன வந்து லாபம் வரக்கூடியது, என்ன ரிஸ்க் வரக்கூடியது, எல்லாம் ஒரு ஃபண்டிங் ப்ரப்போசல் மாதிரி பண்ணி நாங்களே அவங்களுக்கு வந்து வி டேக் தம் டு த பேங்க். ஸோ த பேங்க் மேனேஜர் வந்து வென் ஹி சீஸ் தட் இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல நிறுவனம் இருக்குங்கும் போது தே ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கிவிங் அ லோன் ஆல்சோ டு தீஸ் இண்டிவிஜுவல்ஸ்.
1: இப்படி முதல்ல வந்து நீங்கள் ஆரம்பித்த இந்த கான்செப்ட் வந்து ஆரம்பித்த என்ஜிஓ வந்து நிவேதிதா மகளிர் சுய உதவி குழு, மகளிர் பொதுநல சங்கம். இப்போ நான் பேப்பர்ல படிச்சேமா நீங்க வந்து உங்களுடைய கடை வந்து ஸ்டார்ட் பண்றப்போ வந்து இந்தியன் பேங்க் மேனேஜர் வந்திருந்தாரு, ரொம்ப வித்தியாசமா எல்லா டைமும் வந்து ரிபன் கட் பண்ணுவாங்க, ஆனா அந்த உங்க கடை வித்தியாசமா கடை திறப்பு விழாக்கு வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி இந்த கடையை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதுவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையா இருந்தது. நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த சங்கம் நடக்குது, இந்த சுய உதவி
2: நிவேதா மகளிர் பொதுநல சங்கம் 2000 ஆரம்பிச்சோம்.
1: 2000 ஆரம்பிச்சிருக்கீங்க, 9 8 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. என்ன எத்தனை குழுமா இருக்காங்க உங்க கீழ?
2: இப்போ எங்களுக்கு 230 குழு இருக்கு.
1: 230 குழு இருக்காங்க. ஒரு ஒரு குழுலயே எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க?
2: 15ல இருந்து 20 குழு
1: மெம்பர்ஸ் இருப்பாங்க. என்ன இந்த 8 வருஷமா நீங்க உங்களுக்கு என்ன என்ன மாதிரியான
2: குழு ஆரம்பிச்சிட்டு ஒரு 4 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்க நிறைய சும்மா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் ட்ரைனிங்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம்.
1: என்ன மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறீங்க?
2: டெய்லரிங்கு, டைப் ரைட்டிங்கு, அப்புறம் இந்த மசாலா பவுடர் தயார் பண்ணுற அந்த மாதிரி ட்ரைனிங்கு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய அடலசன் கேர்ள்ஸுக்கு ஆன்டி நேட்டல் போஸ்ட் நேட்டல் கேயரு அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் நாங்கள்
1: குழு எந்த பகுதியில் இருக்கு?
2: எங்கள் திருவான்மீர், வியாசர்பாடி, மயிலாப்பூர், வேளச்சேரி, தரமணி
1: இந்த எல்லா இடங்களையும் இந்த இடங்கள்
2: இருக்கு. ஆண்கள் குழு இருக்கு, ஒரு 20 குழு ஆண்கள் குழு இருக்கு.
1: அவங்க எல்லாருமே இந்த இ ஃபார்ம் மூலமா வந்து இந்த காய்கறிகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல ஈடுபட்டு இருக்காங்க.
2: நாங்க திருவான்மியூர் ஏரியா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப மயிலாப்பூரும் குரூப் இருக்கிறதுனால மயிலாப்பூர் இப்போ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அங்கேயே பண்ணலான்னு இருக்கு.
1: பண்ண போறீங்க?
2: பண்ண போறீங்க.
1: இப்போ வந்து இந்த குழுக்கள்ல வந்து இந்த உங்களுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு வந்து நீங்க உங்க இடத்துல வந்து உங்க காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்ப இதை தவிர வந்து போய் விற்கிறதுன்னு இல்லாம ஒரு கடை அந்த மாதிரி போடுறதுல போட்டிருக்காங்களா? யாரும் கடைகள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க?
2: எல்லாரும் சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சில குரூப் பிளான் பண்ணிட்டு இருக்கு, நம்ம இதை மாதிரி எடுத்து ஒரு குரூப் எடுத்து இல்லைன்னா ரெண்டு மூணு குரூப், எல்லா குரூப்லேருந்து ஒரு அஞ்சு குரூப்லேருந்து வில்லிங்கான ஒரு நாலஞ்சு லேடிஸ் அப்படி சேர்ந்து ஒரு குரூப் தனியாக ஒரு குரூப் மாதிரி இந்த மாதிரி ஒரு கடை வைக்கலாம்னு ஒரு ரெண்டு குரூப்பு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இது வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு திருப்தி அடையுதா? பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கறது, ஆர்டர்ஸ் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, இதை வந்து அதனால விலை கம்மியாக இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க இல்லையா? மார்க்கெட்டுக்கு விலையோடு உங்களது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதனால் பொதுமக்கள்கிட்ட இந்த வரவேற்பு எப்படி இருக்கு?
2: இல்லை பேப்பர் பார்த்துட்டே நிறைய பொதுமக்கள்லாம் வந்தாங்க, எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா திருப்திகரமா இருக்கு.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குவீங்க காய்கறிகள்?
2: இல்ல இல்ல ஓரோ குரூப்பும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும்.
1: மொத்தமா சேர்த்து சொல்லுங்களேன், உங்க கிட்ட உங்க கீழே இருக்கிற எல்லா குழுக்களோட சேர்த்து எத்தனை வாங்குவீங்க?
2: எல்லா ஐட்டம்ஸ் ஒரு 100 kg அப்படி. இப்போ கொஞ்சமாக தான் வாங்குறோம், அதுக்கப்புறமா இப்போ ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள், அந்த இடத்துல இறக்குனா
1: உங்களுக்குன்னே ஒரு குடோன் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த 100 kg கிட்டத்தட்ட வாங்குறீங்க எல்லா குழுக்களுக்கு?
2: ஒவ்வொரு ஐட்டம்ஸ் ஒரு
1: ஐட்டம்ஸ்லயும் முதலே வந்து நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருவீங்களா? எங்களுக்கு என்னென்ன காய்கறி
2: ஓரோ குரூப்ல அவங்க மெம்பர்ஸுக்கு எவ்வளோ தேவைன்னா அந்த குரூப் லீடர் கலெக்ட் பண்ணுவாங்க, அதை தேவையோட கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வாங்குவாங்க. ஏன்னா பக்கத்தில் குரூப்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கும்
1: கொடுக்கறதுக்கு
2: எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் கொடுத்துட்டு அந்த அந்த குரூப் லீடர் கிட்டேன்னு ஒவ்வொரு குரூப் லீடரும் வாங்கி ஒரு ஒரு ஒரு குரூப்புக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு, அந்த குரூப் லீடர் கலெக்ட் பண்ணி
1: உங்க குழுக்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. இப்ப வந்து என்ன மார்க்கெட்டுக்கு அவங்க வந்து ஆண்கள் தான் கோயம்பேடுல போய் வாங்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. ஸோ அப்படி இல்லாம இவங்களுக்கு வந்து வீட்டு உங்க இடத்துக்கே வந்து பகுதியில இருக்கிறவங்க வந்து இது வாங்கலாம் இல்லையா? இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் போய் நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்களா?
2: ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அங்கே கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ஆனால் வண்டியில் வச்சு தான் கொண்டு வரணும், அதுக்கும் ஜென்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, லேடிஸும் கூட சேர்ந்து போய் விற்கிற மாதிரி
1: கூப்பிடுறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே. விழிப்புணர்வு இருக்கு மக்களுக்கு. ஒரு எண்ட் யூசர் அதாவது வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு எவ்வளோமா இதனால கம்மியாகும் மார்க்கெட்டில் போய் வாங்குறதோட உங்ககிட்ட இந்த நேரடி வருது உங்களுக்கு?
2: அவங்களுக்கு
1: வந்து நேரடியாக வருது, அதனால இந்த இடைத்தரகர்கள் இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாகும் இல்லையா? ஒரு எவ்வளவு கம்மியாகும்?
2: கம்மியா மார்க்கெட்டோட பக்கத்துல திருவாரூர் மார்க்கெட்டோட கம்மியா இருக்கு, அதோட பொருளும் நல்லா இருக்கு,
1: முதல் தரமான பொருள்
2: இருக்கு, அதனால எல்லாரும் வாங்குறாங்க.
1: இப்ப வந்து உங்க குழுக்கள்ல வந்து இதை தவிர வேற ஏதாவது வந்து காய்கறிகள் மட்டும்தான் பண்றீங்களா, இல்ல வந்து வேற சில இந்த பூக்கள் பழங்கள் இதெல்லாம் கூட பண்றீங்களா?
2: இஃபார்ம் மூலமா இப்ப பழங்கள் கேட்டிருக்கு, அது இல்லாம பூ வியாபாரம் எல்லாம் பண்றவங்க இருக்கு, கேட்டரிங் நிறைய பண்றாங்க, நிறைய கேட்டரிங் பண்றவங்க தான் நிறைய இருக்கு, மெஸ் வச்சிருக்காங்க,
1: இதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் அதாவது வந்து பேங்க் ஃபைனான்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு?
2: இப்போ நாங்கள் இதுக்குன்னு இன்னும் காண்டாக்ட் பண்ணல பேங்க்
1: பேங்க்ல,
2: பொதுவாகவே பேங்க்ல எல்லாரும் எல்லாம் பேங்க்ல ஒரு ஒரு இப்போ ஒரு குரூப்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்க, மொத்தமாக 20 members சேர்ந்து ஒரு 2 group தான் பண்ணுறோம், ப்ரொவிஷன்ஸ் ஒரு அது மாதிரி. மிச்சம் குரூப்ல அப்படி இல்லை, ஒரு ஒருத்தர் 2-3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் இல்லை குரூப்புக்கு லோன் வாங்கிட்டு அவங்க டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு லேடிஸும் ஏதோ பண்ணாம இப்ப இல்ல, முன்னெல்லாம் அப்படி ஆரம்பத்துல யாருமே ஒன்னும் பண்ணாம இந்த குரூப்பை டிவைட் பண்ணி எடுத்துனே இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அதாவது வந்து லோன் வாங்கிட்டு தன்னோட சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணாம ஏதோ தொழில முதலீடு போட்டு அதன் மூலம் வருமானம் பாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட இருந்து கேக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் நீங்க சொல்லுங்க, சந்தானலட்சுமி மேடம் நீங்க வந்து சொல்லுங்க, வலசரவாக்கத்துல நீங்க இருக்கீங்க, ஏற்கனவே நீங்க வந்து பல உணவுப் பொருட்கள் சம்பந்தமான ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, சோ உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க
3: பீப்புள் வந்து பல விதமாக இருப்பாங்க, ஒன்று வந்து நம்ம எவ்வளோதான் தரமாக கொடுத்தா கூட நம்மளை பார்த்துட்டே இன்னொரு இடத்துல போய் வாங்குவாங்க. ஸோ இவங்க கிட்ட போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, நம்ம வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு.
1: அது தவறுன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல சீப்பா இருக்குங்கிறது தேடி பாக்குறது வந்து ஒரு
3: இல்ல இல்ல, அதாவது அதை வந்து அப்ரோச் கூட பண்ணாம பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை வந்து அவங்கள ஓவர் ரூல் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்க கிட்ட பேசி
1: ப்ரமோட் பண்ணணும்,
3: ப்ரமோட் பண்ணணும். இது வந்து அந்த குழுக்கள்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதை பத்தி நம்ம சொல்லி தரணும். நம்ம தான் போய் அப்ரோச் பண்ணி நல்லா அவங்க கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் பத்தி சொல்லி இது பண்ணணும்.
1: அந்த மாதிரி மனநிலையே அதுதானே.
3: ஆமா, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் வாங்கி பாருங்க அப்படி அந்த மாதிரி சொல்லிதான் நம்மளோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். எடுத்த உடனே நீ பல்கா வாங்கிக்கோ, நம்ம யாரையுமே ஆர்டர் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது. ஜஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த வெஜிடபிள் வாங்கி பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க, இப்போ கம்பேரிட்டிவா பாருங்க. ஒரு ரிலேஷன் ஒருத்தர் வந்து அப்படியே கிரீனா ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்த இது தட் இஸ் பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீர்க்கங்காயை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அது பார்த்தா நல்ல வெளியில் பார்க்கும்போது இட் இஸ் லைக் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருந்தது. ஆனால் வீட்டில் போயிட்டு அதெல்லாம் கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது அது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இந்த அழுகினா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி இருந்து தான். பட் வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி இருந்து இல்லை, சாதாரணமாக இருந்தால் கூட இந்த வெஜிடபிள்ஸில் வந்து சில அந்த ரசாயனங்கள் போட்டு கழுவாததுனால இது வந்து நார்மலாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் யூஸ் பண்ணும்போது தான் அதோட அந்த குவாலிட்டி, அது நமக்கு வந்து எவ்வளோ குவிக்காக நமக்கு இதாகிறது, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அதை பற்றி தெரியும், அந்த ப்ராடக்ட் பற்றி நமக்கு தெரியும். எடுத்த உடனே இது பார்த்தாலே இப்படி இருக்கே, இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இல்லாமல் சரி இதை வாங்கி பார்ப்போம் அப்படின்னு இதை வாங்கினாங்க. ஏன்னா டைரெக்டாக நமக்கு ஃபார்ம்லேருந்து வரும்போது இப்போ ரெய்னி சீசன் அந்த மாதிரியான சீசன்களில் நமக்கு வெஜிடபிள்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் அந்த தோல் வந்து இதாகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ அப்படி பார்க்குற போது சரி இது இப்படி இருக்குது அப்படின்னு இப்படி யோசிப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் பட் ஆக்சுவலாக நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம குக் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடைய அந்த குவாலிட்டி
1: அப்படி பார்த்துட்டு திருப்பி ரிப்பீட்டட் வராங்க,
3: ரிப்பீட்டட் வருவாங்க. நம்ம சொல்லி நம்ம பண்ணுறோம் எல்லாம் பிகாஸ் வி ஆர் லேடிஸ் அண்ட் வி ஆர் குக்கிங் ஆல்சோ, நம்ம சமைக்கவும் செய்கிறோம் வாங்கவும் செய்கிறோம். ஸோ நம்ம அதை தன்மையை பற்றி நம்ம எடுத்து சொல்லி நம்ம பீப்புளை வாங்க வரோம்.
1: சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ரெண்டு மயிலாப்பூர் திருவான்மியூர் ஏரியாவில் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை தவிர உங்கள் இடத்துல நீங்கள் வந்து இந்த வெறும் டிஸ்ட்ரிபியூஷனோடு அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களா, இப்போ உங்கள் இடத்துலையும் நீங்கள் வந்து இப்போது அந்த விற்பனைக்கு வந்து ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்களா?
0: ஆமாம், இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைலட் சென்டருங்கிற மாதிரி மயிலாப்பூரில் நாங்கள் எங்களோட பேஸ்லேயே வந்து முழுக்கவே வந்து இஃபார்மோட ஸ்டாஃப் வச்சுட்டே இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் வந்து இப்போ புதுசாக ஏதாவது என்ஜிஓ வராங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். சில பேர் வந்து கட் வெஜிடபிள்ஸ் பண்ணணும் சார், புதுசாக ஆரம்பிக்கிறோம்,
1: கரெக்ட்,
0: அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களோட ஒரு ஒன் ஆர் டூ, ஆமாம்
1: அப்படி கேட்குறோம்,
0: அவங்க வராங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்களா வந்து ரிஸ்க் எடுத்துட்டு நீங்களா பணத்தை போட்டு இது பண்ணது கூட எங்களோடய ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து எப்படி ஒரு ட்ரைனிங் ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்ற மாதிரி, ஸோ தட் த ரிஸ்க் இஸ் லெஸ். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பிகாஸ் என்னோட பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து சயின்ஸ் கிராஜுவேட் ஃப்ரம் ஐஐடி அண்ட் ஆல். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நானே பார்த்தா தான் இன்னொருத்தருக்கு வந்து நான் கரெக்டாக வந்து கைடன்ஸ் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஒரு பைலட் சென்டரில் வந்து நாங்களே பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் வந்து ட்ரக் வச்சுருக்கோம் சார், ஒரு டெம்போ வச்சுருக்கோம் அப்படின்னா நாங்களே கரெக்டாக சொல்ல முடியும், சரி ஒரு ட்ரக் வச்சுருக்கீங்கன்னா ஒரு இவ்வளோ செலவாகும், இவ்வளோ டீசல் ஆகும், இவ்வளோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆகும், நீங்கள் வந்து இந்த ரேட்டு சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி சரி சார் ஒரு சின்னதாக வந்து எனக்கு பெரிய லெவலில் பண்ணதுக்கு இது இல்லை, பட் சின்னதாக எங்கள் ஸ்ட்ரீட்டில் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது, எவ்வளோ செலவாகும், என்னென்ன பண்ணும். ஸோ நாங்கள் வந்து வெயிங் மிஷின் எவ்வளோ வருது, அதுவும் நாங்கள் வந்து இப்போது நிறையா இடத்துலேருந்து இந்த மாதிரி என்கொயரிஸ் வருதுங்கனால இப்போது வி ஆல்சோ ஹேவ் இந்த இப்போ டீலர்ஷிப்ஸ்லேருந்து வந்து எங்களுக்கு கேட்குறாங்க சார் உங்களுக்கு வந்து இது மாதிரி 10 மிஷின் 100 மிஷின் மாதிரி வாங்கினீங்கன்னா நாங்கள் டிஸ்கவுண்டட் ரேட்டில் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க டைரெக்டாக போய் கடையில் வாங்கும் போது தே கெட் அ டிஃப்ரெண்ட் ரேட், பட் இல்லை வி ஆர் பார்ட் ஆஃப் இ ஃபார்ம்னு போய் சொல்லும் போது தே கெட் அ சப்சிடைஸ்ட் ரேட். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஆல்சோ ஹெல்ப் என்டர்பிரினர்ஸ், பிகாஸ் எப்படி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு தனியாக ஒரு மனுஷர் எப்பவுமே பண்ணும்போது எப்பவுமே ரேட்டு ஜாஸ்தி இருக்கும், பட் ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்து பண்ணும்போது எப்பவுமே வந்து அந்த ஹோல்சேல் ரேட்டு அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நாட் ஓன்லி இன் வெஜிடபிள்ஸ் பட் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும், ஸோ இடம்னு வைக்கும்போது வி ஆல் கோ அஸ் அ குரூப் அண்ட் டூ இட். ஏதாவது ஒரு வெயிங் மிஷினை வாங்கும்போது வி கோ அஸ் அ குரூப் அண்ட் பை இட். இப்போ பிளாஸ்டிக் பேக் ஆர் பேப்பர் பேக், சில பேர் இப்போ சிட்டிலாம் சொல்கிறாங்க பேப்பர் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வி கோ அஸ் அ குரூப் அண்ட் டூ இட். அப்புறம் ஆல்சோ வி ஆர் இன்னோவேட்டிவ் இன் த சென்ஸ், லைக் இப்போ கறிகாலாம் வாங்குறோம், அந்த கறிகாலம் வேஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கறிகாய் வந்து வேஸ்ட் ஆகும், அல்லது வந்து சில தான் வாங்கும்போது அவங்களே உடிச்சு கொடுங்கம்பாங்க, பிச்சு கொடுங்கம்பாங்க. வாழைப்பழம்லாம் வாங்கும்போது தாரை வேஸ்ட் பண்ணுவோம். பட் ஒரு விவசாயி எங்க ஆக்சுவலா ஒரு மீட்டிங்ல வந்தாரு, பிகாஸ் நாங்க அடிக்கடி இந்த விவசாயிகளை டைரக்டா கூட்டிட்டு வருவோம், பிகாஸ் வி ஆல்சோ வாண்ட் தேம் டு சி வாட் வி ஆர் டூயிங். அவரே சொன்னாரு, சார் இதெல்லாம் வெளியில கொட்டுறீங்களே, நீங்க வந்து இதை வந்து தழை மாதிரி மெனியூர் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். உரம் வந்து நாங்க வந்து 3 ரூபா 4 ரூபா கிலோக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். நீங்களே அதை உரமாக்கி அல்லது இந்த குப்பையை கூட ஒரு பையில போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும். ஏன்னா எப்படி நாங்க வந்து ஒரு ட்ரக் அனுப்புகிறோம், லைக் வந்து எங்க சாமான தூக்கிட்டு எங்களோட ட்ரக் எங்க கிராமத்துல இருந்து உங்க சிட்டிக்கு வருது, நீங்க அதெல்லாம் முடிச்ச குப்பையை வந்து திருப்பி அனுப்பிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கே பைசா
1: கொடுத்து
0: இயற்கை உரமும் கிடைக்குது, நல்ல
1: காய்கறிகளும் பழங்களும் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, இப்போ இன்னும் போகப்போ வேற ஏதாவது இதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா?
0: எங்களோட பேசிக் ஐடியா என்னன்னா சப்ளை செயின் அப்படிங்கிற அந்த சங்கிலி தொடர் போன்ற ஒரு கான்செப்ட். அதனால வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு அந்த சங்கிலி தொடர் இல்ல. சோ அதை நாங்க அட்டெம்ப்ட் என்னன்னா இந்த காய்கறி அண்ட் கனிகள் இதனால அதை ஒரு பிசினஸா எடுத்துட்டு இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு நாங்க காமிச்சாச்சுன்னா மத்த ஐட்டம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, கிராசரிஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இது பண்ண முடிஞ்சாச்சுன்னா மத்த இதை வந்து இதுக்கு மேல டக்கு டக்கு டக்குன்னு எங்களால கொடுக்க முடியும்.
1: இது வந்து பாக்குறப்ப வந்து எனக்கு வந்து என்னன்னா அந்த பால் வந்து நம்ம வந்து ஆவின்ல இருந்து எல்லா வீடுகளுக்கும் போய் கொடுக்கறோம் இல்லீங்களா, அந்த ஏறக்குறைய அந்த கான்செப்ட்ல இப்ப காய்கறிகள் வந்து வருது அப்படிங்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வந்து எண்ட் யூசர்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாதான் நம்ம வந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அவங்க பண்ற மிகப்பெரிய தொழில், அவங்க எல்லாருக்கும் கொடுக்கற நல்ல உணவு தான் நம்ம வந்து சர்வேல ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அண்டர் பிரிவிலேஜ் உமன்ஸ் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இது. இப்ப அவங்களுக்கும் வந்து நல்ல வருமானம் வந்து இன்னும் நிறைய என்ஜிஓஸ் எவ்வளோ என்ஜிஓஸ் எவ்வளோ வந்து புதுசு புதுசா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து காய்கறிகள் வியாபாரம் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் சின்ன அளவில். அவங்களுக்கும் இந்த மாதிரி நேரடியாக வீட்டுகளில் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கி அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுப்போ அவங்களுக்கு அவங்களுடைய நேரம் ஜாஸ்தி ஆகுது, இன்னும் வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து கம்மியாகுது. அந்த நேரத்தையும் உழைப்பையும் அவங்க இன்னொரு ஒரு ஏதோ ப்ரொடக்டிவிட்டியாக அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் மக்களுக்கு இது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நேர்களுக்கும் இது கேட்டுட்டு இருந்தவங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு, நிறைய பேருக்கு வந்து போய் மார்க்கெட் போய் வாங்க முடியாது, எஸ்பெஷலி ஓல்டு எல்டர்ஸ் இருப்பாங்க, வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். அண்டர் ப்ரிவிலேஜ் உமன்ஸ் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து இந்த பண்ணுறது வந்து உண்மையிலே அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். இந்த நேயர்களுக்கு வந்து இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா, நன்றி சார். நேர்களை இதுவரைக்கும் இஃபார்ம் மூலமாக வந்து வியாபாரிகளுக்கு வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. வேறொரு தொழில் முனைவோரோடு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம். அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? என்ன, கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா, குடிங் குடிங் சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா, இருங்க நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்ச போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா, பொண்ணு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இன்னும் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: You are listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
2: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக உங்களுடைய தொகுப்பாளர்கள் அகல்யா மற்றும் நான் மீனாட்சி வந்திருக்கோம்.
2: இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எக்ஸ்னோரா அமைப்பு நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு சின்ன செடியை நட்டு அதை பாதுகாத்து வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
3: இந்த நிகழ்ச்சிக்காக எக்ஸ்னோரா அமைப்பை சேர்ந்த TVC ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இவரை பேட்டி காண்பதற்கு திரு திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உலகத்தை மிக பெரிய அளவில் பாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் வார்மிங்னா உலக வெப்பமயமாதல். இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இயற்கை அதற்குரிய இடத்தை இழந்து விட்டது என்பதுதான். இதுக்கு யார் காரணம்னா நாம தான். இந்த நேரத்தில் தமிழகத்தில், சென்னையில், தமிழகம் முழுவதும், ஏன் முடிஞ்சா இந்தியாவை கூட ஒரு பசுமை தாயகமாக மாற்றிவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு பணியாற்றி வருகின்ற ஒரு மிகப்பெரிய NGO, நான் கவர்மெண்டல் தன்னார்வ தொண்டு நிறுவனம் எக்ஸ்னோரா. இவங்க செய்யற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்கங்க மரம் நடணும் அப்படிங்கறத ஒரு பெரிய

0: அவர் பேரு மிஸ்டர் டிவிசி ரமேஷ். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு தன்னாலான உதவியை பெரிய அளவில் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது ட்ரீ கார்ட்ஸ், மரங்களுக்கான இரும்பு வேலிகளை டிவிசி ரமேஷ் தான் எக்ஸ்னோராவுக்கு வழங்குறார். இப்ப அவரை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மிஸ்டர் ரமேஷ்.
1: வணக்கம் சார்.
0: உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 25-30 இருக்குமா?
1: இல்ல சார், எனக்கு 40 அர்த்தம்.
0: தோற்றத்துல தெரியல, ரொம்ப இளைஞரா இருக்கீங்க.
1: சந்தோஷமா.
0: இந்த எக்ஸ்னோரா இயக்கத்துக்கு, மரங்களை நடுவதற்கு, மரங்களை பாதுகாப்பதற்கு நீங்க தான் இரும்பு வேலி தந்துகிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு தோணிச்சுங்களா இல்ல அவங்களுக்கு தோணிச்சா?
1: இல்ல, இந்த ஐடியா வந்து இனிஷியலி எனக்கு வரல. இதோட ஸ்பான்சர் ப்ளூ ஸ்டார் தான் இந்த எக்ஸ்னோராக்கு இந்த இரும்பு வேலிகள்லாம் கொடுக்கறது. அவங்க ஒரு தடவை என்ன அணுகினாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க பண்ணித்தர முடியுமான்றது. உடனடியே எனக்கும் அது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு, சமுதாய பணிங்கிறதுனால எனக்கும் அதுல ஒரு ஈடுபாடு இருந்தது. அதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணினேன் நான். தென் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது மார்க்கெட்ல என்னோட ப்ராடக்ட்க்கு நல்ல ரொம்ப வெல் ரிசீவ்ட் இருந்ததுன்றது. அதுக்கப்புறம் நான் அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன், கடந்த 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் ஆல்சோ வெரி சாட்டிஸ்ஃபைட்.
0: 4 வருஷமா பண்ணிட்டு
1: 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்.
0: இதுவரையிலும் எத்தனை கார்ட்ஸ் நீங்க சப்ளை பண்ணிருப்பீங்க?
1: கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 3000 to 4000 கார்ட்ஸ் பண்ணிருப்போம் சார்.
0: இந்த ட்ரீ கார்ட்ஸ், அந்த இரும்பு வேலிகள் எல்லாம் சென்னை மாநகரத்துல மட்டும் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்களா இல்ல மற்ற இடங்கள்லயும் சப்ளை பண்ணிருக்கீங்களா?
1: இல்ல, இன் அண்ட் அரௌண்ட் சென்னை சார். அப் டு நம்ம இதுவரைக்கும் போறது ஓஎம்ஆர், கல்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் மேக்ஸிமம் சென்னை தான், அதுதான் சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபர்ஸ் வந்து நான் இதுவரைக்கும் சென்னையில தான் வந்திருக்கேன், எனக்கு
0: நிறைய இடவசதிகள் பிகாஸ் ஒரு ட்ரீ கார்டும் நிறைய இடத்த அடைக்கும் கொடுத்தனால எனக்கு ஒரு மூணு நாள் காலத்துக்குள்ள நான் பண்ணிடுறேன் என்னோட ஆர்டர்களை. அது கண்டினியூஸா என்கிட்ட ஒரு ஸ்டாக் ஒரு 50 to 100 நம்பர்ஸ் எப்பயுமே நான் ஸ்டாக் வச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த குஷன் வர வர அது நான் டெலிவரி கொடுத்துட்டே இருக்கேன்.
1: இது இரும்பு வேலி அப்படின்னு நான் சொன்னேன். அது இரும்பு மட்டும்தான்ங்களா, வேற ஏதாவது உண்டுங்களா? இல்ல, இரும்பு தான் சார், மொத்தமாக இர பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம்.
0: இதுக்கு உயரம் அகலம் சுற்றளவு இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதா இல்ல அவ்வப்போது மாத்திக்கிறீங்களா?
1: இல்ல சார், இது எக்ஸ்னோரா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் அதுதான். அவங்க வந்து மேக்ஸிமம் 5 feet வரைக்கும் ஹைட் வந்து எடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட்ல வந்து ஒரு 1.5 feet வரைக்கும் அந்த அந்த போல்ஸ் உள்ள போற அளவுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பிகாஸ் யாரும் எடுத்துன்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அண்ட் போட்டு ஃபவுண்டேஷன் மாதிரியும் போட்டு கொடுத்துறதுனால மினிமம் 5 feet இருக்கும் சார். எக்ஸ்னோரா கொடுக்கறது.
0: நீங்க கொடுக்கற இரும்பு வேலி எவ்வளவு காலம் தாங்கும் மழை வெயில்? அப்புறம் அது துரு பிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி?
1: இல்ல சார், இது கண்டிப்பா ஒரு மினிமம் ஃபர்ஸ்ட் 1.5 years வரைக்கும் ஒண்ணுமே ஆறதில்ல, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இரும்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாலிடா மரம் நல்லா வளர்ந்து பெரிய வர வரைக்கும் அந்த இரும்பு வேலி அதுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு அதுக்கப்புறம் நாளடைவில் சின்ஸ் மழை வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
0: இந்த இரும்பு வேலி அமைக்க வேண்டிய அவசியம் என்னங்க?
1: இந்த மாடுகள் வந்து ஒரு அந்த மரம் வளர்றதுக்கு முன்னாடி அதை வந்து இது பண்ணிட்டுருது. மனுஷாலும் வந்து அது ஒரு கார்டு இல்லைன்னு போது அது மிதிச்சுன்னு போகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு கார்டுன்னு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பும் இதுவும் கிடைக்கிறது. அதை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அதுக்காக இந்த இரும்பு வேலிகள் ரெண்டு விதமான நிறைய பயன்பாடுகள் இருக்கு இதுக்கு.
0: எந்தெந்த மரங்கள் பொதுவாக மாடு அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
1: இதுல வந்து எல்லா விதமான மரங்களும் நம்ம உபயோகப்படுத்துறோம். அதுல சில மரங்கள் வந்து ரோட்ல வைக்கும் போது சில மரங்கள் அழகு அழகா இருக்கணுங்கிறதுக்காக சில மரங்கள், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மரங்கள் நம்ம உபயோகப்படுத்துறதில்ல. சில அழகான மரங்கள், அந்த மாதிரி அழகான மரங்கள் ஒன்னு ரெண்டு இதை வந்து மாடுகள் வந்து சாப்பிடறதுக்கு சான்சஸ் இருக்கு. மனுஷாலும் வந்து அதுகளுக்கு அந்த சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னும் போது தப்பு நடக்க நிறைய இருக்கு. அது அவ்வளவு அழகா வச்ச மரத்தை அது பெருசா வர்ற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது இந்த ட்ரீ கார்டோட பொறுப்பு. அதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு.
0: இந்த மரம் நட்ட உடனே இந்த

0: வெளியே அதை சுத்தி அமைச்சிட்டாங்க. அவ்வப்போது எடுக்க வாய்ப்பு இருக்கா, அதுக்கு வர வசதி இருக்கா, தேவை இருக்கா?
1: இல்ல சார், எடுக்கவே மாட்டோம் சார். அது மரம் வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் அந்த ஒன்ஸ் அதை நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ட்ரீ நடும்போதே அதை பண்ணிடுறோம். அதை எடுக்க அதை டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி நம்ம அமைக்கிறது இல்ல.
0: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, எத்தனை மாச கணக்கு இந்த இரும்பு வேலி இருக்கணும்?
1: இல்ல, இது மினிமம் வந்து ஒரு அந்த மரம் வளர்ந்து அந்த ட்ரீ கார்டுக்கு மேல ஒசந்து போற வரைக்கும், அந்த மாடுகள் எட்டாத அளவுக்கு வளர்ற வரைக்கும், மனுஷா எட்டாத வரைக்கும் அந்த ட்ரீ கார்டு சப்போர்ட் பண்ணும்.
0: ஒவ்வொரு மரம் வேகமா வளரும், ஒவ்வொரு மரம் கொஞ்சம் நிதானமா வளரும். அப்படி இருக்கும்போது
1: இந்த லைஃப் அதுக்கு அந்த ட்ரீ கார்டு நம்ம அந்த சஃபிஷியன்ட் குவாலிட்டியில கொடுக்கறதுனால அது கடைசி வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணும் சார். அது யாரும் இது வரைக்கும் நம்ம எடுக்கிறதே கிடையாது. அந்த மர வேலிகளை மட்டும் யாரும் இதை எடுத்து பயன்படுத்துறதுங்கிறதுல சில பேர் வந்து இந்த சில பேர் அதை பிடுங்கி எடுத்துன்னு போயிடுறாங்கிறதுனால அது நல்லா ஸ்ட்ராங்கா போட வேண்டிய கட்டாயத்துல நாங்கள் இருக்கோம். இப்போ
0: ஒரு இரும்பு வேலிக்கு சாதாரணமாக எவ்வளவு செலவாகுங்க?
1: இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் வருது சார். அது ஒரு வேலி. அதை வந்து என்னன்னா, இது வந்து குவாலிட்டி அண்ட் கேஜஸ் போட்டு பண்றோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நல்லா அடர்ந்து நல்லா இருந்துக்கும் போது தான் மரம் வந்து இதுவாக வரணுங்கிறது. இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்னோரா டிசைட் பண்றது தான். இந்த இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும், இவ்வளவு ஹைட்ல வேணும், அந்த கீழே இருக்கிற பாட்டம் லெக் வந்து இவ்வளவு ஹைட்ல வேணும், அதை கீழே பெண்ட் பண்ணிருக்கணுங்கிற நிறைய கான்செப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்களோ அதுபடி நம்மளும் பண்றோம்.
0: இதற்கான செலவை எக்ஸ்னோரா உங்களுக்கு கொடுத்துறாங்களா? இதுல ஏதாவது லாபம் உங்களுக்கு உண்டுங்களா?
1: இல்ல சார், இது வந்து அந்த ஸ்பான்சர் மூலமா தான் எனக்கு இதோட பணப்பட்டுவாடாக்கள் பாருது. எக்ஸ்னோராவுக்கு நான் சப்ளை பண்றேன். இதுல வந்து லாபம் வந்து ரொம்ப குறைவுதான். இருந்தாலும் ஒரு சமுதாய இது இருக்குங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இந்த வேலையை எடுத்து பண்றேன். நிர்மல் சாரை கூட ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அது மீட் பண்ணி அவரோட சில இமெயில்கள்லாம் கூட எனக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வாலண்டியரா அதில் இன்வால்வ் ஆகி பண்றதுனால அந்த மரம் நட விழாக்கள்ல கூட சில சமயத்துல விஜயபாஸ்கர் சார் கூட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் வைஸ் பிரசிடென்ட் பிளான்டிங்ல இருக்காரு அவர் எக்ஸ்னோரால. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி விழாக்கள்ல கலந்துக்கும் போது.
0: நீங்களே உங்களுடைய பகுதியில மரம் நட்டிருக்கீங்களா?
1: நான் வாய்ப்பு நான் வந்து த்ரூ எக்ஸ்னோரா இல்லாம மத்தபடி ஜென்ரலா நட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 40-50 மரங்கள் வரைக்கும் நாங்க ட்ரீ கார்ட்ஸ் பண்ணி கொடுத்து அது எங்க அசோசியேஷனுக்கெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இதை வந்து நானும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ எக்ஸ்னோரா மூலியமா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேல்யூ நிறைய இருக்கு.
0: இதுல மூலப்பொருள் வந்துங்க இரும்பு. இது அரசுகிட்ட நீங்க ஆர்டர் போட்டு வாங்கணுமா இல்ல ஃப்ரீயா மார்க்கெட்ல கிடைக்குதா?
1: இல்ல, மார்க்கெட்ல தான் சார் வாங்குறோம். ஏன்னா இதோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப பல்கா எடுக்க முடியாது. அப்பப்போ தேவைக்கு ஏற்பதான் நான் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதனால இதை நான் கவர்மெண்ட்ல எந்த விதமான சப்சிடியும் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நான் வந்து மார்க்கெட்ல ஓபன் மார்க்கெட்ல என்ன ரேட் உண்டோ அதுக்கு தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது நிறைய பண்ணும்போது மட்டுமே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இப்போ ஒரு 1000-2000 ட்ரீ கார்டன் ஒரே சமயத்துல பண்ண வேண்டி இருக்குன்ற பட்சத்துல அது கொஞ்சம் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப நம்ம ஆவரேஜ் 1000 ஆவரேஜ் வீக்லி வந்து ஒரு 100 நம்பர்ஸ் 150 நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ நான் மார்க்கெட்ல எடுத்து பண்ணிக்கிறேன்.
0: பயன்பாட்டுக்கு பிறகு இந்த இரும்பு வேலிகள் என்ன ஆகுது?
1: அது நிறைய இடங்கள்ல அந்த மரத்தோடயே இருக்கு சார். அது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பெருசானதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எடுத்துடுறாங்க அதை. ஆனா மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் எடுக்கிறாங்க.
0: மரம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல குறுக்கால அதிகமாக வளர்ற போது இரும்பு வேலியை உடச்சிட்டு வெளியில வரும். அப்ப அதுக்கு முன்னாடி இரும்பு வேலி நம்ம நீக்கிறது இல்லையா?
1: இல்ல, நம்ம நீக்கவே மாட்டோம் சார். அது தானாவே அதோட மரத்துக்கு வேணுங்கிற அது மேல போயிட்டு இருந்தது. அது உடச்சுட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதுன்ற சமயத்துல கட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்றோம் மரத்துக்கு கம்ஃபர்ட் கொடுக்கற மாதிரி.
0: அது எதுக்காக கேக்குறேன்னா, இந்த இரும்பு வேலியை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலாம்ல?
1: ரீசைக்கிள் பண்ண முடியாது சார். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல பிளான் பண்ணி கொடுக்கறதுனால அந்த இதை திருப்பி கலெக்ட் பண்ணி அதை திருப்பி அந்த மெஷ்ஷா கன்வெர்ட் பண்றதுங்கிறது தனி ப்ராசஸ். அது
0: எப்படி அதுக்கு ஒரு ஸ்கிராப் வேல்யூ இருக்குமே?
1: ஸ்கிராப் வேல்யூ இருக்கும் சார். அதான் அது இது போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது திருப்பிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஏன்னா இது வந்து அந்தந்த அசோசியேஷனுக்குன்னு நம்ம கொடுத்துட்றோம். இது இப்போ வந்து இது வந்து இன்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிலாங்ஸ் டு தட் அசோசியேஷன். நம்ம எங்க அந்த இப்போ ஒரு இடத்துல ஒரு காலனிக்கு நம்ம ஒரு 100 நம்பர்ஸ் கொடுக்குறோம்னா அந்த ட்ரீ கார்டோட பொறுப்பு எல்லாமே அவளோட தான் போயிட்டு இருக்கு. எக்ஸ்னோரா வந்து அந்த இது மரம் நட்டு அது வரலாறு வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலனியில் இருக்கிறவங்க தான் அதை அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு.
0: ஒரு காலகட்டத்தில் இந்த இரும்பு வெளிக்கு முற்றிலுமாக தேவை இருக்காது.
1: ஆமா சார்.
0: அப்ப அது எப்படியும் பயன்படுவதுதானே நியாயம். அது முக்கியமான ஒரு மூலப்பொருள், அது இரும்பு.
1: ஆமா சார்.
0: அதை எப்படி பயன்படுத்தலாம்னு யாரும் இதுவரையிலும் சிந்திக்கலீங்களா?
1: இல்ல சார், இது வரைக்கும் அது அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணல. பட் இருந்தாலும் இது கன்சிடர் பண்ணிக்கிற சான்ஸ் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய மரங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காட்ஸ் வேணா எடுத்து ரீஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் யோசிக்கலாம் சார்.
0: ஒரு இரும்பு வேலி ஒரு தடையாக இருக்கிறது, ஆகவே அது குறுக்க வளர முடியல அப்படின்னு அந்த மரம் திண்டாடுற மாதிரி ஏதாவது நிலைமை உண்டுங்களா?
1: இல்ல சார், அது ரொம்ப கம்மி சார். ஏன்னா அதுக்கு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அது எந்த மரத்துக்கு என்ன இவ்வளவு வரும்ன்றது. இது நம்ம வந்து ட்ரீ கார்ட் பண்ணும் போதே அது வந்து எல்லா ட்ரீக்கும் அக்செப்டபிளா இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம பிளான் பண்றது. அதனால இட் வில் அப்ளை ஃபார் ஆல் த ட்ரீஸ். இது எல்லாத்துக்கும் நீட்டா அது வந்து வந்துடுறது. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய மரமா போகும்போது நேச்சுரலி அது அது தடையா இருக்காது. அது இந்த ட்ரீ ட்ரீ கார்டு வந்து அந்த மரத்துக்கு ஒரு தடையா இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஒரு அணைப்பு மாதிரி தான் இருக்கும் அது.
0: மரம் நட்டோம், இரும்பு வேலி வச்சோம், இருந்தாலும் மரத்தை காணோம். மனிதன் அழிப்பது என்பது வேறு. மாடுகளால் அழிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறதா?
1: மாடுகளும் அழிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த தண்ணியும் நம்ம ரெகுலரா ஊத்தணும். அது வந்து அந்த அங்கங்கே அந்த ஒரு ஒரு ட்ரீக்குன்னு சில ரெஸ்பான்சிபிள் அந்த நியர்பைல இருக்கிறவங்க அதை பொறுப்படுத்துக்கிறாங்க. அப்படி அது சரியா பராமரிக்கப்படலைன்ற பட்சத்துல அந்த மரம் வளர முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம அது வந்து அந்த யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் எடுத்து பணியாகணும். ஏன்னா தண்ணி ஊத்துறது வந்து ரெகுலரா பணியாகணும்.
0: பராமரிப்பு என்பது நம்முடைய பொறுப்பு, மனிதர்களால் செய்யப்பட வேண்டிய விஷயம். மாடுகளால் அழிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன்.
1: மாடுகள் அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் நம்ம அந்த ட்ரீ கார்டு வச்சுடுறோம் சார். ட்ரீ கார்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அது உள்ள போந்து அந்த மாடை எடுத்து அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. சம்டைம்ஸ் இது ரொம்ப அந்த சாண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அந்த ட்ரீ கார்டு கீழே விழுந்துட்டுனா அப்போ அந்த சான்சஸ். பட் நிறைய மரங்கள் வந்து மாடுகள் சாப்பிடாத மரங்களாக தான் நம்ம பிளான் பண்ணுறோம் மேக்ஸிமம். என்னென்னாலும் இந்த காலனிக்குள்ள வைக்கும்போது நல்ல மரங்கள்லாம் வைக்கிறோம். ரோட் சைட்ல பிளான் பண்ணும்போது மாடுகள் ரொம்ப சாப்பிட முடியாத மரங்கள் தான் கொடுக்கும்.
0: 4 வருஷமா 3000க்கும் மேற்பட்ட இரும்பு வேலிகளை நீங்க விநியோகம் பண்ணிருக்கீங்க. ஆஹா, இந்த ஒரு இடத்துல நாம கொடுத்தது ரொம்ப அபாரமா வந்திருக்கு, பசுமையா இருக்கு, நம்மால இது முடிஞ்சது, நம்முடைய சேவை இதுல ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நீங்க விவரமா சொல்ல முடியுமா?
1: நிறைய இடம் பாத்திருக்கேன் சார். அந்த இடம் அந்த என்னோட ட்ரீ கார்டு வச்சு அந்த இடம் மரம் வளர்ந்து அதை பார்க்கும்போது அந்த அந்த பக்கமா கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நம்ம வச்ச மரம் நம்ம கொடுத்த ட்ரீ கார்டு மூலியமா வளர்ந்துருக்குங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபோர் ஷோர் எஸ்டேட்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய மரங்கள்லாம் நட்டோம். அதெல்லாம் ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல மரங்கள் நடக்கிற காலேஜஸ்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம பிளான்டிங்க்கு போகிறோம். அங்கே எல்லாமே பார்க்குற மரங்கள் கூட எல்லாமே நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: எக்ஸ்னோரா ஒரு பெரிய நிறுவனம், அது எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் பெரிய இயக்கம். ஆக உங்களை மாதிரி இன்னும் பல பேர் இந்த ட்ரீ கார்ட் சப்ளை பண்றவங்க இருக்காங்களா, இல்ல நீங்க மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா உங்க ஸ்பான்சர் மூலமா சப்ளை பண்றீங்களா?
1: இல்ல சார், ட்ரீ கார்ட் சப்ளைஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் இதுக்கான ரொம்ப அதிகமான சப்ளைஸ் இல்ல. பிகாஸ் இதை வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவா பண்ணாம ஒரு ஒரு சோசியல் இதுவாக தான் மிக்ஸ் பண்ணி தான் பண்றேன். நான் ரொம்ப தின் மார்ஜின் பிகாஸ் அதை கேட்டர் பண்ற விஷயங்களுக்கு மட்டுமே. அதனால இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஆனா பண்றவங்களும் இருக்காங்க. இதை மேஜர் பிசினஸ் எடுத்து பண்ணும்போது இது காஸ்ட் அவ்வளோ எஃபெக்டிவா வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி.
0: ரொம்ப நன்றி மிஸ்டர் ரமேஷ், உங்களை சந்திச்சதுல உங்ககிட்ட இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்துக்கு நீங்க துணை நிற்கிறீர்கள், அதுவும் ஒரு சமூக நோக்கத்தோடு துணை நிற்கிறீர்கள் என்பது ரொம்பவும் பாராட்டத்தக்க விஷயம். உங்களுக்கு எங்கள் நன்றிகள் மீண்டும்.
2: நம் மக்களிடையே மரம் வளர்ப்பதற்கான ஆர்வத்தை ஈடுபடுத்திய எக்ஸ்னோரா அமைப்பைச் சேர்ந்த டி வி சி ரமேஷ் அவர்களுக்கும் அவரை பேட்டி கண்ட திருவேங்கடம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புதெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எதிராக கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூமா, அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்தான்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மொளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: வரி நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
2: You are listening to MOP Vaish

பாதுகாப்பு சமுதாயத்தின் கையில். பெண்களாகிய நமக்கு வீட்டுக்குள்ளயும் சரி சமுதாயத்திலயும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அத பத்தி உங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பெண்களின் உதவிக்கு தேசிய இலவச தொலைபேசி உதவி எண் 1800-341-9000 1800-341-9000. இந்த சேவை மையம் வந்து வாரத்துல 7 நாளுமே திறந்திருக்கு. காலை 10 மணி முதல் மாலை 10 மணி வரை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: அவர் அட்வொகேட் சுதா இஸ் அன் ஆக்டிவ் பிராக்டிஷனர். ஷீ இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர் அண்ட் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் தி அட்வொகேட் அசோசியேஷன் விச் ஹேஸ் மோர் மென் மெம்பர்ஸ். ஷீ வில் கம் as the topmost person who gets more votes in running for the election. She was yes, we can become members and office bearers in Women Lawyers Association, but not in the general elections. That's there. So she is such a person because she is also a politician, an active member of a national party. So Sudha will address you about the laws and the politics.
2: Thank you, Arulmori ma'am. Ellarkum vanakkam. I think everybody comfortable with Tamil and English. I will mix it and discuss with you. Ranjitha madam la irundhu na aarambikkala nenikiren, because avanga sonnanga nariya crimes against women is rape case appdinaanga. And the newses la media, print media and விஷுவல் மீடியாலாம் வரும்பொழுது எல்லாருமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம். ஒரு ரேப் நடந்துடுச்சு, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ரேப் நடந்துடுச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு ரேப் நடந்துச்சுன்னா, எல்லோருமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம். அதில் அடுத்த அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, யார் அந்த பெண், அவங்க எங்கே போனாங்க, ஏன் ரேப் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ட்ரையல் ஸ்டேஜுக்கு நம்மளே போயிடுறோம். நம்மளே போயிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருப்பாளோ, அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருப்பாளோன்னு யார் கன்க்ளூஷன் பண்ணுறாங்க இந்த சொசைட்டிலனா, வி த விமன். இதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்போம். நம்ம யாரோ செய்கிற ஒரு தப்பு கூட எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவோம். யாருமே யாருமே என்கரேஜ் பண்ணுறன்றது கிடையவே கிடையாது. இன்றைக்கி அருள்மொழி மேடம் அவங்க இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அவங்க இருக்கிற ஒரு பார்ட்டிலையோ கூட இல்லை, இன்றைக்கி ஒரு லீடிங் லாயராக இருக்காங்க, இல்லை ரஞ்சிதா மேமாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டு சபானமாக இருக்கட்டும், ஷப்னமாக இருக்கட்டும், சாரி, யாருமே எங்களுக்கு ரைட் தரலை. நாங்களே எங்கள் ரைட்ஸை எடுத்துக்கிட்டோம். யாரும் நமக்கு ரைட்ஸ் தர தேவையில்லை இந்த சொசைட்டியில். இப்போ நான்லாம் ரொம்ப ரிமோட் வில்லேஜ், என்னோடய வில்லேஜ்லாம் ஒரு 4-5 பஸ் கூட போகாது. நான்லாம் ரொம்ப தூரம் நடந்து போயெல்லாம் படிச்சிருக்கேன். நான் அது மட்டும் கிடையாது, நான் ஸ்கூலுன்றது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மரத்துக்கடியில் தான் உட்காந்து படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலுன்றது நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு நல்ல டீச்சர்ஸ் குவாலிட்டியான இருக்கிற டீச்சர்ஸையோ நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட க்ரோத் எப்படி இருக்கணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். நம்ம யாராக இருக்கணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் தடுத்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் தடுத்துட்டாங்க, என்னோட ஃபாதர் தடுத்துட்டாரு, இந்த கொஸ்டின்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, யூ ஆர் லேசி, யூ ஆர் நாட் ரேட் டு அச்சீவ் எனி திங், யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி ரைட்ஸ் ஃபார் யூ அப்படின்றதான் என்னோட கண்ணோட்டமாக இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷன் ரேப் எங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு குழந்தைக்கு கூட ரேப் நடக்குது. எல்லா மீடியாவில் ஏதோ ஒரு ரேப் கேஸ் வந்த உடனே முதல் டிஸ்கஷன் என்னன்னா, அவங்க ட்ரெஸ்ஸை லேடிஸ்லாம் எனக்கு எப்படிங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, ரேப்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்படி தாங்க அவங்க நடக்கிறாங்கன்னு டிஸ்கஷனில் லைவ் ப்ரோக்ராமில் மென் ஆர் டெல்லிங் அலிகேஷன் ஆன் த விமன் திஸ் பாயிண்ட். நான் நிறைய மீடியாவில் கேட்டதெல்லாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரேப் பண்ணுறாங்க, ஸ்கூல் சில்ட்ரன் கூட. அவங்க என்ன வந்து கிளாமராக ட்ரெஸ் பண்ணதுனால ரேப் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று, 80 இயர்ஸ் 70 இயர்ஸ் வெரி ஓல்டு லேடிஸ் வாஸ் ரேப்டு, அவங்கக்கிட்ட என்ன கிளாமர் இருந்ததுன்னு தெரியல. ரேப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு ரீசன், அவ்வளோதான். இந்த இந்த ரேப் ஏன் நடக்கும், மெஜாரிட்டி ஆஃப் த ரேப், 99% ஆஃப் ரேப் கேசஸ் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ், ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விமென்க்கு அகேன்ஸ்டான கிரைம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரேப் கேசஸ், மர்டர் கேசஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆல்கஹால். ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, இல்லை காரில் போகும்போது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்கள்லாம் காட் கிஃப்டடு. ஆனால் நீங்கள் போய் அந்த என்ன சொல்ல, அந்த ஸ்லம் ஏரியாவில், கொஞ்சம் அந்த ரிமோட் வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, டெய்லி கூலிக்கு போகிறாங்க, டெய்லி வேஜ் வாங்குறவங்க, அவங்க ஃபேமிலியிலலாம் ஒரு 100 ரூபா அவர் சம்பாரிச்சா கூட கொண்டு போய் 60 ரூபா குடிச்சிட்டு 30 ரூபா கொடுத்து அந்த 30 ரூபா அந்த லேடி அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறோம். வி ஆர் எஜுகேட்டட், நமக்கு வந்து காட் கிஃப்ட், நமக்கு எஜுகேஷன் கிடச்சிருச்சு, அவேர்னஸ் இருக்குது, நமக்கு தேவையான எல்லா விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற இன்டென்ஷன் யாருக்குமே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியறதில்ல. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது நீங்க சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு எல்லாமே எஸ்எம்எஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு நேம் கூட சொல்ல வேண்டாம். அதெல்லாம் கூட இருக்கு. ஒரு சின்ன உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் உங்க சிஸ்டருக்கு உங்களால் பண்ண முடியும். அதை நீங்க தயவு செய்து பண்ணுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட். ஒன்று இன்னொன்று, நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேப்பான ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நடக்கிறதே கிடையாது. 99% ரேப் கேசஸ் நாட் ரிப்போர்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன். 1% தான் ரிப்போர்ட் ஆகுது. அந்த 1% கேஸ் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அகெயின் தட் போலீஸ் மேன் இஸ் ரேப்பிங் ஹர் டு ஆஸ்கிங் த க்வெஸ்சன்ஸ். நீ ஏன் நைட்டில் எங்கே போன, எத்தனை மணிக்கு போன, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்டு அகெயின் அவன் மென்டலாக அவளை ரேப் பண்ணி வேண்டாம் அந்த கேஸே வேணான்ற ஓடுற நிலமை. செகண்ட் பார்ட்டு அப்படியும் பரவாயில்ல, நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்னோட கேஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டியாக இருக்கணும்னு நினச்சி தைரியமாக வெளியே வந்தால் கூட அடுத்து யார் ரேப் பண்ணுறாங்கன்னா ஜுடிஷியரி இஸ் ரேப்பிங் ஹர். ஏன்னா அவன் பாக்ஸில் ஏறி நின்ன உடனே வேறு வழியில் எங்களுக்கு வக்கீலுங்களுக்கு அக்யூஸ்டுக்காகவும் அப்பியர் ஆகணும். நாங்கள் அவன் பாக்ஸில் கேள்வி கேட்பா, எந்த இடத்துல கையை வச்சான், எந்த இடத்துல என்ன பண்ணான், எத்தனை மணிக்கு உன்னை தொட்டான், நீ வந்து ஏன் தடுக்கலை, நீ என்ஜாய் பண்ணியா, அப்போ கன்சென்ட்டா, நோ கன்சென்ட்டா, இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது என்ன ஆகும் அவன் நிலமை. அந்த கேஸ் வேற இவங்க மீடியாவில் ரஞ்சிதா மேடம் வந்து மீடியாவில் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டே ரேப் கேஸ் வந்தவொடனே ஒரே சென்சிட்டிவாக இருக்கும், எல்லா பேப்பரில் எல்லா டிவிலையும் இருக்கும். அப்புறம் 3-4 இயர்ஸ் கழிச்சு அந்த கேஸ் முடியுமோ, அந்த பொண்ணு யார், எங்கே போனா, என்ன ஆனா, அவள் லைஃப் என்னாச்சு, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எல்லா மீடியாலையும் டிஆர்பி ரேட் யார் நம்பர் ஒன்று கூட, அதுவும் விமன் கேசஸ் மோர் பர்டிகுலராக விமன் கேசஸை டிவியில் நிறைய தடவை போட்டு காமிச்சா யாருக்கு வந்து டிஆர்பி ரேட் அதிகமாக இருக்கு, அதுவும் ரேப் கேஸ்னா. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஏதாவது ஒரு ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸில் ஒரு மர்டர் நடந்ததுன்னா பெண்கள்லாம் இப்படி தாங்க, கல்யாணம் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறாங்க, காலேஜுக்கு போகும்போதே லவ் பண்ணிடுறாங்க, காலேஜுக்கு போகும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஒரே ஒரு கேஸ் வரட்டும், எல்லா மீடியா சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருப்பான், லைவாக எடுத்துகிட்டு இருப்பான், அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டில் எல்லாரையும் போட்டு எடுத்து முடிச்சுட்டு அவள் லைஃபே காலி பண்ணிடுவோம். இதுதான் இன்னைக்கு மீடியா, வி ஹாவ் டு அக்செப்ட். ஐ திங்க் ரஞ்சிதா மேடம் ஆல்சோ வில் அக்செப்ட் தி ரியல் ஃபேக்ட். சி பிகாஸ் எவ்ரிபடி, நான் ஜுடிஷியரியை நான் சொல்கிறேன், ஜுடிஷியரி வி ஆர் ஆல்சோ கமிட்டிங் அண்ட் மிஸ்டேக், வி ஹாவ் டு அக்செப்ட் பிகாஸ் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான வழக்குகள் வரும்பொழுதும் இல்லை குழந்தைகளுக்கான வழக்குகள் வரும்போதும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் போட்டு சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படின்னு. எந்த கோர்ட்லேயும் அந்த கேசஸ் நடக்கிறதே கிடையாது சார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த கேஸுன்ற ஒரு ரிப்போர்ட்டிங்கும் கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு வரும்பொழுது நடக்கிற அந்த நிகழ்வுகளை பார்த்து பயந்துடுறாங்க எல்லா பேரண்ட்ஸுமே, போய் வெளியே சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதுதான் ரியல் ஃபேக்ட். பாரதி விமன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இதே மாதிரி ஒரு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து மகிழா கோர்ட் ஜட்ஜ் அவங்களும் அன்னைக்கு சீஃப் கெஸ்டாக இருந்தாங்க. விமென்க்கு அகேன்ஸ்டாக நடக்கிற கிரைம்ஸ் பற்றி பேசுகிறான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. ஒட்டு மொத்த ஹாலில் இருந்த எல்லாருமே அழுதாங்க ரொம்ப நேரமாக. அப்படி ஒரு கேஸ் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு வந்து டெய்லி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. இப்படி விமென்க்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ ரேப் கேசஸும், அதுவும் ரொம்ப வஸ்ட் எண்ட் ரேப் கேசஸ். வஸ்ட் எண்ட் ரேப் கேசஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு அப்பா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற தான் பொண்ணை ரெகுலராக அம்மா நைட்டு தூங்கின உடனே அவங்களுக்கு மில்கில் வந்து ஸ்லீப்பிங் பில் கொடுத்துருவாரு, அவங்களுக்கு தெரியாமல் தூங்கிடுவாங்க. அந்த பெண்ணை தொடர்ந்து 3-4 இயர்ஸாக கண்டினியூஸாக ரேப் பண்ணியிருக்கார். அது இல்லாமல் காலேஜோட ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மகாபலிபுரம்லாம் போய் 2-3 நாள் ரூம்லாம் எடுத்து தங்கியிருக்காரு. கேட்டால் ப்ராஜெக்ட் ஒர்க் கூட்டிட்டு போனேன், இதை பண்ண அந்த பொண்ணு, அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கார், நீ சொல்லிட்டியானா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு பயத்தில் இருந்துகிட்டே இருந்தா கண்டினியூ. ஃபேமிலியில் அடுத்த தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் பார்த்து வேற வழியில் எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ணணும், அம்மாவையும் சேவ் பண்ணணும், ஃபேமிலியே சேவ் பண்ணணுன்ற வேற சுச்சுவேஷன். நம்ம தான் மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி ஆச்சு, எது நடந்தாலும் ஏற்றுக்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அவங்க அப்படியே இருக்கிற சூழ்நிலை வேற ஒரு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் அவங்களால முடியல. அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த பொண்ணு ஏதோ நைட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கேட்கும் போது, ஆமாம் அப்பா 3 இயர்ஸாக என்னை தான் பண்ணுறாரு, 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ரேப் பண்ணிட்டார் அப்படின்னு. சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா தே வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன், லாஜ் த கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் த ஃபாதர். அங்கே போய் போலீஸ் மிரட்டுறாரு, என்னங்க அப்பாவுக்கு எதிராக பொண்ணு கம்ப்ளைண்ட் தருது, என்னங்க நினைப்பாங்க உங்கள் வீட்டில், அப்புறமா பொண்ணு லைஃப் போயிடும், கல்யாணம் ஆகாது, என்னங்க பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஒரு கொலா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டேஷன் இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேணாம், இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சப்சிக்வெண்ட்டாக எஃப்ஐஆர் ஹஸ் பின் லாஜ்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பிஃபோர் த கோர்ட் கேஸ் கம்ஸ் டு த ட்ரையல். அப்போ தான் இந்த மகிழா கோர்ட்டு ஜட்ஜு கிட்ட வருது அந்த கேஸ். கேஸ் நடந்துட்டு இருக்க டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரையல் அந்த லேடி சொல்கிறாங்க, ஐ வில் மதர் ஆஃப் த விக்டிம் டெல்லிங் பிஃபோர் த கோர்ட் ஐ எம் கோயிங் டு வித்ட்ரா திஸ் பெட்டிஷன். ஜட்ஜி கேட்குறாங்க ஏன் இல்லை வி டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர் வி வாண்ட் டு வித்ட்ரா திஸ் பெட்டிஷன். இல்லை ஐ வில் ஹியர் திஸ் மேட்டர் இந்த இன் கேமரா ப்ரொசீடிங். ஐ மீன் கோர்ட்டில் எப்பவுமே ரெகுலராக ஓப்பன் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும், அதை நான் இன் கேமரா ப்ரொசீடிங் சேம்பர் உள்ள கூட நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ள கூட்டு போய் ஜட்ஜி கேட்குறாங்க ஏங்க வித்ட்ரா பண்ணுறீங்க என்ன உண்மையை சொல்லுங்கன்னு. இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன்றாரு கொலை பண்ணிடுவேன்றாரு என்ன பண்ணுறது தெரியல வேண்டாம் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜட்ஜி கிவன் ஃபுல் கான்ஃபிடென்ட் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களோட ஒரு கேஸ் வந்து இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா ஃபாதருக்குமே எல்லாருக்குமே ஒரு மெசேஜாக இருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கணுங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணி போயிட்டு எத்தனையோ வீட்டில் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா என் பொண்ணு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல ஆனால் என் பெண் மாதிரி இருக்க எந்த பெண்ணுக்கும் இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு அக்செப்ட் பண்ணாங்க. 10 இயர்ஸ் கன்விக்ஷன் வாஸ் கிவன் டு ஹிம், 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அப்பாவுக்கு. ஸ்கேம் ஆல் த லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். அவங்க சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு பொண்ணு அங்கே பஸ்ட் ஆகி அழுது நான் பேசணுங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் கட்டு நான் பேசணும் அழுதுட்டே இருந்தாங்க. ஒன்றும் புரியல யாருக்குமே என்ன என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் வாங்க பேசுங்கன்னு அந்த அந்த கேர்ள் சொன்னாங்க என்னோட லைஃப்பை நான் சொல்கிறேன் தயவுசெய்து போய் என் அம்மா கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க நான் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிடுவான்றாங்க அவங்களே தன் அறியாமல் சொல்லிக்கிட்டே அழுறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 6-7 இயர்ஸ் இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு டெனண்ட் இருக்கான். டென்னண்டுக்கு அம்மா வந்து ஒரு ஃபுட்டெலாம் எப்போது ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ ஏதாவது பண்ணால் கொடுக்க சொல்லுவாங்க போல் இருக்கு. அப்போ எப்போல்லாம் கொடுக்குறதுக்காங்க அந்த ரூமில் போகிறோம் அப்போல்லாம் அவன் ரேப் பண்ணியிருக்கான். இதை அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியல அப்பாக்கிட்டேயும் சொல்ல முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டு சித்தப்பா அப்பாவோட தம்பி அவரும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே நடந்த சம்பவத்து இன்சிடென்ட்டு ஷி டிட் டிஸ்க்ளோஸ் வித் த மதர் த எனிவே கண்டினியூஷன் ஆஃப் இந்த இதுவும் சொல்ல போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவரும் கண்டினியூ பண்ணியிருக்கார். அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறா நான் வந்து இங்கே சொல்கிறேன் என் லைஃப் போனாலும் பரவாயில்ல திஸ் இஸ் மை பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற. எவ்வளோ கொடூரமாக இருந்தது அன்றைக்கி எல்லாரும் அந்த ஹாலில் இருந்து எல்லாருமே அழுதுட்டோம். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நாங்களும் கேசஸ் பார்த்துருக்கோம். அருள்மொழி மேடம் என்னோட ரொம்ப சீனியர் நிறைய என்னோட நிறைய வழக்குகள் பார்த்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஹாரிபிள் ஹீனியஸ் கிரைம்லாம் பார்க்கும்போது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிருபா கேஸ்லாம் வந்து அந்த இரும்பு ராடு எடுத்து அந்த பிரைவேட் பார்ட்டில் அந்த பொண்ணோட இதில் வச்சு அவன் இடித்து அந்த குடலில் இருந்து எல்லாமே வந்திருக்கு வெளியில். அது வந்து பார்த்துருக்கான் என்னன்னு பார்த்துருக்கானா கொஞ்சம் அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே தான் எத்தனை பேர் ஒரே ஒரு நாளாவது கேம்பஸ்லேருந்து வெளியே வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்காக அஜிடேட் பண்ணுங்களா? யாராவது மனசாட்சியோடு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் பண்ணவே இல்லையே. நம்ம எல்லாமே டெய்லி பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டப்பே அப்படி தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் யார் ஹூ வில் கம் ஃபஸ்ட்டுன்ற பொசிஷனில் நம்ம நின்றுட்டுருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. பண்ணவே கூடாதுன்ற இன்டென்ஷன் கிடையாது. நம்மளாம் அஜிடேட் பண்ணக்கூடாதோ வெளியே போகக்கூடாதோ ஐயோ பாலிடிக்ஸ் ஆயிரமோ. இன்றைக்கி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் யார்? மென். தே ஆர் கிரியேட்டிங் லா ஃபார் அஸ். ஹூ தே ஆர் கிரியேட்டிங் லா ஃபார் அஸ்? நமக்கான தேவைகளை நமக்கான ரைட்ஸை மென் ஆர் கிரியேட்டிங். அப்புறம் நம்ம எப்படி இங்கே வளர முடியும் இந்த நாட்டில்? என்னைக்கு நம்ம லா நம்ம கிரியேட் பண்ணுறோமோ, என்னைக்கு நம்ம மென்னுக்கான ப்ரொடெக்ஷன் லாவை கிரியேட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்தியா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது சொசைட்டி இப்போ இந்த பாலிட்டிக்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் விமன் தயவு செய்து வாங்க. வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். யாருமே நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபாதர், இன்க்ளூடிங் பிரதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியாது. மேபி என்னை விட்டுருக்க முடியாது, விட்டுருக்க வேண்டாம். 16 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் என்னோட அம்மா வந்து நான் 5 இயர்ஸ் இருக்கும்போது விடோ. நாங்கள் 4 சிஸ்டர்ஸ், ரொம்ப ரிமோட் வில்லேஜ். அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் நான் எஜுகேஷன் கொடுப்பேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்க மென்னு, ஃபிசிக்கலாக சவுண்டாக இருக்க ஒரு மென்னு, எக்கனாமிக்கலாக சவுண்டாக இருக்க மென்னு கூட அந்த அந்த ஆட்டிடியூட் வராது. ஒரு விமனுக்கு தான் அந்த என்னோட மதர் சொல்ல ஒரு விமனுக்கு தான் அந்த ஆட்டிடியூட் வரும். தன்னோட குழந்தை தனக்கு எது கிடைக்கலையோ எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். ஸோ ரைட்ஸ் வந்து நமக்கு யாருமே தர வேணாம். நீங்கள் யார்கிட்ட ரைட்ஸ்க்காக டோன்ட் கோ அண்ட் பெக் பிஃபோர் எனி ஒன். we have our right within our hand only. How do we use it is important. Please use it in the right way. We have lot of laws in favoring us. How we are using that law, how we are going to help with each and every woman, thinking they are also our sisters. நீங்கள் எஜுகேட்டட், நீங்கள் ஹெல்ப் பண்ணலையன்னா சாதாரண விமனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தராவது ஒரே ஒரு விமனுக்காவது தன்னோட லைஃப் டைமில் ஹெல்ப் பண்ணன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ சுதா.
0: இதை பற்றி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஸ்டே டியூன் வித் MOPCRS 107.8.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: There beneath the surface, it waits for the silence, and then it starts slowly climbing its way up and around what we've built here in our town. It happens every day in our communities, schools, and workplaces. Sexual violence thrives when we remain silent about these enemies. We can use our voices and have positive conversation that can stop this problem from growing in our community. Sexual violence thrives in silence. Call the helpline 1091. Let's talk about it. This public service announcement is brought to you by MOP Community Radio Station 107.8.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: நம்ம வந்து இப்போ பேனல நம்ம டிஸ்கஷன் முடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, நிறைய நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நம்ம இதில் நிறைய கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அதை நோக்கி ஃபைட் பண்ணுறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கிறது ஒன்று, அப்படி நடக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஆதரவாக ஒரு குரல் நமக்குள்ளே எழுப்புறது ஒன்று இருக்கு, ஒரு காமன் எஃபர்ட், அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம சொசைட்டியில் ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு விமனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய உடல், உங்களுடைய உடல், அதை பற்றி உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிற உரிமை இல்லை. உங்களுடைய உணவு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் நிறைய பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றீங்க. இப்போவும் வந்து மிடில் கிளாஸ், கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிற குடும்பங்களில் பெஸ்ட் ஃபுட் அண்ட் ஹாட் ஃபுட், இம்மிடியட்லி குக்டு ஃபுட் எல்லாமே வந்து முதல்ல ஆம்பளைங்களுக்கு தான். இன்னும் சொல்லுவாங்க கிராமங்களில் புதுப்பால் புது டிகாஷன், த ஃபர்ஸ்ட் காஃபி கோஸ் டு த ஃபாதர், அப்புறம் பிரதர், அப்புறம் வர வர வர டிகாஷன் தண்ணி ஆகிடும், பால் தண்ணி ஆகிடும், குழம்பு ரசம் ஆகிடும், இப்படியாக தான் வரும். சிக்கன் சமைப்பாங்க நிறைய வீட்டில், நான் பார்த்துட்டே இருப்பேன். கேர்ள்ஸ் வந்து அப்படியே அந்த சிக்கன், ஏன் நிறைய பேருக்கு வில்லனையே பிடிக்கும் கேர்ள்ஸுக்கு, ஏன்னா அவர் சிக்கன் கடிக்கிற அழகை பார்த்து அந்த, ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்கவே மாட்டாங்க நிறைய வீட்டில். த பெஸ்ட் மீட், பெஸ்ட் பார்ட் ஈஸ் ஃபார் த பாய், அப்புறம்தான் வந்து கேர்ள்ஸுக்கு. இன்னும் வில்லேஜஸில் வந்து குழந்தைக்கு உடம்பு காய்ச்சல்னா சொன்னால் பெண் குழந்தைய வந்து 2-3 நாள் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அது சரியாக போயிடும். பையனாக இருந்தால் தான் உடனே கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். வித் ஆல் மால் நியூட்ரிஷன், டிஸ்கிரிமினேஷன், இல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் தாண்டி விமெனுக்கு வந்து அப்படி ஒரு எனர்ஜி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி இருக்குது, அதனால் நம்ம இருக்கோம். ஒன்றே ஒன்று, ஒரு விமனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொசைட்டி சொல்லும். சொசைட்டின்னா என்ன? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நாம் எல்லாம் தான். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? வாட் ஹஸ் பீன் டாட் டு யூ இஸ் த சொசைட்டிஸ் ஐடியா. கேன் யூ எவர் இமேஜின் யூ யுவர் செல்ஃப் இன் எ பொசிஷன், இப்படி ஒரு சேரில் இப்படி உட்கார்ந்தா சொர்ணாக்கான்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதானே நம்மளை பார்ப்பாங்க. ஆனா ஒரு ஆம்பளை அப்படி உட்கார்றத பத்தி யாராவது சொல்றாங்களா? நான் வந்து பெரியாரிஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒய் ஐ லைக் பெரியார் அப்படின்னா, ஃபெமினிசத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னவர். ஹீ ஸ்போக் அபவுட் விடோஸ் ரீமேரேஜ். விடோஸை வந்து நீங்கள் ரீமேரேஜ் பண்ணாமல் வச்சுருக்க கூடாது அப்படின்னு எழுதினார். உடனே ஒரு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் உள்ள ஒருத்தர் வந்து ஹீ ரோட் ஏ லெட்டர் டு பெரியார், நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து விடோஸ் ரீமேரேஜ் பற்றியெல்லாம் எழுதக்கூடாது, பேசக்கூடாது, அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா விடோவுக்கு ரீமேரேஜ் செஞ்சு வச்சா அவங்க கற்பு கெட்டு போயிடும் அப்படின்னு எழுதினார். வாட் இஸ் கற்பு? இஸ் எ சேஸ்டிட்டி. தென் வாட் இஸ் சேஸ்டிட்டி? ஈக்குவல் டு வெர்ஜினிட்டி பட் நாட் வெர்ஜினிட்டி. Because it remains even after losing virginity. So, இப்படி ஒரு பலவிதமான கேல்குலேஷனில் போகணும். அப்போ பெரியார் இந்த கேல்குலேஷன்லாம் போட்டார். போட்டுட்டு கடைசியாக ஒரு வரி எழுதினார். After discussing, he has written, ஆகையினால் நான் சொல்கிறேன், விதவையாக இருக்கிற பெண்ணுக்கு ரீமேரேஜ் பண்ணாட்டி தான் கற்பு கெட்டு போயிடும். இல்லையா? ஷி வில் சூஸ் அமதர் வே அண்ட் தட் வில் நாட் பி சேஃப் ஃபார் ஹர். தேர்ஃபோர் இஃப் யூ வாண்ட் அ விமன் டு பி சேஃப் சேஃபர் ஈவன் இஃப் ஷி லூசஸ் ஹர் ஹஸ்பண்ட், த பெஸ்ட் வே இஸ் டு கெட் ஹர் மேரிட், தட் இஸ் ரீமேரேஜ். இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவார். அப்போ ஹி ஸ்போக் அபவுட் வை விமன் ஷுட் சிட் ஆன் த ஃப்ளோர். அப்போ வந்து சேர் கிடையாது, கல்யாண வீட்டில் சேர் போட்டிருப்பாங்க 10, அந்த சேரில் ஜென்ஸ் மட்டும்தான் உட்கார முடியும். லேடிஸ் ஷுட் ஆல்வேஸ் சிட் ஆன் த ஃப்ளோர் ஆர் தே வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் தி பிரைட் க்ரூம் அண்ட் பிரைட். பெரியார் வந்த அப்புறம் தான் இந்த ஈக்குவலாக சேர் போட்டாங்க லேடிஸ்க்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, பெரியார்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா இந்த சேர் போட்டது தப்பு. ஏன்? பொம்பளைங்க கால் மேலே கால் போட்டு உட்கார்றாங்கன்னார். Because you have offered her a chair, she is sitting her legs crossed. Then Periyar had a doubt and asked him, yaar oon kaal mela potaangla nu ketta. Yepa oon kaal mela avanga kaala potu ukkaandaangla? Then they said, illa illenga ya avanga kaalla da. Oh, avanga kaal mela avanga kaala potukitaanga, unak enga valichathu nu ketta. உனக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஷீஸ் புட்டிங் ஹர் லெக் ஆன் ஹர் லெக், அவ்வளோதானே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பட் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹர் கேரக்டர். ஹவு கம் த பாடி லாங்குவேஜ் இஸ் அசோசியேட்டட் வித் கேரக்டர்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அனலைஸ் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ரைட் and what is exploitation. What is right and what is exploitation, there is a minute difference. You know, there are dresses, I always wonder, I don't say that only sari is a beautiful dress which will cover your entire body. Of course it is not covering the body. Even all of us we feel very uncomfortable with the sari because I cannot carry even 10 rupees with me. Yeah. I have no space to put it inside. Where to keep it? A man is walking so free because he has got too many packets. Yeah. He can keep money this side. He can keep the purse inside. He can keep a comb wherever, even if he doesn't have a hair. Yeah. Right? All bald heads are carrying combs. Because he has packet everywhere, he can put anything. But I want to carry this pen, I want to carry this phone, where to keep it? What kind of dress it is? Nonsense. Right? Okay. But anyhow, it's a beautiful dress, we are all used to that, and we believe we are looking beautiful only in sari. Right? Right, whatever the dress you wear is the dress which is comfortable to you, but at the same time you should also remember how a man dress himself. You just take a 2-year-old baby, a boy and a girl. Chinna pasanga, aambla pasanga, do they agree to wear half trousers now? No. ஜீன்ஸ் போடு போமா, பேண்ட்டு தான்மா போடுவேன். அப்பா பேண்ட்டுப்பா. தே டோன்ட் லைக் ஹாஃப் ட்ரௌசர்ஸ். யூனோ தே ஆல்வேஸ் வேர் ஃபுல் ட்ரெஸ் கவரிங் தேர் பாடி பிகாஸ் தே திங்க் தட் தேர் பாடி இஸ் ஸோ கிரேட். டோன்ட் வி திங்க் ஸோ? I have a doubt, why should I wear a dress which tightens my body and sometimes show my anatomy exhibits? No, there is difference. Because see, which is a dress comfortable to you, covers your body, is different from what is a glamorous dress or sexiest dress or exposing dress. My question to you would be, why a woman's body should be exposed? If she wants to be. Yeah, if she wants to be. So, தேர் மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கம்ஸ், வை ஐ வாண்ட் மை பாடி டு பி எக்ஸ்போஸ்ட். திஸ் இஸ் எ க்வெஸ்சன் விச் யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், அண்ட் வாட் எவர் பி யுவர் ஆன்சர், யூ பி கண்டென்டட் வித் தட், பட் கீப் ஆன் திங்கிங் ஆன் தி கீப் ஆன் திங்கிங் யூ வில் கெட் யுவர் ஆன்சர் அண்ட் யூ ஃபாலோ விச் எவர் இஸ் அக்செப்டபிள் டு யுவர் கான்சியன்ஸ். I get this question whenever I see the tennis players. You know why? Mostly the badminton players, whether it is Pete Sampras or yaar, who is this? Andrew Agassi, who is the player now?
2: Roger Federer,
1: John Djokovic. அண்ட் என்னப்பா உங்களை விட நாங்களே கரண்ட்ல இருக்கோம் போல இருக்கு. ஸோ பட் ஆல் பேட்மிண்டன் பிளேயர்ஸ், இஃப் தே ஆர் மென், தேர் ட்ரெஸ் இஸ் அப் டு த நீஸ். வை தி கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர் அபவ் த தைஸ், நாட் அப் டு த தைஸ். இட் இஸ் அப் டு ஹிப் மேபி. I don't know why. You know, it's only a game. She can play the same with a dress up to knees. Why? Who is sponsoring the dress? There is a company behind that. So the women become the ambassador of that company, but

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி டெவலப்டா இருந்தா கூட அங்க வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனும் அதிகமாக தான் இருக்கு. போலீஸ் வந்து அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக டொமஸ்டிக் வயலன்ஸாக இருந்தா. எதனாலனா ஒரு பிரைவேட் ஸ்பியர், அதாவது ஒரு நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு ப்ரிவைலிங் கஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்கு, போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இதோட நிலவரம் என்னன்னு நினைக்கிறீங்க?
1: This I would like to clarify. This something happened in my own family. I don't feel it's wrong, but I would like to say there's one of my relative who was going through this problem. Her husband was beating her up very badly. They called the cops. The cops came with the walkie talkies and everything. It was just a normal complaint. It's not even a registered complaint. But trust me, the police came. They tried to sort it out, maximum showing that it's a matrimonial dispute, it can be sorted out. But when they saw the seriousness, see, again there, it all lies in the woman's hand. If she's going to insist, no sir, he's beating me, please do something. Illa the veetu problem illa, why can't you do something, na? The police will take action. You know what that man did that day? The policeman took that person, he took him to the police station. He's like, na iniki night fulla inge ivara vekkra. நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நாளைக்கு மார்னிங் இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் ஐ வில் டூ இட் ரைட் அவே. இஃப் யூ ஃபீல் நோ யூ வாண்ட் டு ஃபர்கிவ் அண்ட் கிவ் ஹிம் அ சான்ஸ் ஐ வில் சென்ட் ஹிம் பேக். ஆனால் நீங்க ரெப்பர்கஷன்ஸ் நீங்க யோசிச்சுக்கோங்க, பிகாஸ் ஒன்ஸ் யூ சென்ட் ஹிம் டு த போலீஸ் ஸ்டேஷன் ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெஞ்சன்ஸ் அகேன்ஸ்ட் யூ. ஒன், யூ வாஷ் ஹிம் ஆஃப் கம்ப்ளீட்லி ஃப்ரம் யுவர் லைஃப், ஓ ஒன் யூ டிசைட் இஃப் யூ கேன் ரிஃபார்ம் ஹிம் அண்ட் கெட் ஹிம் பேக். அண்ட் லெட்ஸ் சீ இஃப் திஸ் ரிஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் ஹிம் பி அ பெட்டர் பர்சன். ட்ரஸ்ட் மீ, தே டுக் ஹிம் அண்ட் வென்ட். He came back, he acted all good, again he did the same thing, he beat her up, he beat the kids, again they called 100, the police came, they took him and went, again it happened. Now as a wife, she gave him certain chances because audi alteram partum, you know, you everybody deserves a chance. But on the third time it happened, they registered a complaint because the track record spoke for it. See, I wouldn't say police are completely bad, they are also trying to mend the fences because they know, they see two women as daughters in your house, they try hard to pacify you, but when they know the seriousness of the problem, like the man is really going beyond boundaries, they take the step and they do something about it. And maybe these are kept very secluded due to the privacy of a woman, or maybe that's why it's not reported. Even then I would still say it's only if a woman takes an initiative, that is she locked the door and went and called the police. Had she not called, the police doesn't have you know, microscopic eyes to know what's happening in your area or in your house. Until unless you don't report, where will the police know? And where will I know? That's it.
2: Yes,

0: files a complaint against her husband, everybody around also will treat her differently because she is somebody who's come out of a failed marriage. So these are like patriarchal values within us and around us. So these are things that we have to negotiate very carefully and in a very nuanced way. And that's a similar thing that happens with child sexual abuse. Women may be in positions where they may believe their child, but not able to come out of that family. And as media professionals, we have to look at saying, you know what, a rape is not the worst thing that can happen to you. Being a single woman is not that bad. Being a divorced woman is not so horrible. And these are things that we need to kind of push out there. And we need to believe in it ourselves so that we can push it out there. And so that kind of trickles down through the system. So the cop is meaning well. The cop means well when he says, don't file a case. Are you sure you want to do this? He means well. He's trying to save your family. He also knows what will happen to you if you're going to like move out of your home and you have no support systems. The point is that everybody needs to believe that there is a way out of it and that there is meaning and value in filing such a case and pursuing such action, and that you're not going to be abandoned by society, or like society is not going to turn against you, and that there are support systems in place to stand with you through the way. So when you're talking about, for instance, filing a case of rape or even a case under POCSO, even if they're fast-track cases, and this is something the media never does, we always focus on the arrest. Nobody focuses on how long a case takes to go to the court, and at which point several victims will be like, you know what, I'm ready to move on with my life. I don't want to pursue this any longer. It's been 5 years. So these are also things that we need to keep in mind and work on addressing patriarchal values within ourselves.
1: Thank you, Ranjita. Adhaadu ore cinema paathirupinga mudichiruvom Countermani vandu avanga wife vandu adipar. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒய்ஃப் வந்து அடிப்பார். ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றிருப்பாங்களோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ. அப்போ ஒருத்தர் வந்து, ஏன் என்னையா இப்படி வந்து புள்ளத்தாச்சி பொண்ணை அடிக்கிற, கர்ப்பிணி பொண்ணை அடிக்கிற அப்படின்னு கேட்பார். உடனே இவர் கவுண்டமணி வந்து விட்டுட்டு ஆடியன்ஸை பார்த்து வர்றீங்க, வாங்கையா உங்களெல்லாம் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணுன்னு இருக்கேன். கல்யாணம் உடனே அடித்தா, ஆன உடனே அடித்தா புது பொண்டாட்டியை அடிக்கிறேங்கிறீங்க. முழுவாமல் இருக்கும்போது அடித்தா புள்ளத்தாச்சி அடிக்கிறேங்கிறீங்க. குழந்தை பேத்தவொன்னே அடித்தா பச்சை உடம்பு கறி அடிக்கிறேங்கிறீங்க. எப்போதான் நாங்கள் அடிக்கிறது அப்படின்னு அப்படியே ஒரு பட்டாசு வெடித்த மாதிரி தியேட்டரில் சிரிப்பு. வாட் டஸ் இட் மீன்? இவங்க வந்து அடிக்கிறதுக்கு தே ஆர் என்டைட்டில் டு பீட் யூ, யூ ஆர் லயபிள் டு பேர் இட். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ், நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் சிலை இருக்குது, அவர் ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயர். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர். பட் ட்ரெடிஷ்னல் திங்கிங் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஒரு கிரிமினல் அப்பீல் நடந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். என்னென்னா, ஒரு ஆள் வந்து ஒரு லேடியை வந்து அடித்து கையை உடைச்சிட்டாரு. எ மேன் ஹேட் பீட்டன் எ உமன் அண்ட் ப்ரோக் ஹர் ஹேண்ட். இந்த கேஸில் வந்து ஹீ வாஸ் பனிஷ்டு வித் இம்ப்ரிசன்மெண்ட். அந்த இம்ப்ரிசன்மெண்ட் மேலே அப்பீல் நடக்குது. அந்த அப்பீலில் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, அவர் அடித்தது தப்பு தான், கையை உடஞ்சது தப்பு தான், இருந்தாலும் இட் இஸ் நாட் சச் அன் அஃபென்ஸ் பிகாஸ் த மேன் ஹூ ஹெட் ப்ரோக்கன் த ஹேண்ட் இஸ் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ எ விமன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஹீ கேன் பீட் ஹர். அதனால் ஹீ இஸ் பீன் அக்விட்டட்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட். இது நம்ம ஜட்மெண்ட் புக்ஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம மைண்டை டாமினேட் பண்ணும்போது, ஹவ் வில் யூ வியூ வென் எ விமன் கோஸ் டு தி போலீஸ் ஆர் டு எனிபடி வித் எ கம்ப்ளைண்ட்? ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் விதின் தி டீப் ரூட்டட் இன்ஹிபிஷன்ஸ். எனி அதர் க்வெஸ்சன் பிஃபோர் ஷீ கம்ஸ் டு தட்?
2: ஐ நோ அ ஃபேமிலி விச் இஸ் லைக் ஆர்மி மேன் இஸ் ஹஸ்பண்ட் and she's having a wife, like he's like, he used to torture every night, and she can't live that family at all because of her mother-in-law. You know, she's ill like that, she have to take care about whole family. She's having in two sons. What can she do if she want to take an action?
3: As ma'am said, that incident where the 10-year-old girl was being raped by her uncle, I just wanted to ask two questions. First thing, was

0: that family, because the family did not want to disown that younger brother. They wanted to justify or protect him. Therefore, as a mother, she took the right stand. She came out of that family along with her daughter.
1: Thank you, ma'am.
0: Yes, to her, Sudha will answer. I think your question is that a husband is torturing the wife every day, but there is a mother-in-law who is very elderly and the wife wants to take care of everyone. Therefore, she likes the family and she has two kids. She needs the support of the husband. But still, she can give a complaint against him. She can take him into task, but she can remain with the family intact. It is the choice is for the mother-in-law to decide whether she wants to stay with the daughter-in-law or with her son. If she wants to support the son, let her go and suffer with him. Let this mother come out and take care of her children. That should be her decision. Yes, Sudha wants to say something.
2: அதாவது சப்னம் பேசும்போது சொன்னாங்க இந்த மேரேஜ் ஆஸ்பெக்ட், இது வந்து நம்ம அந்த 20-25 இயர்ஸ்க்குள்ளே பயங்கரமான நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேர் டிசைட் பண்ணுவாங்க. பெண் குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன சொன்னாலும் அந்த 10 இயர்ஸ் அந்த 15 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு கேட்டே இருப்பாங்க. உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சா, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு அவங்க வேலை கிடையாது ஆனால் கேட்பாங்க. நம்ம அம்மா வேறு வழி இல்லாத பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்ட பிறகு காலேஜ்லாம் முடித்த உடனே எப்போங்க உங்கள் பொண்ணு கல்யாணம், எப்போங்க உங்கள் பொண்ணு கல்யாணம்னு அடுத்த கொஸ்டின். பொண்ணு கல்யாணம் ஆயிரும், அடுத்தது எப்போ குழந்தைங்க பிறக்கும், இன்னும் குழந்தை பிறக்கலையா, குழந்தை பிறக்கலையா. ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டிவோர்ஸ் கேசஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஃபேமிலி கோர்ட் ரீசன் இஸ் ஹஸ்பண்ட், மென் ஆர் இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் எ ரியல் ஃபேக்ட். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ குழந்தை பிறக்கணும், பொண்ணுக்கு ஏதோ மிஸ்டேக்குங்க, மலடின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க. கல்யாணம் ஆளெல்லாம் லேட் மேரேஜ் ஆளுங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. கல்யாணம் ஆகி அப்படியே குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறக்கலன்னுவாங்க. இன்பிட்வீன் ஏதோ இன்சிடெண்ட்டில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா விடோ ஆகிட்டான்வாங்க. இது எல்லாமே யார் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னா நம்ம தான் கேட்போம். அந்த வீட்டில் இருக்க ஒரு பையனோ ஒரு பொண் ஒரு அப்பாவோ யாரும் கேட்குறது கிடையாது. பெண்களே கேட்போம், உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலையா, உங்கள் பொண்ணு காலேஜ் போகலையா, உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ சவரம் போட்டு கல்யாணம் பண்ண போகிறீங்க, பையன் என்ன பண்ணுறான், உங்கள் பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, உங்கள் பொண்ணு என்னங்க மாப்பிள்ளை வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் பொண்ணு என்னங்க இந்த மாதிரி இருக்குது, உங்கள் பொண்ணு அங்கே டைவர்ஸ் ஆகிடுச்சு, என்ன தப்பு பண்ணிச்சோ உங்கள் பொண்ணு, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிச்சோ பாவம் பண்ணிச்சோ விடோ ஆகிடுச்சு. இதெல்லாம் யார் பேசுகிறான்னா நம்ம தான் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கரெக்ட் அவர் செல்ஃப். நம்ம சகோதரிய நம்ம உணர்வுகளை நம்மளே குத்தி குத்தி கிழிக்கிறோன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மூமெண்ட்ல இருந்து ஒரு விமனை கூட ஒரு கேர்ளை கூட நம்ம ஹர்ட் பண்ண மாட்டோன்ற ஓத்து நம்ம எடுத்துக்கணும். கிளீனஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர்ஸ், நம்ம சைட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் நினைக்கிறேன். ஒண்ணு இன்னொன்னு, நிர்பயோட இந்த கேஸ் இன்னைக்கு வேர்ல்டு வைடா ரீச் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி ஒரு ரேப் கேஸ், ஹீனியஸ் கிரைம் எல்லா மீடியாவில் ரீச் ஆனது காரணமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு டெல்லியே ஸ்தம்பிச்சு போச்சு நிர்பயாக்காக. ஆல் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேம் இன் த ஸ்ட்ரீட் அஜிடேட்டட் ஃபார் ஹர் ஃபார் டு கெட் அன் ஜஸ்டிஸ். ஆனால் இன்னைக்கு சொசைட்டியில் யாருக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ஈவன் விமன் அட்வொகேட்ஸ் ஆல்சோ எல்லாமே அமைதியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமு ஏதோ ஜஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு அஜிடேஷன் மூலமாகவோ இல்லை அஜிடேஷன் பண்ண முடியலன்னா ஏதோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு லெட்டர் எழுதி எல்லாரும் சைன் பண்ணி ஒரு சிஎம்க்கு அனுப்பலாம், பிஎம்க்கு அனுப்பலாம். யூ ஹாவ் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிள் தான். ஸோ மார்க் யுவர் என்ன சொல்கிறது, உங்களோட சப்போர்ட்டை காட்டுறதுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சின்ன ஒரு இனிஷியேஷன், ஒரு சின்ன இனிஷியேஷன் கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இருக்கு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த லிக்கர் பேன் வந்து யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, இந்த லிக்கரா நல்லா பெண்களால் தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதனால் லிக்கர் நம்ம சாதாரணமாக வண்டியில் போயிட்டுருப்போம், எதில் வண்டியில் வரோம் தண்ணி அடிச்சுட்டு வந்து நம்ம மோதிருப்பான். அதனால் நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரோ செத்து போயிடுவாங்க, யாரோ இன்னொரு பொண்ணு விடோ ஆயிடுவா, யாரோ ஒரு குழந்தைக்கு ஃபாதர் இறந்து போயிடுவார். அந்த லிக்கரால் ஒரு ஃபேமிலியே எக்கனாமிக்கலாக வீணாக போயிடுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து இந்த லிக்கர் பேனுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட்டா பேன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அந்த ரேப் கேஸ்

0: மெஜாரிட்டி ஆஃப் ரேப் கேஸ் வந்து லிக்கரால தான் நடக்குது. ஸோ சொசைட்டிக்கு எதெல்லாம் அகேன்ஸ்டா இருக்குதோ நீங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா எல்லாரும் ஒரு லெட்டர் எழுதி எல்லாரும் ஒரு சைன் போட்டு சிஎம் அனுப்புங்க. உங்களோட இது சப்போர்ட், நீங்க மக்களுக்கான சப்போர்ட்டை காட்டுங்க. மேடம் சொன்னது போல டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெண்ணை பார்க்குற பார்வை வந்து செக்ஷுவலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா அது சைக்காலஜிக்கல் இஷ்யூ, நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது. இந்த சொசைட்டியை உனக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எதையுமே ஒரு ஆண் வந்து பார்த்து உங்களை டிட்டர்மைன் பண்ணுறதில்ல. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, அதில் எப்படி குறைஞ்ச விலகி இருக்கு, நம்மளோட அழகு விஷயம் இருக்குல்ல அது பெர்மனன்ட் கிடையாது, நம்ம எஜுகேஷன் இருக்குல்ல அது ரொம்ப பெர்மனன்ட், கடைசி வரை நம்ம கூட இருக்கிறது. அதனால எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எல்லாமே யூனிட்டியாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தை போராடுவோம், அப்போ தான் வி கேன் அச்சீவ். Thank you very much.
1: So, thank you friends. My final advice and suggestion to you, don't ever give up your self-respect to anybody. Don't ever think that you are inferior to anybody. You have a brain, you have courage, you have guts, you know how to look forward. Right? Marriage is not the one to decide or judge your life. They have given more examples. You will be astonished to hear that. Ena lawyers, lawyer na ellaru bayindukuvaanga. Sila per lawyer na kalyanam panna kuda bayindukuvaanga. Enga vandha law point pesuvaanga, jail la potruvaanga. Appadina adala panna maatom. Irundhal appadi dhaan nenachikiraanga. Court la argue pannum bodhu, as Shabnam said, நாங்கள் எல்லாரும் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். The next question will be, when we went to an international conference of professionals, I was among few doctors. இன்னும் ஒரு குரூப் ஆஃப் மேல் டாக்டர்ஸ் வந்தாங்க. வந்து ஹலோ மேடம், ஹலோ மேடம், ஹலோ மேடம் எல்லாம் பேசிட்டு, மேடம் வாட் ஆர் யூ மேடம், நீங்கள் நீங்கள் தென் அந்த எங்கள் எல்லார விட ஒரு லேடி டாக்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நாங்களும் நல்லா தான் இருப்போம், எங்களை விட அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. பி ஐ நெவர் கால் மை செல்ஃப், சம்படி வில் டெல் மீ அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்களே என்ன, நான் ஷார்ட்டா இல்லையே, அவர் என்னை விட ஹைட் அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த டாக்டர் வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம். வந்த மேல் மெம்பர்ஸ் பூரா அடுத்த கேள்வி அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மேடம் சாரும் டாக்டரா, சாருனா யாரு, சாரும் டாக்டரா, அவங்க அப்படியே பார்த்து இல்லை. தென் வி வேர் ஆல் வாட்சிங், இவனுங்களை யாரையாவது நம்ம கேட்டோமா, உங்கள் ஒய்ஃபும் டாக்டரா, உங்கள் ஒய்ஃபும் டீச்சரா, இவங்க யாரையாவது நம்ம கேட்குறோமா, சார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையை கேட்டால் எப்படி இருக்கும். அந்த டாக்டருக்கு உண்மையிலேயே புரியல, இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அடுத்தவர் கேட்டார், அவங்க டாக்டர்ன்னு கேட்டால் இல்லைன்னாங்க, இல்லைன்னதோடு போகணும் இல்லை, அப்போ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. நான் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னாங்க, சார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்க மாட்டான், ஹீ இஸ் ஒன்லி ட்ரபிளிங் மீ, வாட் டு டூ அப்படி சொல்லுங்க. வி ஆர் ஆல் ஆர்கியூயிங் கேசஸ், யூ நோ வாட் வில் பி தி நெக்ஸ்ட் பர்சன் எ மேல் லாயர் வில் ஆஸ்க் அஸ். ஐ வாஸ் ஆர்கியூயிங் எ கேஸ் ஃபார் 5 hours. இட் ஸ்டார்டட் இன் த மார்னிங், கண்டினியூட் ஆஃப்டர் லஞ்ச். லஞ்ச் டைமில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா பாயிண்ட்ஸ் மறந்துடும், அதனால் அங்கேயே உட்காந்து ஐ காட் சம் மில்க், ஹேட் இட் வெயிட்டிங். இந்த பக்கத்தில் இருந்த நம்ம நண்பருக்கு துருத்துருன்னு இருக்கு, அவருக்கு ஒரே முக்கியமான கேள்வி, ஏன்னா நான் பல பாயிண்ட் ஆர்கியூ பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம். மேடம் என்ன சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், கேளுங்க, கேஸை முடிங்க அப்புறம் கேட்குறேன்னு. சரி, இவர் இன்னைக்கு வாங்க போகிறாரு, இன்னைக்கு டியூ இவருக்கு தான் போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். கேஸை முடிச்ச அப்புறம், சார் என்ன சார் ஏதோ டவுட் கேட்டீங்க, இல்லை இல்லை எவ்வளோ நேரம் படிச்சிங்க நீங்கள். ஐ டோல்டம் சின்சியர்லி, ஐ காட் அப் அட் 3 o'clock இன் த மார்னிங், 3 மணிலேருந்து 9:30 வரைக்கும் படித்தேன் சார், அப்படியே குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன், காலையில் ஒரு டீ குடித்தேன், இப்போ ஒரு டம்ளர் பால் குடிச்சிருக்கேன், இவ்வளோ தான் சார். மற்ற டைம் பூரா படிச்சா ஆர்கியூ பண்ண இல்ல எனக்கு டவுட். என்ன டவுட்? இப்ப எப்ப சமையல் பண்ணுவீங்க? Then I asked him, சார் நீங்க எப்ப சமையல் பண்ணீங்களோ அப்பதான் நானும் பண்ணேன். நீங்களும் காலையில எந்திரிச்சு கேஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நானும் படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் 10:30 என்னைய தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, நானும் 10:30 இதே கோர்ட்ல தான் இருக்கேன். ரெண்டு பேரும் எதிரெதிரில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்கள் கொஞ்ச நேரம் சமைச்சிருக்கீங்கல்ல, அந்த டைமில் தான் சார் நானும் சமைச்சேன். என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க? எப்படி சார் பேசுறது? இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஒய்ஃப் வந்திருந்தா அப்படின்னா அவருக்கு மனசில் என்னென்ன வயலன்ஸ் நினைச்சாரோ அதை சொல்ல முடியல. He kept quiet. Then I asked him, இப்படி ஒரு ஆள் எனக்கு ஹஸ்பண்டா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாய்சன் வச்சு சாகடிச்சு. அதுக்கப்புறம் அவர் பேசாதது மட்டும் இல்ல, பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது அவர் ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா என்கிட்ட பேசிடாம கூட்டிட்டு போயிடுவார். பட் இது அவர் மட்டும் இல்ல, திஸ் இஸ் அ காமன் மைண்ட் விச் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ. யூ நோ ஃபார் எனி ப்ரொஃபஷனல் வாட் வில் பி அ பப்ளிக் க்வெஸ்டின், மேடம் நீங்க எப்படி மேடம் வந்து வீட்டையும் ப்ரொஃபஷனையும் இவ்வளோ கரெக்டா மேனேஜ் பண்றீங்க? நான் கரெக்டா மேனேஜ் பண்றேன்னு உன்ட்ட சொன்னா, காலையில் நான் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டு வந்தேன், குழந்தைங்களுக்கு அதுதான் கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு ஏன் சாப்பாட்டை விட ஹோட்டல் சாப்பாடே பரவாயில்லன்ட்டாங்க. இன்னைக்கு வேலை ஸோ சமைச்சு, அப்புறம் மற்ற நாளில் என் குழந்தைங்களும் நல்லா சமைப்பாங்க, டைம் இருந்தால் எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணுவோம், இல்லாட்டி லீவ் தான். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? யூ ஆர் ஆல்வேஸ் ஜட்ஜ்டு பை அதர்ஸ், டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட். Don't think that you should get certificate from others. You learn cooking, you learn housekeeping, you learn cooking to cook at least for yourself, you learn housekeeping to keep your place clean and tidy, not for others' certificate. Don't think that you are a cooker. Always to cook, right? So you learn that, but don't think you are born for that, right? We have other duties also, so that keep your head high, be proud, don't give up your self-respect. We'll close the session. Thank you.
2: I thank our panel members for the informative and thought-provoking session. It's high time that we come out of our shells.
3: இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் இனிமேல் ஏதாவது குறையணும்னு நம்புவோம். நம்பிக்கையோட இந்த மாதிரி நிறைய கலந்துரையாடல்கள் பேசுவோம். இன்னைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே விஜயசாலினி.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: ஏய், அங்க பாரு அங்க பாரு, ஒரு நாய்க்குட்டி இருக்கு.
1: ஏய், என்னடா இது, இவ்வளவு நேரம் போர் அடிக்குதேன்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த நாய் சிக்கிருச்சு.
0: ஏய், கீழப்பாரு கீழப்பாரு, கல் இருக்கு, வா வா வா, அதை எடுத்து அது மேல அடிக்கலாமா?
1: ஆமா, அடிச்சு விளையாடலாம்.
0: இந்தா இந்தா உனக்கு கொஞ்சம் கல்லு.
1: இந்தா அடி
0: அடி அடி அடி அடி பாரு அத.
1: இந்த உலகத்துல வாழும் அத்தனை உயிருக்கும் மதிப்பு உண்டு. விலங்குகளும் மனிதர்கள் போலதான். விலங்குகளை மதிப்போம், விலங்குகளை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: நம்ம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடக கலை. நாடக கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடக கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் MOP சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடக கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு MOP சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து MOP சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: ஹலோ சென்னை, என்னடா புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க, என் பேர் சரண்யா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லங்க, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் யோசிக்கிறீங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன டிராமா பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். இந்த டிராமால நான் மட்டும் இல்ல, என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல யார் யார் கேரக்டர்ஸ் பாக்கலாமா?
2: டி பார்த்த சாரதி,
3: எம் தினேஷ்,
4: ஹெச் ரோஹித்,
5: ஆர் ஃபரீஸ் கான்,
6: டி சுதர்சன்,
7: எம் பிரணீத்,
8: எஸ் தௌஃபிக்,
9: ஜி நிவேதா,
10: கே திவ்யா.
1: என்ன, எல்லாரும் கேரக்டர்ஸ் பாத்துட்டீங்களா? இப்ப டிராமாக்கு போலாமா? டிராமாவோட தலைப்பு ஒண்ணுமே இல்ல, கலிங்கத்தில் பிறந்த கருணை. மௌரிய குலத்தின் ஒப்பற்ற அரசன் அசோகன் தான் அரியணை ஏறிய 9வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். போரின் விளைவு மன்னனை கலக்கியது. திக்விஜயம் தர்ம விஜயமாக மாறியதை இப்போது காணலாம். காட்சி ஒன்று, பங்கு பெறுவது மன்னர் அசோகராக தினேஷ், படை தளபதியாரா பார்த்தசாரதி, அமைச்சர்களாக ஃபெரோஸ் மற்றும் ரோஹித். அசோகர் தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் படை தளபதியாரும் அமைச்சர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
11: வணக்கம் அரசே.
12: வணக்கம் தளபதியாரே, நான் உங்களிடம் 4 நாடுகளை கைப்பற்றி வர வேண்டும் என்று ஆணையிட்டேன். நீங்கள் 3 நாடுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளீர்கள். இதுதான் உங்கள் வீரத்திற்கு அழகா?
11: அரசே, 4 நாடுகளையும் கைப்பற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் நமது படைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஆனால் 3வது நாட்டை கைப்பற்றிய உடனே நம் வீரர்கள் எல்லாம் களைப்படைந்து விட்டார்கள். எனவே 4வது நாட்டிற்கு செல்ல இயலவில்லை.
12: இதனை சொல்ல உமக்கு வெட்கமாக இல்லையா?
11: அரசே மன்னிக்க வேண்டும், நம் படை வீரர்களின் நலன் கருதியே திரும்ப முடிவு செய்தேன்.
12: இயலாமை என்பது வீரனுக்கு அழகில்லை. வீரன் என்பவன் ஆமையை போல் தாமதம் கொண்டவனாக இருந்திடக் கூடாது, மதம் பிடித்து முயல்பவனாகத்தான் இருந்திட வேண்டும்.
11: மன்னிக்க வேண்டும் அரசே, இதோ இப்போதே நான் நமது படைகளை அழைத்துக் கொண்டு 4வது நாட்டையும் வென்று வருகிறேன். மாவீரர் அசோகரின் படைகளது திறமையை பற்றி உலகிற்கு புரிய வைக்கிறேன்.
12: வெற்றியோடு திரும்ப வரும், உமக்கு பரிசுகள் தயாராக இருக்கின்றன.
13: அரசே, போரிடுவது தமக்கு பொழுதுபோக்கு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாகத்தான் இருக்கின்றது.
12: அமைச்சரே, வேட்டையாடுவது போரிடுவது இவையெல்லாம் எனக்கு பிடித்தமானதுதானே. அது சரி, இன்று மதிய உணவிற்கு எத்தனை ஆடுகள், எத்தனை கோழிகள்?

0: அரசே 60 ஆடுகளுக்கும் மேலாக வெட்டப்பட்டுள்ளன, 50 மேலான கோழிகள் உரிக்கப்பட்டுள்ளன.
1: பிரமாதம், இன்று மதிய உணவினை பிரமாதப்படுத்திவிட வேண்டும். இன்று மதிய உணவிற்காக நம்மோடு முக்கியமானவர்கள் விருந்துண்ண வருகின்றனர்.
0: அப்படியானால் விருந்துணவை சிறப்பாக செய்துவிடும்படி சமையல்காரருக்கு தெரியப்படுத்துகின்றேன்.
1: சரி, கறியெல்லாம் நன்றாக வேக வைத்த நிலையில் இருந்திட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உடல் கறி போல் வேக வைக்கப்படும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்.
0: தங்களின் உத்தரவுபடியே எல்லாம் நடக்கட்டும் அரசே.
2: அமைச்சர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள். அசோகர் தன் உறைவாளை எடுத்து அதன் நுனியை தொட்டு பார்க்கின்றார்.
1: வாளின் கூர்மை மலுங்கிவிட்டதே, இன்னும் கூர்மையாக்கிட வேண்டும்.
2: காட்சி 2. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், கைதிகளான வீரர்கள். மன்னர் அசோகர் தன் அரண்மனையில் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் சவுக்கு ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் தளபதியார் உணர்ச்சி பொங்க ஓடி வருகின்றார்.
0: அரசே, அரசே, வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி! அந்த 4வது நாட்டையும் நாம் வெற்றி வாகை சூடிவிட்டோம்.
1: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
0: அரசே, நாம் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
1: என்ன செய்தி அது?
0: நான் எதிரி நாட்டு படை வீரர்களை போர் கைதியாக பிடித்து வந்துள்ளேன்.
1: அப்படியா? என் கையில் இருக்கும் சவுக்கிற்கு வேலை கிடைத்து விட்டது. அவர்களை உடனே இங்கு இழுத்து வாரும்.
0: இதோ வருகிறேன் அரசே.
1: என் கைகள் தினவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ நான் அளிக்கும் பரிசினை வாங்கிக் கொள்ளுங்கள்.
3: அரசே, உங்கள் தளபதியார் எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்து எங்கள் மன்னரை கொன்றுவிட்டார். அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த எங்களையும் சிறை பிடித்து வந்துள்ளார். என்ன செய்வது? இப்போது இந்த கொடுமை வேறு.
1: என் நாட்டுக்கு உட்படாத எல்லா நாடுகளும் எனக்கு எதிரி நாடுகள் தான். அங்கு வசிக்கின்றவர்களும் எனக்கு எதிரிகள் தான். ஆகையால் எனக்கு எதிரிகளான உங்களுக்கு நான் தண்டனை அளித்தே தீர வேண்டும்.
4: அரசே, நீங்கள் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் படைகளை அனுப்பி எங்கள் நாட்டை கைப்பற்றி விட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்?
1: என் எண்ணப்படியே செயல்படுபவன் நான். அதை பற்றி வினவ உனக்கேது உரிமை. நீ ஏ ஒரு கைதி என்பது நினைவிருக்கட்டும்.
2: அசோகர் மீண்டும் வீரர்களை சவுக்கால் அடிக்கின்றார். அவர்கள் ஐயோ அம்மா என்று அலறுகின்றார்கள். காட்சி 3. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், அமைச்சர்கள், படைத்தளபதியார். அனைவரும் ஆலோசனை கூட மண்டபத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
4: அரசே, தாங்கள் திடீரென இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: ஆமாம் அரசே, நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம்.
1: உங்கள் ஆர்வத்தை காண மிக்க மகிழ்ச்சி. அது என்னவென்று இப்போது சொல்கிறேன். கவனம் தேவை.
0: உத்தரவு அரசே.
1: அது என்னவென்றால் கலிங்க நாட்டினை என் வசமாக்கிட வேண்டும். இது என் நீண்ட நாள் கனவு.
0: அரசே, மன்னிக்கவும், கலிங்க நாட்டை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே. அரசே, இதற்கு முன்னர் தங்களது தந்தையார் பிந்துசாரர் கலிங்க நாட்டை கைப்பற்ற எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார். அவையாவும் தோல்வியடைந்தன.
1: உண்மைதான். தந்தை செய்யாததை இப்போது தனையன் நான் செய்யக்கூடாதா?
0: தங்களால் முடியாதது எதுவும் இல்லை அரசே. தாங்கள் மட்டும் கலிங்க நாட்டை வசப்படுத்திவிட்டால் உங்கள் புகழ் உலகமெங்கும் பரவிவிடும்.
1: நன்றாக சொன்னீர்கள் தளபதியாரே, நன்றாக சொன்னீர்.
4: உங்கள் ஆசை நிறைவேறட்டும் அரசே.
0: அரசே, கலிங்க நாட்டு போர் வீரர்கள் நம்மை விட திறமையானவர்கள். ஆதலால் நம் நன்றாக போர் பயிற்சி செய்த பின்னரே போருக்கு சென்றிட வேண்டும்.
1: நாம் முறையாக போர் பயிற்சி செய்தால் வெற்றி நம்பசமாகிவிடும். அதனை தானே கூற வருகிறீர்கள் அமைச்சரே?
0: உண்மைதான் அரசே, உண்மை.
1: தங்களின் விருப்பம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும்.
0: அரசே, நாளை காலை முதல் 3 தினங்களுக்கு நம் வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சியினை நாம் அளிக்கலாம். போரில் வெற்றி நமதே.
1: நல்லது தளபதியாரே, இப்போது அவை களையலாம்.
2: காட்சி 4. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், வீரர்கள். படைத்தளபதியார் அனைவருக்கும் போர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனை மன்னர் அசோகர் பார்வையிடுகின்றார்.

0: வீரர்களே, இன்னும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். தளபதியாரே, வேலை நடக்கட்டும், வேலை நடக்கட்டும்.
1: மூன்று பேரும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அரசர் என்னை அழைக்கின்றார். வணக்கம் அரசே, கலிங்க போரில் நாம் வெற்றியடைய போகிறோம் என்ற மன உறுதியோடு வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: இந்த போரில் நமக்கு தான் வெற்றி, அதில் சந்தேகம் என்ன?
2: அந்த நேரத்தில் புத்த பிட்சு ஒருவர் அங்கு வருகின்றார்.

0: கச்சாமி.
1: யார் நீ? உமக்கு இங்கு என்ன வேலை?
0: எங்கெல்லாம் பாவங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாவங்களை நீக்குவதுதான் என்னுடைய வேலை. உன்னிடம் பாவ செயல்கள் நிறைந்திருக்கின்றது. அதோடு நீ மேலும் பாவங்களை செய்யவும் தயாராகி கொண்டிருக்கின்றாய். நீ நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபதேசிக்க வந்துள்ளேன்.
1: துறவியாரே, எனக்கு இப்போது போதனையை விட போர்தான் தேவை. அங்கு வாழேந்தி போருக்காக காத்துக் கொண்டிருக்கும் எனது வீரர்களின் நடுவே நாம் பேச வேண்டாம். வேற எங்காவது சென்று பேசலாம்.
0: ஆகட்டும் மன்னனே.
2: காட்சி ஐந்து. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், புத்த பிட்சு. அமைதியான சூழ்நிலையில் மன்னர் அசோகரும் புத்த பிட்சுவும் நிற்கின்றனர்.
1: துறவியாரே, அமைதியான இந்த இடம் நீர் என்னோடு பேசுவதற்கு ஏற்ற இடம் என்று எண்ணுகின்றேன்.
0: மன்னனே, இந்த இடம் அமைதியான இடம் என்கிறாய். அமைதி என்ற சொல் உன் நினைவில் இருந்து வருகின்றது. ஆனால் உன் மனதில் அமைதி இருக்கின்றதா? எந்த நாட்டோடு போரிடலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம், எத்தனை உயிர்களை கொள்ளலாம் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றாயே. நீயும் அமைதி இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து நினைவிற்கேற்றபடி வாழாமல் நீ போலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
1: துறவியாரே, என்னை குழப்பாதீர், குழப்பாதீர்.
0: நீதான் எப்போதுமே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்று ஆசையிலும் மூழ்கி உன் வாழ்க்கையை குழப்பிக் கொள்கிறாய்.
1: துறவியாரே, நான் ஒரு மன்னன், எனக்கு ஆசைகள் இருக்க கூடாதா என்ன?
0: மன்னனே, உன்னுடைய ஆசைகள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகளாகத்தான் இருக்கின்றன. போரில் உன்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகின்றன, அறமற்ற செயல் அல்லவா? இதற்கெல்லாம் உன்னுடைய பேராசைதானே காரணமாக விளங்குகின்றது.
1: துறவியாரே, நான் பேராசைக்காரன்தான். மன்னன் அசோகன் என்றாலே அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டும். உலகமெங்கும் என்னுடைய புகழ் பரவிட வேண்டும்.
0: மன்னனே, புகழ் என்றால் என்ன?
1: புகழ் என்றால் என் வீரத்தை பறைசாற்றுவதாகும்.
0: வீரம் என்றால் என்ன?
1: இதென்ன கேள்வி? பல நாடுகளுடன் போரிட்டு நான் வெற்றி வாகை சூடுவதே எனது வீரத்தை காட்டுகின்றது.
0: மன்னனே, புகழ் என்பது அதுவல்ல. மற்றவர்களுக்கு ஆதரவு காட்டி அறிவுரைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதே வீரனாகும். எவன் ஒருவன் இடைவிடாது பிறரது துன்பத்தை தன் துன்பம் போன்று நினைத்து போக்கின்றானோ அவனே வீரனாவான். நினைத்த நேரத்தில் போர் தொடுத்து உயிரினங்களை எல்லாம் கொல்ல நினைப்பவன் பாவியாவான்.
1: துறவியாரே, நான் இப்போது போரினை கைவிட வேண்டும். அதனைதானே கூற வருகிறீர்கள்?
0: ஆமாம் அண்ணா, உன் மனதிலும் கருணை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் வந்துள்ளேன்.
1: என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் துறவியாரே. என் காதுகளில் போர் முரசின் ஒளி ஆர்ப்பரிக்கின்றது. என் இதயமும் போர், போர் என எண்ணத் தொடங்கிவிட்டது. இனி இந்த போரினை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை. உங்கள் பேச்சினை கேளாததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளும்.
0: மன்னனே, நல்லவைகள் எப்போதுமே சற்று தாமதமாகத்தான் புரியும். நான் வருகின்றேன்.

0: புத்தபிட்சு அங்கிருந்து செல்கிறார். காட்சி ஆறு. இடம் போர்க்களம். பங்கு பெறுவது மன்னர் அசோகர், மூதாத்தியாக நித்யஸ்ரீ மற்றும் அனைத்து வீரர்களும். அனைவரும் மரண ஓலத்துடன் மாண்டு கிடக்கின்றனர். அதனை பார்த்து மன்னர் அசோகர் வருத்தம் அடைகிறார்.
1: ஐயோ, இது என்ன கொடுமை! போரில் நான் வெற்றி அடைந்து கூட என்னால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே. என் தளபதியார் இறந்து விட்டார், என் அன்புக்குரிய அமைச்சர்கள் இறந்து விட்டார்கள், என் வீரர்கள், நாட்டு மக்கள் அனைவரும் இறந்து விட்டனரே. ஐயோ,
2: ஐயோ மகனே, நீ எங்கிருக்கிறாய்? நான் உயிர் விடும் நேரத்தில் உன் முகத்தை கூட காண முடியவில்லையே.
1: மகனே, மகனே என்று வருந்தும் தாயே, தங்களுக்கு நான் மகனாக இருக்கலாமா?
2: யார் அது? உன்னை நான் மகனே என்று அழைக்கலாமா?
1: தாராளமாக அழையுங்கள் தாயே.
2: மகனே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும். என் மீது இத்தனை அன்பு காட்டுகிறாயே, நீ யாரப்பா?
1: நான் தான் மாமன்னன் அசோகன்.
2: ஐயோ, நீதானாது? உன்னால் தானே இந்த போர்க்களத்தில் இத்தனை உயிர்கள் துன்பப்படுகின்றன. இப்போரினால் நான் என் மகனை இறந்தேன். உற்றார் உறவினர் இறந்து எத்தனை பேர் துன்படுகின்றன. உன் கையால் தண்ணீர் குடித்தால் பெரும் பாவம் எனக்கு ஏற்படும். அதை விட தண்ணீர் குடிக்காமலேயே உயிரை விடலாம்.
1: ஐயோ தாயே, நான் பெரும் பாவியாகி விட்டேனே, இப்போது நான் என்ன செய்வேன்?
0: அந்த நேரத்தில் புத்தபிட்சு அங்கு வருகின்றார்.

0: தாயாரே, இந்த போர்க்களத்தில் எனக்கு ஆறுதல் தெரிவிக்க யாரும் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் வந்துள்ளீர்.
1: மன்னனே, உன் பேராசையால் ஏற்பட்ட அழிவை பார்த்தாயா?
0: பார்த்தேன். என்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் கண்டேன். இனி போரின் பேரொலி கேட்க வேண்டாம். இதுவரையிலும் கேட்டதே போதும். தர்மத்தின் சங்கொலி எங்கும் முழங்கட்டும். கூறிய வாள் கொண்டு பல உயிர்களை கொன்றது போதும். சீரிய அறநெறி கருத்துக்களை கொண்டு சத்தியம், தர்மம், நேர்மை ஆகிய கருத்துக்கள் பரவுதல் வேண்டும். அதுவே உண்மையானது, மகத்துவமானது, எல்லோரும் போற்றக்கூடியது.
1: மகிழ்ச்சி மன்னா, இப்போது உன் எண்ணமானது தர்ம பாதையை நோக்கி சென்று விட்டது.
0: உண்மைதான் துறவியாரே.

என்ன நேயர்களே, எங்க டிராமாவை பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் ஒரு சின்ன மோரல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மழை கைமாறு கருதாமல் கருணை உள்ளத்தோடு நீரை சொல்கிறது. பூமி கருணையோடு பயிர்களை விளைவித்து தருகின்றது. மனிதர்களாகிய நாமும் அனைத்து உயிர்களிடமும் கருணையோடு நடந்து அன்பும் அறனும் வளர்ப்போம் சொல்லி முடிக்கிறேன்.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
4: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
8: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
9: Presenting

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க் இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லனா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்குள்ளதான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பாக்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிக்கலாம், வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல படுத்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது பெரிய சோஷியல் ஒர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க?
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி, நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம், நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, அவருக்கு சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்கா காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமையில, அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுப்புறம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான், ஒரு உறவும் ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்க எல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்தை ஒப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பி, என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும், சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும். அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம், இது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன் சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கல ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமீபத்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீ பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல் ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படின்றது நீங்கள் டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்ம பேரண்ட்ஸ் அடாப்ட்
5: பண்ணிக்கிறது.
6: இஃப் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி comes to the parents.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தை எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம் தான். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல குழந்தை அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேத்துட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பாக்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல. பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காதனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கைய வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. நீ ராக எடுக்கிறதுக்கு நானே சொல்லிடு. இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மேக் இட்.
3: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Namaste. This is Hamsini and Pavitra from MOP Vaishnav College, BCom A&F Shift 2. Today, we are going to chant the 1008 names of Lord Mahavishnu, that is, the Vishnu Sahasranama in Sanskrit. Shri Vishnu Sahasranama contains 1008 names of Shri Mahavishnu. This entire compiling was done after the Mahabharata war, and Saint Vyasa Mahamuni wrote the entire verses. The Vishnu Sahasranama was mainly uttered by Bhishmacharya while he was awaiting the sacred hour to depart from his physical body onto the lotus feet of the Lord. Meanwhile, Yudhishthira, the eldest among the Pandavas, presents Bhishmacharya with 6 questions like, Kimekam Daivatam Loke? Who is the greatest lord in the world? Bhishmacharya replied by reciting the 1008 names of Lord Shri Mahavishnu and reminded him that either by meditating on these names or invoking the names through archana or offering, our minds can be lifted to higher consciousness. The Vishnu Sahasranama goes as follows. Shuklam Bharadaram Vishnum Shashivaram.

0: तस्मै नारायणायेति समर्पयामि।
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Do you still want to risk your life by traveling on a footboard? Think again.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.

0: கேட்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு பெண் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் முன்னேறினா அவங்க ஒருத்தவங்க மட்டும் முன்னேற மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து பல்லாயிரம் பெண்கள் முன்னேறுவாங்க. அப்படி ஒரு முன்னேற்றத்தோட பிம்பமாக விளங்குபவர் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணலோட சிறப்பு விருந்தினர் மிஸ் இந்திரா தங்கபாலு அவர்கள். இவங்க நம்ம எம்ஓபியோட ப்ரௌட் அலுமினு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மெகா டிவி நெட்ஒர்க்கோட டைரக்டரா சிறப்பா செயலாற்றிட்டு வராங்க. வணக்கம் மேம், இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு மேம்.
2: வணக்கம். எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரிக்கும் இந்த எம்ஓபி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 20 வருஷம் கழிச்சு திருப்பி நான் படித்த கல்லூரியில் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து பங்கு பெறுவதிலும் எனக்கு மகிழ்ச்சி. இது ஒரு புதுமையான அனுபவம், அதற்கு நன்றி.
1: நீங்க எம்ஓபி வைஷ்ணவ்ல அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க. மீடியா ஃபீல்டுக்கு இது ரொம்ப டிஃபரெண்டான டைரக்ஷன் சொல்லலாம். இப்போ நீங்க மெகா டிவியோட டைரக்டரா இருக்கீங்க. உங்க கெரியர் பாத்ல இந்த மீடியா சைடுக்கு ஷிஃப்ட் ஆன டர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு? மீடியால போகணும்னு உங்ககிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ ஆரம்பிச்சது?
2: முதல்ல வந்து மீடியான்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை. இது எங்களுடைய குடும்பத்தினர் தொடங்கிய தொலைக்காட்சி. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட தாயார் நடத்தி வரும் தொலைக்காட்சி. இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு பெண் தலையெடுத்து நடத்தும் ஊடக தொலைக்காட்சி மெகா டிவி நிறுவனம். அதில் நானும் ஒரு ஆளுமையாக பங்கு பெறும் வாய்ப்பு எனக்கு அப்படிதான் கிடைத்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து கணிதம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சுட்டு எப்படி நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்கன்னு. நான் இன்றைக்கும் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் வேலை தான் பார்த்துட்ருக்குறேன். நான் வந்து மீடியா மட்டும் இல்லை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், எங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை முக்கியமாக மீடியாவாகட்டும், நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் அதற்கு வந்து பொருளாதாரமோ கணிதமோ தான் வந்து அடித்தளம். எண்ட் ஆஃப் த டே, வாட் எவர் பி தி ஏரியா, த பேஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ். அதற்கு நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய கணித முறைகளும் அரசாங்கத்துக்கு நமக்கு வந்து முறையாக வந்து ஃபைல் பண்ண வேண்டிய விஷயங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் துறை கீழே தான் வரும். ரைட் ஃப்ரம் ஸ்டாச்சுட்டரி ஃபைலிங்ஸ் டு எவ்ரிடே ஆப்ரேஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் கவர்ன்ட் பை திஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். நாட் ஓன்லி மீடியா, ஐ டூ டேக் கேர் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் ஆல் ஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் அடித்தளம் அப்படின்னு சொல்லணும்னா. இப்போ வந்து இப்போ எங்களுக்கு ஒரு ஆடிட்டிங் நாலேஜ் வந்ததோ, இல்லை ஒரு ஆப்ரேஷனல் பிளானிங் காஸ்டிங் நாலேஜ் வந்ததோ, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் நாலேஜ் இருக்கிறதோ, எல்லாமே த்ரூ திஸ் கோர்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். அண்ட் தட் இஸ் லைக் அ பேஸ் பிரின்சிபல் ஃபார் எனி பிஸ்னஸ். இன் யூ கேன் த்ரோ மீ இன் எனி பிஸ்னஸ் டுடே. இப்போ மீடியா இஸ் தேர், எஜுகேஷன் இஸ் தேர், யூ கேன் த்ரோ மீ இன் டு மேனுஃபேக்சரிங். இல்லை நாளைக்கு நீங்கள் வந்து புதுசாக ஒரு சே ஆன்லைன் டிஜிட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இல்லாமல் சர்வைவ் ஆகாது. தட் இஸ் அ பேசிக் நெசசிட்டி, அண்ட் தட் இஸ் லைக் அ ஸ்டாச்சுட்டரி நெசசிட்டி ஆல்சோ. அரசாங்கத்தால் அது வந்து ஒரு கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நடைமுறையும் வந்து கஷ்டம். ஒரு டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பிளானிங்கும் இல்லாமல் உங்களை அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிளானிங் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பேசிக் எசன்ஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ், ஃபர்கெட் த ஃபீல்ட். அண்ட் மீடியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அந்த ஆர்வம் எப்பயுமே இருந்தது, ஒரு ஒரு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி. அதை தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் எனக்கு இங்கே கிடைச்சது. நாங்கள் மீடியாவில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி. நான் சொன்னேன், இது வந்து இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பெண் நடத்தும் தொலைக்காட்சி ஊடகம். அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு வந்து விமன் எம்பவர்மெண்ட் மேலே, மகளிர் முன்னேற்றத்து மேலே அவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் அதுக்கு தயாரிக்கிறோம். இப்போ வந்து மகளிர் விருதுகள் நாங்கள் வந்து 17 வருஷமாக கொடுத்துட்டு வரோம். அதாவது ரொம்ப இந்த பிரபலமாக இருக்கிறவங்களோ இல்லைன்னா வந்து திரைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாதனையாளர்கள் கிடையாது. உண்மையாக கிரவுண்ட் லெவலில், கிராஸ் ரூட் லெவலில் கஷ்டப்பட்டு ஒரு நிஜமான சாதனை அப்படின்னு சொல்கிற மாதிரி புரிந்தவங்க ஏறத்தாழ 200 பேர்கிட்ட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பற்றி நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்து அதை வந்து 2 வரியில் சொன்னால் அது அவ்வளோவா நிற்காது. அதை ஒரு படமாக எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது தான் அது ஒரு இம்பாக்ட் நிறைய பேருக்கு புரியும். மீடியா சைட்னு எடுத்தால் தட் இஸ் ஒன் திங் ஐம் வெரி இன்வால்வ்ட் இன் ஆர் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் எங்களுடைய மெகா மகளிர் விருதுகள் கிரியேட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா. பட் அதர்வைஸ் ஐ எம் வெரி மச் அ ஃபைனான்ஸ் பர்சன் டில் டேட்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். உங்கள் ஜேர்னியை பார்த்தா லீடர்ஷிப் உங்கள் லைஃப்பில் ஒரு நெருங்கிய நட்பு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்கூலில் பியூப்பிள் லீடரில் ஸ்டார்ட் பண்ணி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வரைக்கும் இப்போ மெகா டிவியோட டைரக்டர் வேற, இது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ 21st century விமன் லீடர்ஷிப் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்களோட லீடர்ஷிப் ஜேர்னியை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் விமன் லீடர்ஸோட ரோல் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மேம்.
2: என்னுடைய லீடர்ஷிப் ஜேர்னின்னு எடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் ஐ கோ பேக் டு மை மதர். ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இன் மை லைஃப். அவங்க வந்து எனக்கு ஒரு வாழும் உதாரணம். ஒரு பெண் வந்து எப்படி இருக்க வேணும், இந்த சமுதாயம் சுற்றி எப்படி இருந்தாலும் நம்ம நம்மளுடைய கல்ச்சரில் எப்படி நிலைத்து நிற்கணும், தைரியம் எவ்வளோ முக்கியம், நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் எவ்வளோ முக்கியம், நம்ம சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாதுன்ற ஒரு தைரியம். நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்தேன், கான்வென்ட்டில் படித்தேன், நல்ல காலேஜில் படிச்சிருக்கேன். அவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்களுக்கு இருக்கிற தைரியமும் கன்விக்ஷனும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நமக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் அகேன் எனக்கு ஒரு வாழும் உதாரணம், என்னுடைய என்ன சொல்ல ரோல் மாடல் ஐடல் அப்படின்னா நான் என்னுடைய மாத்திரை தான் சொல்லுவேன், என்னுடைய தாயார் திருமதி ஜெயந்தி தங்கபாலு. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஃபாதர் பப்ளிக் லைஃப்ல இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, ஐ வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் பீப்புள், ஐ வாஸ் நெவர் ஸ்கேர்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் இப்போ வந்து மேனர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்தது. ஸோ ஐ எத்தனை பேர் வந்தாலும் நான் போய் பேசுவேன், க்ரீட் பண்ணுவேன். ஆஸ் அ சைல்டு எனக்கு அந்த இன்ஹிபிஷன் இருந்ததே கிடையாது. அண்ட் ஐ திங்க் லீடர்ஷிப் கேம் குவைட் நேச்சுரலி டு மீ. அண்ட் ஆல்சோ ஐ டிட் டேக் அப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்பையும் நான் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் பீப்புள் ஒரு ஸ்கூல் எலெக்ஷன்னாலும் ஐ வுட் பார்ட்டிசிபேட், நான் காலேஜ்னாலும் ஐ வுட் பார்ட்டிசிபேட், ஐ வுட் பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி திங். அண்ட் ஐ திங்க் தட் இன்னேட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அந்த ஒரு எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்துலேயும் பங்கிட்டது தான் வந்து நமக்கு ஒரு தைரியத்தையோ ஒரு முதன்மை பண்பையோ வளர்க்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கோல் தான் முக்கியம்னு பார்க்கணும். லீடர்ஷிப் இஸ் நாட், யூ ஷுட் நெவர் திங்க் டூ மச் அபவுட் யுவர் செல்ஃப். நான் லீடராக இருக்கணும் நான் நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த காரியத்துக்காக இறங்குறோம், எந்த பர்பஸ்க்காக இறங்குறோன்றது தான் ஒரே ஃபோக்கஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும், எப்படி எல்லாரையும் அரவணைச்சு செய்ய முடியும், நம்ம செய்யறது இல்லாமல் எப்படி எல்லாரையும் அதனால் வந்து நம்ம மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் யூ ஆர் அ குட் லீடர் இன் மை புக்ஸ். ஸோ பர்சனலாக நான் அப்படி தான் இருந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் எம்ஓபிலே நாங்கள் வந்து டு திங்க் ஆஃப் ஐ ஆர்கனைஸ் சோ மெனி இவெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நத்திங் அபவுட் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு இந்த ப்ரொஃபைல் எழுதுங்கன்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 lines மட்டும் கொடுத்தேன் மேம் கிட்ட, சி லைக் இல்லை இல்லை எல்லாத்தையும் எழுதுமானாங்க, சிலை ஐ ஃபர்காட் ஆல் தட், டசன்ட் மேட்டர். பட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஸ் வித் மீ, த ஹாப்பினஸ் ஆஃப் டூயிங் சம்திங் ஸ்டேஸ் வித் மீ. நான் இன்றைக்கி கூட பசங்க கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், சப்மிட் யுவர் செல்ஃப் டு அ பிகர் பர்பஸ், இட்ஸ் நாட் அபவுட் யூ, பர்பஸ் மேட்டர்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பர்பஸ் ட்ரிவனாக இருக்கிற லீடர்ஷிப் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் யூ லீடர், அ குட் லீடர் ஷுட் நெவர் திங்க் அபவுட் ஒன் செல்ஃப். யூ திங்க் அபவுட் த பர்பஸ், திங்க் அபவுட் த எஃபிஷியன்சி ஆஃப் த பர்பஸ் அண்ட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஹவு மெனி பீப்புள் கேன் யூ கேரி வித் யூ. நம்ம முன்னாடி நம்ம மட்டும் முன்னாடி போனால் தனியாக தான் இருப்போம். நம்மளோட எத்தனை பேரை நம்ம சேர்த்து கூட்டு போக முடியும், அவங்கள எத்தனை பேரை டெவலப் பண்ண முடியும் நம்ம யோசிச்சோனாலே நேச்சுரலி யுவர் யூ வில் க்ரோ, யுவர் ஆர்கனைசேஷன் வில் க்ரோ, யுவர் ஃபேமிலி வில் க்ரோ, யுவர் சொசைட்டி வில் க்ரோ. அண்ட் தட் இஸ் மை லீடர்ஷிப் அப்ரோச்.
1: நீங்கள் பாலிடிக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாதிரி ரொம்ப முக்கியமான ஏரியாஸில் விமன் ரோல் பற்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னலி மேல் டாமினேட்டட் ஏரியாஸில் விமனோட சத்தம் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெப்ரசன்டேஷன் மட்டும் இல்லாமல் ரியல் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெண்ணோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கணும்னு உங்கள் கருத்தை ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
2: நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து அரசியல் பொருளாதாரம் இப்போ வந்து விண்வெளி வரைக்கும் வந்து பெண்களுடைய பங்கு பற்றி பேசி இருக்கேன். நான் எல்லா இடத்துலையுமே சொல்றது ஒண்ணுதான், அதாவது பெண்களை நீங்க வந்து சேர்த்துக்கணும்னு நாங்க சொல்றது வந்து வெறுமனே ஒரு கோட்டாக்காக கிடையாது, நாங்களும் இருக்கோம் எங்களையும் சேர்த்துக்கோங்கன்றதுக்காகவே கிடையாது. ஒரு ரெப்ரசன்டேஷன்றதை தாண்டி விமெனுக்குன்னு சொல்லிட்டு வி ஹாவ் அவர் ஓன் ஸ்கில் செட், ஒரு அனாலிட்டிக்கல் செட் இருக்கு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு. நாட் மென் ஆர் விமன் ஆர் நாட் வயர்ட் த சேம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் த டிஃபரன்ஸ் அண்ட் யூஸ் த பெஸ்ட் ஆஃப் இட். இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கறதுல எடுத்தீங்கன்னா கூட, ஒரு அப்பா ஒரு குழந்தை அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு அம்மா ஒரு குழந்தைய அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு ரோலுமே வேணும். ஒரு குழந்தை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா, அப்பா வந்து இல்லை கொஞ்சம் விழட்டும் பரவாயில்ல அப்போ தான் கற்றுப்பாங்கன்னு சொல்கிற அந்த அப்ரோச்சும் வேணும். இல்லை குழந்தைய வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், இல்லை ஒரு அட் தி இவெண்ட் ஆஃப் ஃபாலிங் நம்ம எப்படி குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாயார் யோசிக்கிற அந்த ஒரு சேஃப்டி நெட்டும் தேவை. இது ரெண்டுமே தேவைன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை ஒரு ஒரு சின்ன குழந்தைய வளர்க்கறதுக்கே உங்களுக்கு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தேவைன்னும் போது, வேற நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தேவைதானே. அந்த விமன் பிரிங் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் டு த டேபிள். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வேர்ல்டு ஓவர் நீங்க எடுத்தீங்கன்னா, தேர் ஹேஸ் பின் லாட் ஆஃப் ஸ்டடிஸ் அபவுட் த ரோல் ஆஃப் விமன் லீடர்ஸ் இன் ஹவு எஃபெக்டிவ் த கவர்மெண்ட் இஸ். அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி 39% ஹையர் தேன் with just male, only male in the leadership roles. So they are bringing skills to the table, they are bringing performance to the table. Women are vandha neenga vandha ella adathukkum kondu varanonradhu naanga vandha population la or count adanal engalukku representation venonradhu kedaiyadhu. Enga munnetrathukaga naanga engalukku edam venum naanga kekkala. Unga munnetrathukagavum மொத்த சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காகவும் பெண்களுக்கு இடம் வேண்டும் என்றுதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு விஷயம். நீங்க வந்து விமனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணல பை கிவிங் விமன் அ சீட் ஆன் த டேபிள், யூ ஆர் டூயிங் யுவர் செல்ஃப் அ ஃபேவர். இப்போ இந்தியா வந்து எப்படி 3 trillion எக்கானமி ஆகும்னா, 54% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் விமன், அவுட் ஆஃப் விச் ஹவு மச் ஆர் எம்ப்ளாயபிள், ஹவு மச் ஆர் எம்ப்ளாய்டு. யுவர் அன்டேப்ட் பொட்டன்ஷியல் இஸ் நாட் த மென் ஒர்க்கிங், இட் இஸ் த விமன். ஒன்லி இஃப் வி பார்ட்டிசிபேட் இன் த எக்கனாமிக் ஃபோர்ஸ், இந்தியா வில் ரீச் 3 trillion எக்கானமி. அதர்வைஸ் இட் வில் நாட் ஹேப்பன். Not in the number of years you expect. It can take how many ever more years. In terms of education, who are the highest teachers? யாரோட பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் எஜுகேஷன் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்கு? Why is South India higher in all literacy parameters than North India? Because of the women participation in the field. இந்தியாவிலே ஆர்கனைஸ் செக்டரில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இஸ் இன் தமிழ்நாடு. Why do you think Tamil Nadu GDP is crossing that of Pakistan? It is because of female participation. And I already told you about leadership. Women do not need a seat in the table because we need representation. Women need a seat in the table because they carry their own unique skill set. Having women in a workforce, in a political sphere, in a learning environment brings advancement to the field, to the society, to the economy. And அது ஒரு பெண் எங்கே இருந்தாலும் விருட்சம் சொல்கிறாங்க தெரியுமா, அது வார்த்தை இல்லை அது உண்மை. அதைத்தான் நான் இதைத்தான் நான் எல்லா இடத்துலையுமே நான் பேசிட்டு வரேன். எல்லாருமே வந்து பெண்களுக்கு வந்து இடம் வேணும், ஏன்னா நாங்கள் பின்தங்குறோம், எங்களுடைய ரைட்ஸ் போச்சு, எங்களுடைய உரிமை போச்சுன்னா, தட் இல் ஆல் கம் வித் த டொமைன். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி பிரிங் டு த டேபிள். It's not that we should come to the table. You should understand what we bring to the table. This has been the thought I have been advocating in every platform I get. நீங்க எந்த ஸ்பியர் எடுத்தாலுமே இது செல்லும். And one more reason why you need பெண்களுடைய சத்தம் ஏன் வேணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க. இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தீங்கன்னா கூட, அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு லேசாக மூட்டு வலிச்சா கூட அதுக்கு 4 பெயின் கில்லர் இருக்குது. ஆனால் ஒரு சிசேரியன் பண்ண பெண்ணுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. You cut 7 layers of muscle, but she will not get that treatment. She is expected to start taking care of the child and work immediately. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன். After so many years of medical evolution, today they are saying that cramps might be equal to that of a minor heart attack. They are not even willing to study or treat the female body. Not even willing to research that because there are no female voices in that field. Now that women are studying, now that women are becoming medical professionals and researchers, they are starting to think about female problems, to find about female solutions. So long we are living like they are male problems, male solutions. Females are also there here. Maybe you can have a few solutions, that's all. So there are a lot of female issues which only females can understand naturally. ஏன்னா நம்மளுக்கு தான் சில விஷயங்கள் புரியுது. அதை நம்ம பேசலைன்னா வேற யார் நமக்காக பேச போறா? அதுக்காகவாவது நம்ம நம்மளுடைய குரலை கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த பெண்களுடைய குரல் ஏன் தேவைன்றதுக்கு இதுதான் ரீசன். பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஏன் தேவைன்றதுக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் காரணம் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எங்களை சேர்த்துக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான்.
1: ரொம்ப அருமையாக இருந்தது மேம். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்றதுலாம் எங்களுக்கு புரியுது. இந்த காலத்துல ஒரு பெண் லீடரா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இப்போ இருக்கிற நிறைய பெண்களும் லீடர்ஷிப் ரோல் எடுக்க விரும்புறாங்க. ஆனா இன்னும் சொசைட்டில நீங்க ஒரு லீடர் மட்டும் இல்ல, ஒரு டாட்டர், சிஸ்டர், ஒய்ஃப், மாமும் தான் சொல்லி ஸ்டீரியோடிபிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கும் மேல போயிட்டு லீடர்ஷிப் பொசிஷன் எடுக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? அண்ட் லீடர்ஷிப் ரோல் எடுக்க ஆசைப்படுற பெண்களுக்கு, எஸ்பெஷலி யங் விமென்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க மேம்?
2: அதாவது நீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எம்ப்ரேஸ் தி டிஃபரன்ஸ். ஒரு ஆணும் பெண்ணும் சமம்னா ரைட்ஸ், உரிமையில சமம், ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு ஆணோட வாழ்க்கையும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சமம் கிடையாது. பர்டிகுலரா நம்மளுடைய இந்திய நாட்டில் நம்ம இப்ப வாழும் முறையில அது சமம் கிடையாது. எப்ப வந்து ஆண்களும் வந்து குடும்ப பொறுப்புல, வீட்டு பொறுப்புல, குழந்தை வளர்ப்புல எல்லாம் வந்து சமமா பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அப்பதான் வந்து உண்மையா ஆணும் பெண்ணும் சமம். இப்ப நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன், நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன், நீயும் லீடர்ஷிப் போற, நானும் லீடர்ஷிப் போறேன்னு சொல்றது ஓகே. பிராக்டிக்கலா பார்க்கும்போது குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு வந்து வருது. அது மேரீடுன்னு இல்லை, ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் பெற்றோர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விதவிதமான பொறுப்புகள் இருக்கு இல்லையா? அது ஒரு பொருளாதார பொறுப்பாக இருக்கலாம், பெரியவங்களை பார்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை நம்ம அடுத்து பணி பொறுப்புகளாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பம், குழந்தைகள் அப்படி வேணால் இருக்கலாம். அதாவது இது நம்ம குடும்பம் அப்படின்னும் போது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் சமம். நான் ஒரு காலேஜில் நீ படித்தா நான் படிக்கிறேன்றது சமத்துவம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே நான் இதை பார்த்தா நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்றது தான் சமத்துவம். அதை வந்து நீங்க ஒரு பனிஷ்மெண்ட்டா எடுத்துக்க கூடாது. என் குடும்பம் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த மைண்ட் செட் வரணும். ஃபர்ஸ்ட் ஆணுக்கு பெண் எதிரி கிடையாது. அந்த எதிரி மைண்ட் செட்டை வந்து நம்ம பெண்ணுக்கு பெண்ணே பல விதத்துல வந்து எதிரியாக தான் இருக்கிறாங்க. அந்த சமத்துவம்ன்றது அதான் சொல்றேனே. நீங்க வந்து ஒரு இப்போ லீடர்ஷிப் எப்படி நான் அப்படின்னு பார்க்கக்கூடாதோ, ஒரு பொறுப்பை வந்து ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கக்கூடாது. பொறுப்புனா பொறுப்பு, உங்களுக்கும் பொறுப்பு எனக்கும் பொறுப்பு, நம்ம பங்கீட்டை நிம்மதியாக வாழலாம். அந்த பங்கீடுன்றது எப்பவுமே 50-50 இருக்க வாய்ப்பு இல்லை. அது சில சமயம் 30-70 இருக்கும், 40-60 இருக்கும், எல்லா நாளும் அது 50-50 இருக்க வாய்ப்பு கிடையாது. அது பல சூழல்களில் வேறுபடும். அதையும் நம்ம ஏற்றுக்க தான் செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம ஃபார்வர்ட் திங்கிங்காக கொஞ்சம் ப்ராக்ரெஸ் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு போக முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வென் ஐ ஹேட் மை பேபிஸ் ஐ டிசைடட் ஐ வில் டேக் அ ஸ்டெப் பேக் ஃப்ரம் சர்டன் லீடர்ஷிப் ரோல்ஸ் ஐ வாஸ் பிளேயிங். சர்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ காட் ஐ டிட் நாட் அக்செப்ட் அட் தட் பாயிண்ட் பிகாஸ் ஐ நோ ஐ வாண்ட் டு கிவ் தட் டைம் ஃபார் மை சில்ட்ரன். வாட் ஐ கேன் டூ அஸ் அ மதர் நோபடி எல்ஸ் கேன் டூ, நோபடி எல்ஸ் கேன் டூ. அண்ட் இஃப் ஐ ஃபெயில் இன் திஸ் நோ பாயிண்ட் இன் சக்சீடிங் அவுட் சைட் அப்படின்றது என்னுடைய ஒரு டிசிஷனாக இருந்தது. நான் வந்து அண்ட் ஒரு அதுக்காக நான் அவங்க ஒரு சர்டன் டைமிங் நான் வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். அதை வந்து ஒரு ஃபாதரால் தனியாக செய்ய முடியாது. செய்ய அவங்க பார்ட்டிசிபேஷன் முக்கியம்னாலும் அவங்களால அதை முழுமையாக செய்ய முடியாது. லைக் ஐ செட், உமன் ஹேஸ் இன் ஹர் ஓன் ஸ்கில் செட். வாட் ஷீ கேன் ஆஃபர் ஒன்லி ஷீ கேன் ஆஃபர். உங்களுடைய லைஃப் கர்வ் இஸ் நாட் த சேம் ஆஸ் அ மேன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க தயாராக இருக்கணும். நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது இன்றைக்கே சாதிக்கணுன்றது அவசியம் இல்லை. உங்களுடைய குறிக்கோளும் உங்களுடைய எண்ணமும் நிலையாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய நேரம் வந்து இங்கே எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, நாணல் மாதிரி ஒரு பெண் இருக்கணும்னு. அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளையலாம், ஆனால் உங்கள் வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நிதர்சனமான ஒரு வெற்றியை தரும்ன்றது என்னுடைய கருத்து. 2 இயர்ஸ் நான் என் குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன் அப்படின்றதுனால ஆஹா எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் போச்சே போச்சே நான் வந்து பேசுறதுனால சி ஐ டுக் த சாய்ஸ். ஐ நியூ ஐ வேர் மை வேல்யூ இஸ் மோர், வேர் ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ். எஸ் ஐ வில் கெட் அ சான்ஸ் லேட்டர் ஆர் ஐ கேன் கிரியேட் த சான்ஸ் ஃபார் மை செல்ஃப் லேட்டர், மேக் மை செல்ஃப் டிசர்விங் அண்ட் ஐ திங்க் சான்சஸ் வில் கம் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல். இட் இஸ் நாட் த சேம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ், சூஸ் வேர் யூ வாண்ட் டு கிவ் யுவர் ப்ரையாரிட்டி, அண்ட் யூ கேனாட் சேஞ்ச் ரியாலிட்டி, யூ கேன் ஒர்க் வித் ரியாலிட்டி. That is a very practical situation as far as I am concerned. And like I said, neenga enge irunda, even if you are a mother sitting at home, you are raising sons to respect women, you are raising daughters to value themselves. That is also work for the society, that is also work for your own future, for the future of your children and your country in general. Then எவ்ரி ஒர்க் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. அதனால் வந்து நான் ஒரு ஒரு பெண்ணுக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ரோல்ஸை பண்ணுறது வந்து ஒரு குறையான நிலை நான் என்றைக்குமே கருதலை. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை வந்து ஒரு வெறும் ஒரு கரியர் ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் அதையும் புரிஞ்சுக்கணும் எல்லாரோன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கரியருக்கு ரிட்டர்ன் ஆகணும், கண்டினியூ பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணுன்றதுக்கு அந்த குடும்பமும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் வந்து ஒரு குடும்ப பொறுப்புன்றது எல்லாருடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு புரிதலும் மைண்ட் செட்டும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பரப்பணும்.
1: உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நிறைய விஷயங்களில் ஒன்று, தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் இல்ல GES ஆகட்டும், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல விமன் அட்வொகசிய பத்தி பேசும்போது உங்களுக்கு இருந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மேம்.
2: அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த வேர்ல்ட் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த பேனல்ல இருந்து ஐ வாஸ் த ஒன்லி ஃபீமேல் இந்த பேனல் அண்ட் எவ்ரிபடி were maybe above 50 years. I was the youngest member and I was the female. So by appearance, நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும்போது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க, ஓகே ஸோ ஓகே தே வில் டாக், இதுதான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் நம்ம பேச பேச அவங்களுடைய ரியாக்ஷன் மாறுறதும் அண்ட் நம்ம பேசி முடிச்சோடனே நமக்கு கிடைக்கிற அப்ளாஸ். அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் வந்து மொரிஷியஸோட வைஸ் பிரசிடென்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் மீ அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ட் தென் த என்டையர் ஆடியன்ஸ் ஃபாலோட் அண்ட் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதே மாதிரி அந்த GES சொல்லும் போது the head, that was an all women panel, again I happened to be the youngest there, so there was the head of the Chandrayaan mission was a lady, there was a scientist in space exploration, there was an IAS officer in telecommunications, there was me representing the industry, there was one person from ISRO and one person from Bangalore government, கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ இது எல்லாருமே பெண்கள், ஆனால் எல்லாருக்குமே ஒரு வேறுபட்ட அனுபவம் இருந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ் இட் வாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஃபரன்ஸ் அண்ட் அது பேசும்போது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ஐ வாஸ் வைட்லி அப்ரிஷியேட்டட் ஃபார் மை சப்ஜெக்ட் நாலெட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் கம்ஸ் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ரீடிங் நாட் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஒன் event. In general, நீங்கள் வந்து எவ்வளோ படிக்கிறீங்க, அந்த ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் பீங் அடாப்ட் வித் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அண்ட் அந்த கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே படிக்கணும். ஒரு விஷயம் மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய பல வருஷங்கள் நிறைய படித்ததன் காரணமாக இத்தனை பேருக்கு நடுவில் என்னால் ஷைன் ஆக முடிஞ்சது. And aduvume or well appreciated speech a irundhadu kaaranam vandu and I think it is my habit of reading in random hours random times eppa edhu kadichalum padikiradhu dhaan gave me that exposure na nenikiren and aduvume or nalla anubhavam dhaan avanga vandu

0: பாக்குறீங்கம்மா. அண்ட் ஆஸ் அ என்டர்பிரனரா உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
1: அதாவது ஒரு பெண் வந்து சமுதாயத்தில் எந்த ஒரு காரியத்துக்குமே வெளியில் தயங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து சேஃப்டி, சேட்லி. ரெண்டாவது வந்து பேட்ரியாக்கி. அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம போய் நின்னோம்னா இவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பெண் தானே அப்படின்னு வந்து கேஷுவலாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து பரவலாக இருக்குது. அதுக்கு ரெண்டு சொல்யூஷன் தான். சேஃப்டி இஸ் சேட்லி அ திங் we as a society should work on, and for which you need support of more than just yourself. And we should have, you know, innamo one pengal vandu to have your work hours and study hours in daylight to see that you're in a safe environment. Adha namba ellame paaka vendida irukku. Adu rendavathu vandu ஒரு ஆணாதிக்கம்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக வந்து பெண்கள் முன்னேறாகாமல் இல்லை. நீங்கள் நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிப்பேன், நீங்கள் வந்து உங்களை பெண்கள் வந்து தகுதியை வளர்த்துக்கணும். யாராக இருந்தாலும் தகுதியை வளர்த்துக்கணும். உங்களுக்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கொண்டால் நீங்கள் வந்து சும்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பெண். நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர். நீங்களும் இன்ஜினியர், நானும் இன்ஜினியர். நீங்களும் கிராஜுவேட், நானும் கிராஜுவேட். உங்களுக்கும் 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கும் 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஈக்குவலைசருக்கு வந்துடுறீங்க. படிப்பு ஒரு ஈக்குவலைசர், எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஈக்குவலைசர், ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஈக்குவலைசர். அந்த மாதிரி தேர் லாட் ஆஃப் ஈக்குவலைசர்ஸ் டுடே. யூ ஜஸ்ட் நீட் டு பி குவாலிஃபைடு. இப்போ பெண்களுக்குன்னு மட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபவுண்டருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வரும்? ஒன்லி இஃப் யூஆர் குவாலிஃபைட். இது ஒரு பெண்களுக்கு மட்டும் உரித்தர பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒருத்தருக்கு உங்களை ஈஸியாக வந்து கீழே தட்டி பேசிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏன் வந்து அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி இருந்தது? ஏன்னா அந்த படிக்கும் வாய்ப்போ இல்லை வந்து வேலை செய்யும் வாய்ப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்து சமவெளி சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாக தானே இருந்தாங்க. தேர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் உமன் ரன் பிஸ்னஸ், women were the leaders, they were able to participate in politics, they were able to run businesses, there was no gender difference. Apart from barring childbirth, there is no gender difference. I teach my children this. I have one son and one daughter. I tell them, barring medical reasons, you are the same. Medically, your bodies are different. You might need to approach your bodies differently. Otherwise, there is no difference between the two of you. Is what I tell them. So you need to go in with that mindset. Verumane nanum appdin solradhukku badla neengal yen andha question neenga answer pananum. Pengalukkum edavukku venumna yen venum, engalukku andha skill set irukke, engalaliyum mudiyum. Adhe mari neenga vandu or entrepreneur ah varanumna adukana skill set neenga valathukonga. Adukku ipo nariya schemes irukke. Neenga pathingana women get more facilities and benefits than men. ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சீட் ஃபண்ட் கிடைக்கிறதாக இருக்கட்டும். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்துமே நிறைய ஹெல்ப் வருது. லாட் ஆஃப் விமன் ஆர்கனைசேஷன்ஸ், ஈவன் அஸ் ஐ வாலண்டியர் வித் லாட் ஆஃப் விமன் ஆர்கனைசேஷன்ஸ் வேர் வி ஹெல்ப் விமன் செட் அப் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் யூனோ ஃபார் கரியர் க்ரோத் அட்வான்ஸ்மெண்ட். இன் எவ்ரி லெவல் வி ட்ரை டு ஹெல்ப் விமன், அண்ட் விமன் ஹெல்பிங் விமன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நமக்கு நம்ம தான் உதவி செய்ய முடியும், வேற யாரும் வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு. இப்போ எங்கள் மீடியாவாகட்டும், நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பாடுறோம், அதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். பெண்கள் வந்து இந்த காசிப் பேசுறது, டைம் பாஸ் பண்ணுறது, இல்லைன்னா வந்து நீ அழகான அழகான்னு போட்டி போடுறது, அந்த மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் நம்ம திறக்கணும். எது இம்பார்ட்டன்ட்டு எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதை நமக்கு புரியணும். நம்ம முன்னேற்றம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டுன்ற மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான பாதையை வந்து நம்ம தாராளமாக தேடி போவோம் தானே. அது வந்து பெண்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்குது. முந்தி இருந்த அளவுக்கு வந்து ஹிண்ட்ரன்சஸ் இல்லை, நிறையவே இருக்குது. ப்ராக்டிக்கலி எஸ், ஒருத்தருடைய நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ, ஒரு குடும்ப சூழல்ன்றத, அது ஒரு இவால்விங் சிச்சுவேஷன். நம்ம ஒரு அடி முன்னே எடுத்து வச்சா தானே நமக்கு முன்னாடி முள் இருக்கா மண் இருக்கான்னு தெரியும். நம்ம எடுத்து வைக்காமலே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி அதை செய்ய முடியும்? அதை வந்து அதுக்கு பெண்கள் வந்து தங்கள் தகுதியை வளர்த்துக்க வேண்டும். பெண்களுக்கு உதவக்கூடியவங்க நிறைய பெண்களே இருக்கிறாங்க, அரசாங்கமும் இருக்குது. அந்த ஒரு அடியை நாம் எப்போ முன்னெடுத்து வைக்கிறோமோ, அந்த மனப்பான்மையை நம்ம பெண் தானேன்ற மனப்பான்மையை நம்ம எப்போ திறக்கிறோமோ,

0: இல்லை பெண்ணுனா ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் இருக்கணும், நான் இதை தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டை நம்ம எப்போ உதறமோ அப்போ தான் நம்ம முன்னேற முடியும்.
1: இவ்வளவு நேரம் எங்க MOP சமுதாய வானொலி நிலையத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பத்தி இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
0: ஆக்சுவலி நான் இதை எதிர்பார்க்கல, இங்க உள்ள வந்தோடனே எனக்கு நிறைய மெமரிஸ் வருது. நாங்க படிக்கும் போது தான் இந்த கம்யூனிட்டி MOP கம்யூனிட்டி FM வந்து செட் பண்ணாங்க. இதே ஸ்டுடியோல நான் நிறைய நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கேன், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கிறோம், நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக ப்ரோக்ராம்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் 1-20 வருஷமாக. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறைய ஹாப்பி மெமரிஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் அண்ட் திஸ் ஸ்டூடியோ இன் பர்டிகுலர். ஐம் வெரி ஹாப்பி டு சீ தட் இட் இஸ் கண்டினியூவிங் அண்ட் க்ரோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். அண்ட் உங்களை சந்திச்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த MOP வானொலியில் நேயர்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல எனக்கு சந்தோஷம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது எல்லாமே ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டோரி இல்லை, நம்மளை ஊக்குவிக்கிற விஷயங்கள். பெண்ணாக பிறந்தாலும் முன்னோடியாக இருக்க முடியும், தைரியத்தாலும் தீர்மானத்தாலும் திறமையாலும். இன்னைக்கு உரையாடல்ல மீடியா, கல்வி, விமன் லீடர்ஷிப் எல்லாத்திலையும் பெண்களோட பங்கு மற்றும் சவால்கள் பற்றி ரொம்ப அழகாக ஓப்பனாக ஷேர் பண்ணாங்க மிஸ் இந்திரா தங்கபாலு அவர்கள். இந்த மாதிரி வேல்யூபிள் தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகமா நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது ஒரு 2 முன்னாடி அந்த புத்தகம் வந்தது. தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துகிட்ருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதுக்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 4 வரைக்கும் நாங்கள் 2 பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்டு ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சிமுகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனோடனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா இல்ல, இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
0: பண்ணியிருக்கோம்.
1: எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விழியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி எல்லாம் ரோல்ஸ்.
1: சோ இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். இது அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தைலாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை ரெண்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எட்டுலேருந்து பதினாலு வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். பதினாலுலேருந்து பதினெட்டு வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசுக்கான இலக்கியம். இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தார், இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14-18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
0: டீனேஜ்
1: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும்
0: நான் அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சமா விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி தர மாதிரி
0: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டா அடல்ட் தான் அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைனா அடல்ட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசுல வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம்
0: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கை மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போறோம், அதாவது என்ன
0: ஆகுறதுன்னு தெரியாம கூட இருப்பாங்க.
1: அங்கிருந்தும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து தான் யார் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போறேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போறேன்னா அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தா இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
0: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன்னு வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன்னு வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன்னு வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு 4-5 கட்டுரை இல்லைன்னா ஒரு 3-4 புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்குலாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை. நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் இருக்கு, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவுல அல்லது ஒரு வல்கனோ பக்கத்துல வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து சின்ன மாற்றம் நடந்தா நம்ம பூமியில வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பத்துல கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: ஆனால் 2 வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2-8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்க இருந்து குயிலோட சத்தம், குயில் பாட்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன

0: மாதிரியான கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட் எல்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு சொல்லும் போது.
1: ஆமா,
0: இன்னும்
1: அதுதான் நீ இந்த எல்லா அவார்டையும் விட நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80s, 80s-ஓட end வரைக்கும் 85s வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால் குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போது அது எப்படி வளர்க்குன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேறு வேறு ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்கு, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்,
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. சோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும், சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஃபிளாட்டாக சொல்லுவாங்க ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம்
0: முன்னாடினா நம்ம அப்படியே புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட விஜுவலைசேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து, அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு புத்தகம் வந்து, உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து
0: ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. அவன் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறான் அப்படின்னா, நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா, இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களோ அல்லது இன்ஸ்பிரேஷனோ வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமானிட்டேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து, குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 டே ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமாத்மகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஏன்னா இப்போ வந்து தெனாலிராமன் கதைகள், பரமாத்மகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஏன்னா இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள், முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது, அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது, 365 டேஸ்க்கும்

0: கதை சொல்ற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. தமிழ்ல வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது, அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்ம கிட்ட கையில் வந்து இப்போ கதைகள் கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சிங்க, முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்கள இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான், சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்றது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கல்ல, அந்த வாயை பழகறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்ற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா, நம்ம என்ன 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலனாலும், பாட்டில் இது பாட்டில்னு சொல்லலனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ், அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா, அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுச்சு, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா, நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா, இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா, உரையாடலே கிடையாது பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதல்ல சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
1: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்ப வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்கற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்பவும் வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் குட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடு நடுல அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்ப நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்றாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமா ஆமா ஆமா ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்டு இருப்போம், ஆனா இப்ப இருக்க குழந்தைகள் வந்து அதுல இருக்க ஓட்டைகள், அந்த கதையில இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்த தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்த தூக்கும், கையில பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அதை விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கேள்வி கேட்கறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது, அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதுனால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை, அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னன்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க, இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனாலே எனக்கு பிரச்சனை என்னன்னா நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் கதை சொல்றது அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றத விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாத்த முடியும், நிச்சயமா மாத்த முடியும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸில் படிக்கிறான்றதை தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கேட் நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும் நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனோம், ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும், பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு அழகான உலகமாக நம்ம மாற்றலாம்.
0: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
0: ஹிஸ்டரின்னு சொன்னோனதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியடு ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷனும் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் நான் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது, என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழ வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி சின்ன,
1: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, சின்ன பசங்க, வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா, நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா, இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தவே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
1: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன். நான் நீதி இப்போ வந்து நீதி நெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேலே வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ இல்லை பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்த செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ளே வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியா நான் பாக்குறேன்.
0: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேக்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
1: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருனா ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், இல்ல எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்றான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பத்தி எனக்கு தெரியும். ஆனா அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. அந்த மழைத்தனம் போகாம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு, ஆனா உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
0: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
0: பரவாயில்ல.
1: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரிலனா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
0: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க,
1: அறிமுகப்படுத்துறதை விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
0: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்கற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. மூணாவது ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும், அது வந்து ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
0: குழந்தைகளுக்கு

0: இந்த ஒரு ஒரு பத்திரிகை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன். அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகளை வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்க ஏன் இல்ல?
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்க சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனா அதை அவங்க
0: எழுத்து வடிவில் கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாதான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்பதான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜ் வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறை தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி அந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போகுது. அந்த கயிறு வருது, கயிறு கிட்ட வந்து

0: கயிறு கவனிக்கல, கீழே தமால்னு விழுது. தமால்னு விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது. சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. இந்த அறிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சி உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சி உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம். இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்துச்சி உட்காருது, எழுந்துச்சி உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்துருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாததுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க. மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லோரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே. அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க. போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கை தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கை தட்டி விசில் அடிக்குது. அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாமப்படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல, இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
1: நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு. ஆக்சுவலா அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில.
1: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விடியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது பூசுத்தலாம் வாங்க.
4: You are listening to MOP Vaishnav.

ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆஜே ஸ்னேஹா யார். ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம சிட்டில நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி மெட்ரோ ரயில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசுல அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி கம்பல்சரியா ஹெல்மெட் போடணும்னு ரூலு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப் ஸ்டைல நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. இந்த சேஞ்சஸ் நிறைய பேர் நோட்டீஸ் பண்றது இல்லை, பட் ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்ச். அண்ட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரெண்டா மாறிட்டு வருது. இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு ட்ரெண்ட் சென்டராகவும் இருக்கு. அதே மாதிரி விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் மீடியா அண்ட் பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. இதெல்லாம் தான் இப்போ சென்னையில நடந்துட்டு இருக்கிற ரீசெண்டான சேஞ்சஸ். இதை பத்தி பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். ஸ்டேட்யூன் டு MOP CRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட்.

0: என்ன பண்றீங்க?
1: நான் டிரைவரா இருக்கேன்.
0: இப்போ மெட்ரோ ரயில் புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க சென்னையில, அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க?
1: வெளி ஸ்டேட்டுக்கும் இங்கே மெட்ராஸுக்கும் பார்க்க போனால் நிறைய டிக்கெட் ரேட்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிறையா பொதுமக்களோட கருத்தும் இருக்குது. இது இல்லாமல் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து 50 கிலோமீட்டருக்கு 40 ரூபா கலெக்ஷன் பண்ணுறாங்க, மெட்ராஸுக்கு வந்து 10 கிலோமீட்டருக்கு 40 ரூபா கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஜனங்க வந்து நிறைய இப்போ விரும்புறது இல்லை. அதுதான் இப்போ
0: Thank you so much, sir. Hi, your name?
2: I'm Dimple from MOP College.
0: Okay, ipo metro rail pusa introduce panirukanga. And what's your opinion about that?
2: அது ரொம்ப டைம் எடுத்தது ப்ராசஸ்க்காக, பட் இட் மேக்ஸ் பீப்புள் டு ட்ராவல் ஸோ ஃபாஸ்ட். இட்ஸ் நைஸ்.
0: தேங்க் யூ ஸோ மச். ஹலோ, யுவர் நேம்?
3: ஹாய், ஐம் திவ்யா.
0: என்ன பண்ணுறீங்க?
3: ஐ எம் ஸ்டூடெண்ட்.
0: இப்போ புதுசாக மெட்ரோ ரயில் இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போகும்போது எப்படி இருந்துச்சு அண்ட் உங்கள் ஒப்பீனியன் என்ன?
3: நல்லதாக இருந்தது, பட் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் வெரி மச் கம்ஃபர்டபுள் பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் கேன் கோ த்ரூ மெட்ரோ. பட் ஒன் திங் நைஸ் வாஸ் தட் யூ கேன் ட்ராவல் ஃபார் டிஸ்டன்சஸ் ஈஸிலி. It will be good if they do the work fast and it starts all over the city faster.
0: Thank you. Hello, உங்க பேர்?
4: ஏ செல்வா மேரி.
0: என்ன பண்றீங்க?
4: நான் ஒரு நியூட்ரிஷன் சென்டர் அங்க ஆபீஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இப்போ மெட்ரோ ரயில் புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: அது பத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ரோடு ஏதும் டிராபிக் இல்லாம நல்லா கூலிங்கா இருக்கு, நல்லா ரிச் பீப்புள் பயணம் பண்றதுக்கு நல்லா இருக்கு, சாதாரண பீப்புளும் பயணம் பண்றாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
0: மெட்ரோ ரயில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க சென்னையில. சோ மெட்ரோ ரயில் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெட்ரோ ரயில் வந்து எல்லாருமே நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து கொஞ்சம் ஆளுங்களோட கொஞ்சம் இது கம்மி ஆயிட்டே வருது. நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க மெட்ரோ ரயில பத்தி?
5: மெட்ரோ ரயில்னால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, நல்லதுதான். பட் இப்போ வந்து டிராபிக் ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிட்டு வந்தது, இப்போ வந்து கொஞ்சம் பணியை முடிச்சிருக்காங்க. டிராபிக் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. அதை மெட்ரோ ரயில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது எங்களுக்கு.
0: நன்றி.
6: ஹலோ.

0: ஹாய்,
1: உங்க பேர்?
0: என் பேர் மிருதுளா.
1: மிருதுளா, ஸோ சென்னையில் புதுசாக இப்போ மெட்ரோ ரயில் வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஸோ மெட்ரோ ரயிலை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் வரதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய டிராஃபிக், நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காகவே நிறைய இது பண்ணாங்க. ரொம்ப நிறைய டிராஃபிக், அந்த மெட்ரோ ரயில் இது பண்ணுற வழியிலே நிறைய டிராஃபிக் இருக்கும். ஸோ இப்போ மெட்ரோ ரயில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மெட்ரோ ரயில் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி நைஸ் அண்ட் நம்ம சென்னை ஆளுங்க வந்து அதை கிளீனாக வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து புதுசாக என்ன வருதோ அதை ஒழுங்காக பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மெட்ரோ ரயில் வந்தது வந்து இட்ஸ் வெரி குட் திங், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் சென்னை பீப்புள் டு யூனோ கீப் த பிளேஸ் ரியலி கிளீன் ஸோ தேட் அ லாட் ஆஃப் பீப்புள் கேன் மேக் யூஸ் ஆஃப் த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். And yeah.
1: Thank you, Mridula.

0: Simran, what do you do?
1: College first year.
0: Okay, Simran, I just want to know your opinion on live-in relationship. What do you think about it?
1: According to me, live-in relationship makes no sense because I don't understand the whole idea of a live-in relationship. Because this is something which is, you know, it is bought by the 21st century, the young couples these days. And I don't know, see, you are supposed to live with, that's how we have been, you know, brought up till now. You live with your family and then maybe you fall in love and then you get married to the same person with your parents' concern or you have an arranged marriage. But nowadays you get committed to a guy, you have a house with him, you live with him and then you break up with him. To me, it is very insensible, it is what I will say. You know, you should not get very clingy or very close to someone and then that breakup, I'm sure, is going to be harder than the usual breakup, which generally happens in a very usual couple where they just talk over the phone or they meet up. I don't think there's any necessity for any such thing called live-in relationship.
2: Thank you.
0: Hi. What's your name?
2: Henna.
0: What do you do?
2: I'm in college, third year.
0: Okay, so Henna, what do you think about a live-in relationship? What's your opinion about it?
2: I think it's cool. One, to its own, like, individual, whatever they think about it. I think if someone feels it's fine to be in a live-in relationship, then they can go ahead. Some people probably think it's against their culture. So I guess that's up to them too, because I guess when you get married, like through arranged marriage and your parents' wishes and all, then too you face a lot of problems. So I don't think you can judge a relationship based on whether it's live-in or whether you get married and then get to know each other. So either ways, there are problems. So whatever path you choose, I mean, I guess as long as you both are compatible and go on with life, that's what works out.
0: Thank you.
2: Yep, sure.
0: Hello.
3: Hi.
0: What's your name?
3: Harshal.
0: What do you do, Harshal?
3: I'm studying my second year in college.
0: Okay, so what's your opinion about a live-in relationship? What do you think about it? Is it right or wrong?
3: It's right as long as they know their boundaries and they know where to stop and they are okay with it, both of them. I think it's fine.
0: Thank you.
3: Yeah, you're welcome. Thank you.
0: Hi.
4: Hi.
0: Your name?
4: My name is Varsha.
0: What are you doing?
4: I'm doing my college first year.
0: Okay, so Varsha, what do you think about a live-in relationship? Do you think it's healthy or do you think, you know, all that's wrong and it's not really healthy to the people and the families?
4: My opinion on live-in relationship is that it is about the two people. It is up to them to decide if, you know, they want to continue in the live-in relationship or something, because in the end of the day, the feelings of those two people matters. So, yeah, my opinion is that it's up to them. That's all.
0: Thank you, Varsha.
4: Thank you.
5: Yeah, hi.
0: Your name?
5: Balaji.
0: Okay, so Balaji, what do you think about a live-in relationship? What's your opinion on that?
5: Actually, to be frank, you got the right person because I just got entered into it. Like after 2 years of being in relationship, I got fed up and recently I had my breakup. So right now, it's been after my birthday, exactly from last month, I'm into a live-in relationship. And I'm absolutely fine with it because you don't have any commitments. At the same time, you don't have any disappointments. You can do whatever you want, you'll have your own space. At the same time, you don't have to sacrifice anything. You can be with your loved ones and you won't resist someone to not to do something and you don't have to be fake.
0: Okay, so you are for it. You think a live-in relationship is a very good idea?
5: Yeah, it's a very good idea right now, actually. Okay. So because you can't expect someone. At the same time, I feel like no one can be loyal.
0: Okay, so because you're with them all the time, you get to know them more.
5: Exactly.
0: Okay, so is there any disadvantage of being in a live-in relationship?
5: I don't feel like. I'm feeling very comfortable in it.
0: Thank you.
6: வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா? ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: Hello.
8: Hello.
7: What's your name?
8: My name is Jagdish.
7: இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஹெல்மெட் கம்பல்சரின்னு ரூல் வந்திருக்கு. உங்க ஒபீனியன் என்ன அதை பத்தி?
8: ஹெல்மெட் கம்பல்சரி ரூல் வந்து அது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. ஆனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல் தான், பிகாஸ் வந்து இப்போத்தி கேஸுக்கு நம்மளோட இந்தியாவில் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ ஹெல்மெட் வந்து கம்பல்சரி தான். ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்போ வேணால் அக்கர் ஆகலாம். ஸோ அதனால் ஹெல்மெட் வந்து யூஸ்ஃபுல் தான். ஸோ ஹெல்மெட் கம்பல்சரியாக போடணும். பட் ஆனால் வந்து ஹெல்மெட் போடலை அப்படின்னா பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க. பட் போலீஸே சில நேரத்தில் ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் போடலனா பிடிக்கிறாங்க, ஆனால் அவங்க வரும்போது போடுறதே இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு.
9: தேங்க்யூ. ஹலோ சார், உங்கள் பேர்?
10: என்னோட பேர் சரத்.
9: இப்போ வந்து கம்பல்சரி ஹெல்மெட் ரூல் வந்திருக்கு, உங்கள் ஒப்பீனியன் அதை பற்றி என்ன?
10: அது ஒரு நல்ல சிஸ்டம், எல்லாருக்கும் தேவையான சிஸ்டம், கண்டிப்பா எல்லாருக்கும் அது இருக்கணும்.
9: தேங்க்யூ. ஹாய், உங்க பேரு?
11: ஹாய், என் பேர் வத்சலா.
9: இப்போ ரீசன்ட் ரூல் வந்திருக்குல்ல ஹெல்மெட் கம்பல்சரி, உங்க ஒப்பீனியன் என்ன அதை பத்தி?
11: ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் ரூல். அந்த இந்த மாதிரி ரூல்ஸ் வரலன்னா சென்னையில வந்து யாருமே ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆக்சிடென்டோட ரேட் வந்து இஸ் இன்க்ரீசிங், அண்ட் அதை டெஃபினட்டாக கம்மி பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஹெட் இன்ஜுரினால தான் இறந்து போகிறாங்க. ஸோ அது டெஃபினட்டாக நிறுத்தணும். கவர்மெண்ட் இஸ் ப்ராட் அ வெரி குட் ரூல் அண்ட் ஹெல்மெட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் திங் விச் த கவர்மெண்ட் இஸ் தான்.
9: தேங்க்யூ ஸோ மச்.
11: தேங்க்யூ.
9: ஹலோ சார், உங்கள் பேர்?
12: என் பேர் ஐயப்பன்.
9: என்ன பண்ணுறீங்க?
12: செக்யூரிட்டியாக வேலை செய்கிறேன்.
9: இப்போ புது ரூல் வந்திருக்கு ஹெல்மெட் கம்பல்சரியாக போடணும் அப்படின்னு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
12: கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போட்டால் லைஃப் நல்லாயிருக்கும். லைஃப்பில் எனி ப்ராப்ளம் வராது. எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆனாலும் வண்டிக்கு மட்டும் ஆக்சிடென்ட் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாது, நம்ம உயிர் தப்பிச்சிக்கலாம். அது கண்டிப்பாக எல்லாம் ஹெல்மெட் போடணும்.
9: தேங்க்யூ ஸோ மச் சார்.
12: தேங்க்யூ மேடம்.
9: வணக்கம் அங்கிள்.
13: வணக்கம்மா.
9: உங்கள் பேர்?
13: ஜோதிமணி.
9: சொல்லுங்க அங்கிள், நீங்கள் இப்போ வந்து சென்னையில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து இப்போ ஹெல்மெட் போடுறது வந்து ரொம்ப ஒரு கம்பல்சரி, ரொம்ப ஒரு அவசியமான ஒரு சேஞ்சாக மாறிட்டு இருக்கு சென்னையில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
13: ஹெல்மெட் போடுறது நல்லது தான். அதே சமயத்தில் ஹெல்மெட் போடும்போது வந்து சைட் மிரர் இருந்தால் பெட்டர். ஹெல்மெட் போடுறத விட சைட் மிரர் இருந்தாக்கல சைடில் வண்டி வருதா இல்லையான்னு. இப்போ ஹெல்மெட் போடுறதுனால வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. சைட் மிரர் இருந்தாக்கல அவங்க நேராக பார்க்குவோம், சைடில் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாது இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சைட் மிரர் எல்லா வண்டிக்கும் வைக்கிற ஒரு இது சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்.
14: ஹலோ
9: சார், உங்கள் பேர்?
14: நான் லோகேஷ், ஃப்ரம் விஜய் டிவி ஜோடி, சீசன் 7 பண்ணிட்டுருக்கேன்.
9: சார், ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் யூ திங்க் இஸ் டு வேர் ஹெல்மெட்? டூ யூ திங்க் தட் ரூல் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஆர் இட்ஸ் சம்திங் யூஸ்லெஸ் ஃபார் த டீனேஜ் அட்லீஸ்ட்?
14: டெஃபினெட்லா ஹெல்மெட் வேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் ஏன் சொல்கிறேனாக்கா, நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜ் ஜஸ்ட் செகண்ட் இயர் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன் ஆஃப் மை காலேஜ் மேட், மை ஓன் கிளாஸ்மேட், அவர் பேர் வந்து கார்த்திக். வெல் ட்ராவலிங் பேக் ஃப்ரம் காலேஜ் டு ஹிஸ் ஹவுஸ் வீட்டுக்கு போகும்போது ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். த ஒன்லி சிம்பிள் ரீசன் வாட் த டாக்டர் செட் வாஸ், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்துட்டு ஹெல்மெட் போட்டிருந்தா ஈ கூட சர்வைவ். ஆக்சுவலி ஈ காட் ஹிட், அவருக்கு வந்து அடிபட்டது வந்து மெயினாக தலையில் தான். ஹெல்மெட் வந்து ஹி ஹேட் அஸ் ஹெல்மெட், அவர் ஆனால் டேங்கில் வச்சுட்டு ஹி ட்ரோவ் ஹிஸ் பைக். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வி லாஸ்ட் ஹிம். அண்ட் பின்னாடி இருந்தவர் ஹி வோர் அன் ஹெல்மெட், அதனால ஹி வாஸ் சேவ்ட், அவரை காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ த திங் இஸ் சின்ஸ் ஐ லாஸ்ட் மை ஓன் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் எவ்ரிடே சம்வேர் தேர் லூசிங் த லைஃப் ஆர் கெட்டிங் ஹர்ட், அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு ஐ திங்க் ஹெல்மெட் போடுறது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. ஸோ ஐ கைண்ட்லி அட்வைஸ் ஆல் த டீனேஜர்ஸ் ஹூ ஆர் கோயிங் பை பைக், கண்டிப்பாக தயவு செய்து ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள்.
9: தேங்க்யூ சார்.
14: தேங்க்யூ.
9: Hi.
15: Hello.
9: What's your name?
15: I'm Ijaz Mohammed.
9: Okay. So, Ijaz, tell me, what do you do?
15: I'm doing my BTech second year.
9: Okay. So, Ijaz, you tell me, what do you think about the new helmet rule in Chennai?
15: I think helmet rule is really important. We can see that there is so many accidents every day.
9: Yeah.
15: They're taking so many lives of young people. Young people are in the accidents more. I mean, they have to go through this. I mean, in most of the cases, there is head injuries.
9: Yeah.
15: Which is very fatal, which can lead to a death. So, helmet can be very protective. It is very useful in that sense. It can save your life. I mean, it can save your generation. You can say like that. So, in that sense, I feel it is very important. The rule should be enacted as soon as possible.
9: Okay. Thank you.
15: Fine.

are listening to MOP Community Radio 107.8 FM.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. இன்றைய சந்திப்போமா நிகழ்ச்சிக்கு இளம் இணைய எழுத்தாளர் ஜே வி பிரவீன்குமார் வந்திருக்காரு. இவர் சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகைகள்ல எழுதி கொண்டிருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இவர் வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகைகள்ல எழுதிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு நாளா இயங்கிட்டு இருக்கீங்க?
1: நான் சமூக வலைதளங்கள்ல ஒரு கடந்த 5-6 வருஷமா இயங்கிட்டு இருக்கிறேன்.
0: எதுல இருக்கீங்க? Facebook, Twitter?
1: பெரும்பான்மையான எல்லா சமூக வலைதளங்களையும் இயங்கிட்டு இருக்கேன். Facebookல அதிகமா இயங்கிட்டு இருக்கிறேன்.
0: Facebook அதிகமா இயங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எழுத்து துறையில முன்னேறத்துக்கு உதவி இருக்கு?
1: எழுத்து துறையிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பேருக்கு வந்து எழுத்து துறையில வந்து இந்த Facebook வந்து ஒரு புதிய பாதைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. உதாரணமா சொல்லணும்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு நம்ம போற ஒரு ஸ்டேட்டஸுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு கட்டுரையா ஒரு பெரிய பத்திரிகைகளுக்கு அதை டெவலப் பண்ணி அனுப்புற அளவுக்கு நிறையா அதிலிருந்து நிறைய சோர்ஸ்லாம் கிடைக்குது.
0: ஃபேஸ்புக்ல இருந்து நீங்க எழுதுறதுக்கான தகவல்கள், இப்ப இந்த கண்டென்ட் இந்த இதை பத்தி எழுதலாம் அப்படின்ற தகவல்கள் கூட உங்களுக்கு கிடைக்குதா? அதாவது மத்தவங்க போடுற ஸ்டேட்டஸ்ல இருந்தோ, மத்தவங்க பகிர்ற ஸ்டேட்டஸ்ல இருந்தோ?
1: ஆமா, மத்தவங்க பகிர்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறதுல இருந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை வேற மாதிரியே எழுதி கொண்டு போகலாம். ஒரே விஷயம், அவங்க பகிர்ந்த விஷயத்தையே நம்ம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதி இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கலாம் எல்லாமே.
0: நீங்க முதன் முதலா போட்ட எந்த பதிவு ரொம்ப பேசப்பட்டது, ரொம்ப சுவாரஸ்யமான பதிவு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுனா எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனாலும் மத்தவங்க மனசை புண்படுத்தாத எல்லா ஸ்டேட்டஸ்களுமே நல்ல ஸ்டேட்டஸ்களா தான் நான் நினைக்கிறேன்.
0: நீங்க முதன் முதலா போட்ட ஸ்டேட்டஸோ இல்ல இப்ப ரீசெண்டா போட்ட ஸ்டேட்டஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்டேட்டஸ் பதிவு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
1: சுவாரஸ்யமான பதிவுனா நிறைய சொல்லலாம், பட் எனக்கு ஞாபகத்தில் வர்றது முதன் முதலாக அதிகமான கொஞ்சம் லைக்ஸ் வந்த ஒரு ஸ்டேட்டஸ்னா ஒன்று இருக்குது. அது சும்மா ஃபன்னியாக போட்டது தான், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்பதற்காக யாரும் மிக்சி மிதித்து அருந்ததி பார்ப்பதில்லை, அம்மி மிதித்து தான் அருந்ததி பார்க்கிறார்கள். இதுதான் போட்டதான் ஞாபகம் இருக்குது.
0: உங்களோட பெரும்பான்மையான பதிவுகள் இந்த மாதிரிதான் இருக்குமா? ஏன்னா மக்கள் வந்து சீரியஸான விஷயத்த கூட கொஞ்சம் ஹியூமர் டச்சோட சொன்னா அதை விரும்புவாங்க.
1: ஆமா, அது ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கணும், அவங்க ரொம்ப வளவள கொல கொலன்னு எழுதிருந்தா ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. ஷார்ட்டா இருக்கணும், மேட்டரையும் தெளிவா சொல்லிடணும். ஸோ அந்த மாதிரிதான் நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறேன்.
0: இப்போ ஏப்ரல்ல வந்து புக் ஃபேர் வரப்போகுது, அதுல நீங்க ஒரு கவிதை தொகுப்பு நூல் வெளியிட போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த மாதிரியான கவிதை தொகுப்பு அது? காதல் கவிதையா இல்ல பெண்ணியம் சார்ந்த கவிதையா, எந்த மாதிரியான கவிதை தொகுப்பு அது?
1: எல்லா மாதிரியான ஜானர்லயும் எழுதுற ஐடியா இருக்குது. ஸோ ஆனா இப்போ எழுத போறது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியா, கொஞ்சம் படிச்சு

0: காலங்களில் இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்காங்க, அதை மக்கள் நல்ல விதமாக உபயோகிக்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: சமூக வலைத்தளங்கள் மக்கள் வந்து மெஜாரிட்டி மக்கள் நல்லா தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி மிஸ்யூஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா மிஸ்யூஸும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் மிஸ்யூஸை விட நல்ல விஷயங்கள் நிறையா பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய அதிலிருந்து நிறைய உதவிகரமான செயல்கள்லாம் செய்கிறாங்க. ஈஸியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியுது.
0: இப்போ ரீசெண்டாக ஃப்ளட் டைமில் கூட சென்னை ஃப்ளட்ஸ் வந்தபோது நிறைய இடத்துல கேபிள் கட்டு, டிவிலலாம் நியூஸ் பார்க்க முடியல, ஃபோனில் மெசேஜ் ஷேர் பண்ணிக்க முடியல, சிக்னல் இல்லை. ஃபேஸ்புக் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது. எங்கே எது தேவைன்னு, எங்கே எது கிடைக்குதுன்ற தகவல்களும் பரிமாறப்பட்டது. நீங்கள் அதை மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணீங்களோ? உங்களால் நீங்கள் வந்து சென்னையில் இல்லை, நீங்கள் தேவக்கோட்டையில் இருக்கீங்க. அங்கேருந்து உங்களால் கிட்டேருந்து வந்து களத்தில் இறங்கி பண்ண முடியல அப்படின்றப்போ அங்கேருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சுதா உங்களால்?
1: கண்டிப்பாக கள உதவிகள்லாம் டைரெக்டாக வந்து களத்தில் தான் வந்து பணியாற்றணும்னு கிடையாது. நிறையா ஒரு வாலண்டியர்ஸ் டீம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு தகவல்கள் சரியான இடத்துல என்ன யார் யாருக்கு தேவைங்கிறத வந்து நம்ம கால் பண்ணி சொல்கிறது, மெசேஜ் மூலமாக தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா உதவியுமே செஞ்சாங்க. அரசு தனியாக செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களை எதிர்பார்க்காம மக்கள் வந்து நிறையா செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் வந்து ஒரு 50% மேலே வந்து இவங்க மூலமாக தான் இந்த தடவை வந்து நிவாரண உதவிகள்லாம் நிறையா நடந்துச்சு.
0: நீங்கள் இப்போது ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கீங்க, பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, உங்களோட அடுத்த கட்டம் என்ன? சினிமா துறையில் போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா?
1: சினிமா துறையில் வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்து பண்ணுறதா ஐடியாவும் நிறையா இருக்குது. சினிமாவுக்கும் நிறையா வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது, பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது.
0: எப்படி ஸ்டோரி ரைட்டராக போக போகிறீங்களா இல்லை டயலாக் ரைட்டரா?
1: சினிமானு வந்துட்டால் எதாவது இருந்தாலும் தயாராக இருக்கணும். ஸோ டயலாக் ஸ்க்ரீன் பிளே எதுவாக இருந்தாலும் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்குது.
0: உங்களோட இந்த சினிமா வாய்ப்பு சீக்கிரமாகவே நிறைவேறணும்னு நினைக்கிறேன்.
1: நன்றி.
0: இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் போன்றவை சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தை உருவாக்கி இருக்கு? பாசிட்டிவான சேஞ்சஸா, நெகட்டிவான சேஞ்சஸா, இல்லை எந்த ரேஷியோ அதிகம், பாசிட்டிவான சேஞ்சஸ் அதிகமா இல்லைனா நெகட்டிவான ரேஷியோ அதிகமா?
1: பாசிட்டிவ் தான் நிறைய இருக்குது. இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பெண்கள் நிறையா வந்து, பெண்கள்லாம் நிறையா வந்து அவங்க சுதந்திரமாக எழுத முடியுது. ஸோ அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்ல முடியுது அப்படிங்கிறத வந்து பெரிய பாசிட்டிவ் அப்படின்னாலும் அவங்களுடைய ஐடென்டிட்டிலாம் வெளியில் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் சமூகத்தில் வந்து கொஞ்சம் சிக்கலை இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் காலப்போக்கில் எல்லாமே ஈஸியாக மாறிடும்.
0: அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வருதுங்களா? இந்த பெண்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சுதந்திரமா சொல்ல முடியுதுன்னு சொல்றீங்க. அவங்க ஒரு பதிவு போட்டாங்கன்னா, அவங்களோட பதிவு போட்டாங்கன்னா அதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி, எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வருது பெரும்பாலும்?
1: பெரும்பாலும் அப்படின்றப்போ பெண்கள் ஆண்கள் அப்படிங்கறது வந்து ரெண்டு விதமா தான் பாக்குறாங்க. பெண்கள் என்னதான் அறிவுஜீவித்தனமா போட்டாலுமே இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல தான் நிறைய பாக்குறாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க தான் படித்து வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே அவங்க எலிஜிபிள் தான், எந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கும் எல்லாருக்குமே தகுதிகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் அந்தளவுக்கு முழுமை அடையலை. மக்கள்கிட்ட பெண்கள் பற்றி கொஞ்சம் தவறான கண்ணோட்டம் தான் இருக்குது.
0: இப்போ சோசியல் மீடியாவில் வந்து கருத்து சுதந்திரம் கிடைக்குது. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியும். நம்மளோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் நம்மளோட பர்சனல் பதிவையும் போட முடியும். இல்லை சொசைட்டியில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கான வியூ, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். இந்த கருத்து சுதந்திரம் வரவேற்கத்தக்கதா இல்லை ஆபத்தானதா?
1: கருத்து சுதந்திரம் வந்து எப்போதுமே வரவேற்கத்தக்கதான். ஆனால் அந்த சமூகத்தில் வந்து அது வந்து ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் கருத்து சுதந்திரம் இருக்கணும். கருத்து சுதந்திரம் வந்து எந்த விதத்துலேயும் யாரை பாதிக்கிறதா இருந்தாலுமே அந்த கருத்து சுதந்திரத்துக்கு வந்து எதிரானது தான்.
0: ஃபேஸ்புக்கில் இருக்கிற கருத்து சுதந்திரம் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறீங்களா இல்லை ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்களா?
1: ஃபேஸ்புக் மூலமா என்ன கேக்குறீங்க?
0: ஃபேஸ்புக்ல நமக்கு கருத்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா? அது வந்து வரவேற்கத்தக்கதா இல்ல ஆபத்தானதா?
1: கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. இப்போ வந்து நம்ம உடனடியா இப்போ நம்ம மைண்ட்ல என்ன தோணுது, ஒரு விஷயம் நடக்குது, சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு உடனடியா அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு ஆட்சியாளர்கள் இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லார்கிட்டையும் அங்க இருந்து தகவல்

0: போகுது அப்படின்னா சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் உடனடியாக போகுது. ஸோ இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். அது சரியான தகவல்களாக பரிமாறப்படுகிறதுங்கிறதுல தான் இங்கே பிரச்சனை இருக்குது.
1: நிறையா ஃபேக்கான நியூஸும் ஷேர் பண்ணப்படுது.
0: கண்டிப்பாக கண்மூடித்தனமாக நிறைய இந்த மாதிரியான ஃபேக்கான விஷயங்கள் நிறையா போகுது. அதை கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம்
1: சில நேரத்தில் ஒரு விஷயத்த வேற மாதிரி திருச்சியும் சொல்லப்படுது.
0: ஆமாம், அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிலாம் பண்ணுறாங்க நிறையா. அது வந்து நம்ம செக் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ நடைமுறையில் இருக்கிறது வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டர்லேயோ போடுறோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்துங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு அவங்க ஷேர் பண்ணணும்.
1: இப்போ ரீசெண்டாக இங்கே நடந்த ஃப்ளட்ஸில் கூட க்ரோக்கடைல் பார்க்கில் இருந்து முதலைகள்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்ற வைரலாக வந்துச்சு அந்த அந்த தகவல். ஆனால் அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல்.
0: அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அது வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து பண்ணினீங்கன்னா எது உண்மையான தகவல், இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டான தகவல் நம்ம பயிரும் போது இதை கூட நம்ம கேஷுவலாக இதுவும் அந்த மாதிரியான விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த உதவிக்கு தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும்.
1: நான் கூட ஃப்ளட்ஸ் டைமில் சில காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், இந்த உதவி இந்த காண்டாக்ட் பர்சன் கிட்ட கிடைக்குது அப்படின்றது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த ஷேர் பண்ண காண்டாக்ட் டீட்டெயில் வந்து தப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் வந்து எந்த காண்டாக்ட் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாலும் அதை நான் ஃபேஸ்புக்கில் பகிரத்துக்கு முன்னாடி அதை காண்டாக்ட் பண்ணி வெரிஃபைடு அப்படின்னு இது கேப்ஷன் போட்டு நான் ஷேர் பண்ணேன். அந்த அது ஒரு எக்ஸ்ட்ரா, அந்த அவசர காலத்துல அது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு வேலையா இருந்தது. ஏன்னா எனக்கும் ஃபோன் ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம் இருந்துச்சு. எல்லா நேரத்திலும் என்னால கால் பண்ணி வெரிஃபை பண்ணவும் முடியல. சமூக வலைத்தளங்கள்ல பெண்கள் இருக்கிறது ஆபத்தானதா, போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாமா, ப்ரொஃபைல் பிக்ல கூட சில பேர் சொல்றாங்க உன்னோட போட்டோ வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன ஒரு பெண்ணா, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட்டா, ஒரு ஃபேஸ்புக், அதோட பேரே வந்து ஃபேஸ்புக்குன்னு இருக்குது, ஒரு நம்மளோட ஐடென்டிட்டியே மறைச்சி எதுக்காக இருக்கணுன்றதுக்காக நான் என்னோடய ப்ரொஃபைல் பிக்கில் நான் என்னோடய ஃபோட்டோ தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பெண்கள் அவங்களோட ஃபோட்டோவே போட்டிருப்பாங்க. இது வந்து ஆபத்தானதா இல்லை போடுறதுல தப்பு இல்லையா?
0: ஆபத்தானதாக ஆபத்துன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. முதல்ல வந்து நல்ல நண்பர்களை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும், அதை முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இருக்கிறது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நடந்துக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ காலப்போக்கில் இதெல்லாம் மாறி
1: ப்ரொஃபைல் பிக் வந்து பப்ளிக் செட்டிங்கில் தானே இருக்கும், அதையும் மாற்றிக்க முடியுங்களா?
0: மாற்றிக்கலாம், பப்ளிக்கில் தான் வைக்க முடியும். பட் டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அவங்களுடைய மன தைரியத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்களும் பார்க்கணும், பர்சனல் ப்ரைவசிலாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, யூஸ் பண்ணணும்னு வந்துட்டோம் அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த மக்கள் ஆண்கள்கிட்டையும் அந்த மனநிலை வந்து மாறணும். ஸோ ஆண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்கங்கிறதும் தவறான செய்யறது வந்து பெண்களுமே வந்து நிறையா வந்து பெண்களோட பெண்களே பெண்களான ஃபோட்டோக்களெல்லாம் நிறையா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஐடியிலேருந்து இவங்களுடைய ஃபேஸ்புக்கிலேருந்து வேறு ஆபாச தளங்களில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க வந்து பெண்கள் வந்து எந்த இதாக இருந்தாலும் அவங்கள சந்தேகப்படாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லி அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும். அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், அவங்க தான் தைரியம் கொடுக்கணும்.
1: எந்த அளவுக்கு பெண்கள் வந்து எச்சரிக்கையாக உபயோகிக்கணும்?
0: எச்சரிக்கை அப்படின்னா கொஞ்சம் பர்சனல், என்ன தான் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னே இருந்தாலுமே கொஞ்சம் பர்சனல் இந்த மாதிரியான டீட்டெயிலாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுலேயும் முன்ன பின்ன பார்க்காதவங்க கிட்டலாம் வந்து கண்மூடித்தனமாக ஏதாவது ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள்லாம் நிறைய பகிர்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது, எல்லாருக்குமே நல்லது.
1: ஆமாம், ஃப்ரெண்டான கொஞ்ச நாள்லேயே சேட்டிங்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இன்பாக்ஸில், அப்புறம் எது வேணாலும் பேசலான்ற அளவுக்கு போயிடுது.
0: ஆமாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது வந்து முதல்ல அறிமுகமாகும் போது கொஞ்சம் பாலின ஈர்ப்பு மூலமாக ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். கண்டிப்பாக எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது.
1: சமூக வலைத்தளங்களால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நன்மையா தீமையா, நிறைய மாணவர்கள் வந்து ஃபேஸ்புக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் இப்போது கம்பெனிஸில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க கூட ஒரு பக்கம் சிஸ்டம் ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே மறுபக்கம் அந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம அடிக்ட் அப்படின்றப்போ அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தான். அடிக்ட்டுங்கிற நிலைமையில் போகக்கூடாது, நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஃப்ரீ டைமில் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர அதுவே வேலையாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. முதல்ல வேலை, எக்ஸ்ட்ரா டைம் தான் சமூக வலைத்தளங்கள்லாம் நம்ம உபயோகிக்கணும்.
1: எந்த வகையிலாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா?
0: கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் பாடங்க ஒரு ஸ்கூல் போயிட்டு இல்லை காலேஜுக்கோ போயிட்டு ஒரு பாடத்தை கவனிக்க முடியல அப்படின்னா கூட ஈஸியாக அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ விவரிச்சு சொல்ல முடியாது. இப்போ வாட்ஸ்அப்போ இப்போ ஃபேஸ்புக்கோ மூலமாக வந்து ஈஸியாக வந்து என்னங்கன்னு ஷேர் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்பப்போ நடக்கிற அப்டேட்ஸ் நியூஸ் சேனல் எதுவும் டிவி
1: மெயினாக வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வீட்டில் பெரியவங்க தான் பார்ப்பாங்க. ஐயோ போங்கப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே நியூஸ் சேனல் தான் போடுவீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமோட் ஒரு குட்டி சண்டைலாம் நடக்கும். ஆனால் நியூஸ் அப்டேட்லாம் வந்து இப்போலாம் ஈவன் நிறைய பெரியவங்களே கூட ஃபேஸ்புக் பார்த்தா நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிறாங்க.
0: ஆமாம், இப்போ நியூஸ் சேனல்களை விட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டரில் வந்து இப்போ ரொம்ப சீக்கிரமே நியூஸ் வந்துடுது. சொல்லப்போனால் நிறைய வந்து இவங்களை பார்த்தா நிறைய சில பத்திரிகைகளுக்கே நியூஸ் அவங்க தான் அதில் இருந்தால் கலெக்டே பண்ணுறாங்க.
1: ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகிறது சோசியல் மீடியா தான்.
0: சோசியல் மீடியாவாக தான் வருது. அது மூலமாக தான் நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க, செய்திகள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டிவி பார்க்குறது, டிவியில் நியூஸ் பார்க்குறது, ரேடியோவில் நியூஸ் கேட்குறதுலாம் இதன் மூலமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது.
1: அதுக்கு பதிலாக இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான தளமாகவும் இருக்குது.
0: ஆமாம், நியூஸ் தெரிஞ்சுக்கிற தளமாகவும் இருக்குது.
1: சமூக வலைத்தளங்கள் மூலமாக எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் கொண்டு வர முடியுமா மக்கள்கிட்ட?
0: விழிப்புணர்வுகள்னால் எந்த மாதிரி கேட்குறீங்க? விழிப்புணர்வுகள்
1: நம்ம சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கூட வருது, அதில் வாக்களிக்கிறதோட முக்கியத்துவத்தை நம்மளால் சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட? வாக்களிக்கணுன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக சொல்லலாம். இப்போது ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ வீட்டில் எப்படியும் கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேராவது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் எஜுகேஷன் கொஞ்சம் படித்த மக்கள்லாம் எல்லா வீட்லேயுமே இருப்பாங்க. ஸோ அவங்க பகிரும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட இதை மூலமாக தகவல் நிறையா சொல்லுவாங்க. ஸோ இது ஃபேஸ்புக் மூலமாக சொல்லணும்னு கிடையாது, இது மூலம் வேணால் பகிரலாம். கண்டிப்பாக வாக்களிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கடமை மாதிரி செய்யணும். அது மற்றவங்க சொல்லி அது விழிப்புணர்வாலாம் செய்ய வேண்டாம், வாக்களிக்கிறது வந்து அவங்களோட கடமை.
1: எல்லா இடத்துலயும் அத்தனை சதவீதம் வாக்களிப்பு ஒன்றும் நடக்கிறது இல்லையே. கடமைன்றது நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியும், சில பேருக்கு போய் வாக்களிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கியூல நிக்கிறதுக்கு சோம்பேறி தர பட்டுட்டு வாக்களிக்க போகாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம சோசியல் மீடியால கிரியேட் பண்ண முடியுமா? மெயினா சோசியல் மீடியானா நிறைய பேர் ஃபேஸ்புக்ல தான் இருக்காங்க. ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி நம்மளால கொண்டு வர முடியுமா?
0: கொண்டு வரலாம். இப்போ நிறையா என்ன விஷயம் நம்ம உடனே நம்ம பாப்புலர் பண்ணணுன்னாலும் இப்போ ஒரு ஹேஷ்டேக் அந்த மாதிரி போட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்கள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாவே கண்டிப்பாக ஒரு 95% வாக்குப்பதிவாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமாக கண்டிப்பாக கொண்டு வரலாம்.
1: அப்புறம் இப்போ 10th 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் வந்து 10th எக்ஸாம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 10th டுவெல்த்துக்கா எனக்கு தெரியல, இன்னைக்கு ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழிச்சு ரிசல்ட்ஸ் வந்துடும். நிறைய பேருக்கு எப்படி பெரிய விஷயமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த மாணவர்கள் பத்தி ஒரு பக்கம் சந்தோஷமா நியூஸ் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற நியூஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதை வந்து நம்மளால் சோஷியல் மீடியா மூலமாக தடுக்க முடியுமா?
0: தடுக்கலாம். அவங்க முதல்ல வந்து
1: ஏன்னா எல்லா பெரும்பான்மையான எல்லா மாணவர்களும் வந்து ஃபேஸ்புக்கில் இயங்கிட்டு தான் இருக்காங்க.
0: ஆமாம், கண்டிப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். பட் வந்து இந்த தற்கொலை முடிவு இதுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க எல்லாமே முதல்ல வீடு தான். சமூகங்கிறதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ங்கிறதோ வந்து அதெல்லாம் 2வது 3வது பட்சம் தான். முதல்ல வீட்டில் இருந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் அவனுடைய லைஃப், இதோட எண்டு அப்படின்ற லெவல்லலாம் ட்ரீட் பண்ணுறத முதல்ல தவிர்க்கணும். ஸோ பரீட்சையில் தோல்வி அப்படின்னா கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த பரீட்சைகள் தோல்விகள் பண்ணால் கூட அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்குற லெவலில் இருந்தாவே போதும். இந்த மாதிரியான நிறையா இந்த மாதிரி எலெக்ஷன் இந்த மாதிரியான எக்ஸாம் டைம்லாம் அந்த மாதிரியான பதிவுகள் நிறைய போட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஸோ அதனால அந்த தற்கொலை முடிவில் வந்து உங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: மார்க்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பாஸ் ஆகுறது மட்டுமே உங்களுக்கான கெரியரை அமைச்சு. எத்தனை பேர் இப்போ 200,000 மாணவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்கன்னா அவங்களுக்கு 50,000 பேருக்கு வேலை கிடைக்குதான்றதே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ படிப்பில் தவறிட்டாலும் பாஸ் பண்ண முடியலைனாலும் ஏதோ ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு எந்த துறையில் வேணாலும் போய் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான நிறைய பதிவுகளை ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக அந்த அதெல்லாம் நிறையா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிகமான ஸ்டூடெண்ட் இப்போ தான் கவனிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த தலைமுறை வந்து நிறையா கற்றுட்டு இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை. அது எல்லா காலகட்டத்திலையுமே தற்கொலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வேறு தற்கொலைகளை கூட பரிச்சை தோல்வி அப்படின்ற மாதிரிலாம் லிங்க் பண்ணிலாம் போட்டுட்டுலாம் இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் காலப்போக்கு இதெல்லாம் மாறிடும், நிறையா அதெல்லாம் மாறிட்டாங்க பசங்க.
1: ஸோ இந்த சோஷியல் மீடியாவால் இந்த சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் பர்சன்டேஜ் அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமான சேஞ்சஸ்ன்னே சொல்லிக்கலாம் இல்லையா?
0: நல்ல விஷயங்க தான், நல்ல விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் மாறிட்டு இருக்குது. அது ஒரு வகையில் நல்லா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் இந்த மாதிரியான இந்த தவறான விஷயங்கள் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா கண்டிப்பாக சமூக வலைத்தளங்கள் வந்து இன்னும் நம்மளை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னு நம்புறேன்.
1: நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக

0: தாளத்தோடு ஆலவம்பை உருமிட்டி தை துந்துபியோடு ஆமாம் துந்துபியோடு வில்லினில் பாட வந்தருள் வை கணபதியே.
1: சரி கடவுள் வாழ்த்து பாடியாச்சு, இப்ப என்ன என்ன பண்றது?
2: இது கூட தெரியாது, வந்தவங்களெல்லாம் வரவேற்கணும்.
1: சரி வா, வந்தவங்களெல்லாம் வரவேற்கலாம்.
0: வந்தன

0: கூடுதலே வந்தனோ.
1: சரி வந்தவங்கெல்லாம் வரவேற்றாச்சு, வாங்க கிளம்பலாம்.
2: அட, வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே.
3: எதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம்?
4: நாம இப்போ நிறைய செய்தி சொல்ல வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா?
3: எப்படி நான் வணக்கம் சொல்ல போறீங்க?
4: தோ சொல்றோம்.
0: ஹலோ.

0: மக்கள் உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் மக்கள் உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் உண்மை சொல்லிய வார்த்தையடா இது நிக்காது ஒரு போதும்.
1: நம்ம முதலாம் ஆண்டு எம்ஏ கம்யூனிகேஷன் பசங்க சேர்ந்து எம்ஓபி எஃப்எம்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் பத்தி பேச போறாங்க.

0: சிங்கிள் பேரண்டிங் அதாகப்பட்டது நாம சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா இல்லனா அம்மா நம்மள பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ மாறி வரும் கலாச்சாரத்தை ஒற்றி அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அம்மா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பிரிஞ்சு இருக்காங்க.
1: எப்படி இருக்காங்க?
0: பிரிஞ்சு இருக்காங்க. இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
2: இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
3: எவ்வளவு பெரிய விஷயம்.
1: அடுத்து என்னத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க?
0: அடுத்தது ஒரு புதுவிதமான விஷயம்தான். அதையும் பாட்டுலயே சொல்லிடலாம்.
1: சரிண்ணா.
0: தேவ

0: ரிப்பீட்டு.
1: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி, அதை பற்றி நீயும் கேளுடா.
2: அது என்னன்னா லிவிங் டுகெதர்.
0: லிவிங் டுகெதர். இந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னாடி காதலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்களாம்.
3: ஐயோ ஐயோ, என்னடா சொல்றீங்க, இது தப்பாச்சு.
4: நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆற?
0: இது புதுவிதமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சென்னை மாநகரத்துல இது ரொம்ப பிரபலம்.
2: நம்ம இப்ப ரெண்டு புது விஷயத்த பத்தி பார்த்தோம், வேற ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களா எங்களுக்கெல்லாம்?
0: இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க.
1: வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே, வந்தேன் ரெடியா வாயண்டி வாயண்டி அடி.
0: நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா.
3: என்ன
0: தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்க?
3: பின்ன எப்படின்னா பாடுறது?
0: முதல்ல இருந்து பாடலாம்.
1: வந்தேன்

வேலையிலிருந்து திசை திருப்ப வேண்டியிருக்கும். லிவிங் டுகெதர் டிவி காரர்கள் மத்தியில் அதிகமாக பரவி வருகிறது. நடிகை காவேரி திருமண விவகாரம் சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த புது கலாச்சாரம் பற்றி கேள்விகள் அதிகமாக எழுந்திருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன் விஜய் சிம்ரன் நடித்து வெளிவந்த பிரியமானவளே படம் கூட கிட்டத்தட்ட இது போன்ற கான்ட்ராக்ட் உறவை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்டதுதான். சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு செய்த பிறகு பின்னால் வரப்போகும் பிரச்சனையை பற்றி யோசிச்சு பார்க்கிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுடைய மகனோ மகளோ வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழறாங்கன்னு தெரியும் பொழுது குடும்பத்திலிருந்து இவங்க ஒதுக்கி வைக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனா இது அந்த 2 பேருடைய குடும்பத்திற்கும் கரும்புள்ளியா இருக்கலாம். வெறுமனே உடல் ரீதியா பண ரீதியா 2 பேரும் ஒத்துப்போகலாம். உணர்வு ரீதியாக ஒத்து போகும்போதுதான் குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் பக்குவமும் இருக்கும். ஏதோ ஒரு உடன்பாட்டில் வாழ்றாங்க, ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை சரிபடலன்னு தோணும்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து தனித்தனியாக வாழ்க்கை ஆரம்பிச்சுக்க விரும்பினால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியே ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் புதிய வாழ்க்கையில் தனக்கு துணையாக வந்திருப்பவர்கள் சந்தேகப்படுறது, தன்னம்பிக்கையின்மை, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் தலை தூக்கி ஆரம்பிக்கும். இன்னொருத்தியோட வாழ்ந்தவனை ஒரு பெண் கணவனா ஏத்துக்கிட்டாலும் இன்னொருத்தரோடு வாழ்ந்தவளை ஏற்றுக்கொள்ளும் சிறந்த மனது எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? இப்படி மனம் ஒன்று போய் முடிவுகளை எடுக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அந்த 2 பேரில் ஒருவர் அந்த உறவில் நீடிக்க விரும்பினால் வேறு விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆணையோ பெண்ணையோ சொல்ல முடியாது. தனிப்பட்ட விருப்பத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு அது சட்ட ரீதியான தீர்வு எதிர்பார்க்கும் பொழுதுதான் அது சமூக பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எதிர்காலத்தில் திருமணம் அமைப்பு தேவையா என்கிற எண்ணம் கூட வரலாம். திருமணம் என்ற அமைப்புக்குள் செல்ல விரும்பாமல் ஃப்ரீக் அவுட் வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு ஏங்க ஆரம்பிக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் சேர்ந்து வாழும் கலாச்சாரம் வேகமாக சென்னையில் பரவி வந்தாலும் இதுபோன்ற உறவுகளை சட்டம் அங்கீகரிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் வந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் மனைவி மகள் திருமணம் போன்ற உறவில் உள்ள பெண்கள் மீது வன்முறை செலுத்தப்பட்டால் அதை தடுக்க வழி இருக்கிறது. ஆனால் சொத்துக்களில் பங்கோ ஜீவனாம்சமோ கேட்க முடியாது. அதுபோல்தான் இதுவரை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இனியும் அவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணோ ஆணோ சொன்னால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களிலேயே நாளுக்கு நாள் பெண்கள் மீதான வன்முறை புதுப்பித்து வடிவம் எடுத்து வருகிறது. இப்படி சமூகத்தாலோ சட்டத்தாலோ அங்கீகரிக்கப்படாத உறவுகள் ஆண்களுக்குதான் சாதகமாகும். மத சட்டங்களுடன் நடக்கும் திருமணங்களையே பதிவு செய்யும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை வேண்டாத ஒன்று. ஆண்களை விட பெண்களே இந்த வாழ்க்கை முறையை விரும்புகிறார்களாம். இதற்கு காரணம் என்னவென்றால் மாறிவரும் கலாச்சாரம் மற்றும் மேல்நாட்டு மோகம்தான். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நமது இந்திய இளைஞர்கள் இடையே மிகப்பெரிய கனவாக மாறி வருகிறது. திருமணம் என்கிற புனிதமான பந்தத்தில் இன்னும் சில நாட்களில் மறைந்துவிடுமோ என்ற அச்சம் பெரியோர்களிடையே பீதியை கிளப்புகிறது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று பலரும் அஞ்சி வரும் ஒரு விஷயமாக லிவிங் டுகெதர் தோன்றுகிறது. வளர்ந்து வரும் மற்ற நாடுகள் மத்தியில் இந்தியாவில் ஊடுருவியுள்ள லிவிங் டுகெதர் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திவிடுமோ என்று பலரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கிலிருந்து எத்தனையோ விஷயத்தை நாம் பின்பற்றியுள்ளோம், உணவு உடை மற்றும் எத்தனையோ பல விஷயம். இவையெல்லாம் நமது நாட்டுக்குள் வந்தபோது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் லிவிங் டுகெதர் ஒட்டுமொத்தமாக நமது பண்பாட்டிற்கு எதிரான ஒரு விஷயம். இன்று பெண்கள் ஆண்களை விட ஒரு மடங்கு அதிகமாகவே எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள்.

0: பெண்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து வருகிறது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் பெண்கள் திருமணத்திற்கு தடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் வரும் அந்த புது உறவு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் என பயம் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக வாழ விரும்புவதில்லை. லிவிங் டுகெதரில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக உண்ணலாம், ஒன்றாக வெளியே செல்லலாம், ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தி வாழ வேண்டாம். பிடித்தவரை ஒன்றாக இருக்கலாம், போர் அடித்து விட்டால் குட் பை சொல்லி சுலபமாக விலகிக் கொள்ளலாம். இந்த வாழ்க்கை முறை பலரையும் கவர்ந்துள்ளது. பெற்றோர்கள் சிலர் இந்த முறைக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றாலும் நாம் வாழும் இந்த சமுதாயம் நம்மை மற்றும் லிவிங் டுகெதர் என்ற இந்த விஷயத்தையும் எதிர்க்கும். கலாச்சாரம் என்று ஒன்றியுள்ள நம் முன்னோர்களுக்கு லிவிங் டுகெதர் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கிறது.
1: Living in relationship, which is a phenomenon which has been there among the youth from the 70s onwards in India. But as a parent, I would not, encourage this kind of a relationship because if we are going to encourage this kind of a relationship, then the basic structure of the society would break. The whole institution of family and marriage would become meaningless. It's very easy to say that, we are living in, we are having a trial run. Yeah, you can even find out about people, whether, you would be compatible with them or not, without having a live-in relationship. A living-in relationship is where you're making a lot of commitments inside your heart, but superficially you don't want to accept those commitments. And it will go a long way in affecting the kind of family base that we have, or the marriage commitment, the social commitment base we have. So I don't think it's right to encourage living in relationships.
0: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழ்வது சரியா தவறா என்று கேட்டதற்கு மிஸ்ஸஸ் பத்மா ராணி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எம்ஏ கம்யூனிகேஷன், மிஸ்டர் டி ரங்கராஜன், ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மிஸ்ஸஸ் கமலா ராமன், an elderly person, மிஸ்டர் ராஜகோபால், a civil lawyer.
2: The English department, MOP Vaishnav College, regarding living together, I strongly believe in individual rights, and no authority has a right to infringe upon individuals' rights. So I'm not going to talk about whether you can go ahead with living together or not or whatever, but I personally feel that living together would affect the very social structure, and it's a great blow to the obviously a great blow to the institution of marriage, but then that in turn would affect the future generation, I think.
3: I'm D. Rangarajan, retired executive of a public sector undertaking. The concept of living together is new to our culture and has been borrowed from the West. It is alien to our country, which has defined the what a family is to the world. The new concept is an offshoot of globalization process, where with more strangers of varied hues working together in call centers, BPO, MNCs, etc. I am of the opinion it is good because it brings like-minded people together, so that people understanding is achieved, culminating in successful marriages. But it may take, but given the mindset of our people, it may take years before the concept is accepted as a way of life.
4: I am Rajagopal, a middle-aged man. Our Indian cultural heritage has been in existence since time immemorial. The concept of living together is a fatal blow to the community and our culture. A strong foundation had been laid by our forefathers with regard to marriage and its significance. Elderly people should not encourage the concept of living together. If the foundation of the concept of marriage is broken, our future generation will go haywire and confusion and chaos will prevail in the society.
5: Well, after hearing the documentary on Living Together by Hema, it does seem astonishing, doesn't it? What we imagined was only portrayed in the movies, and it's hard to believe in relation to the reality. I think we should take a look into how cinema has affected this live-in concept and how it is on race. Let's hear what interesting facts Soumya has to share with us. Now Soumya will take over to speak on Living Together, a look into cinema.
6: Is it all right to move into your guy's place and live together and vice versa? My thought on this is that your lovebird should wait for marriage before you do so. A little patience always pays. Do I sound moralistic? My reasons for disapproving this from premarital arrangements are rather practical. You may have your own solid reasons, and they are probably along these lines. To save money, to test run a marriage, or to starve off loneliness. People have the most liberal ideas on anything from the way they dress, work, live, socialize, and play. In their society, almost anything can pass as normal as long as it doesn't infringe into others' life. Nobody will bat an eyelid at you for your personal preference, however awakened they are. You can be straight, bisexual, or homosexual in your orientation, but you are not going to lose sleep because of it for the simple reason it is not an issue for them. It's my life attitude regime supreme there. It's not only the real life which influences people from such relationship. Cinemas too inject such ideas. Movies like Anbe Arure and Salaam Namaste walks into a new alley altogether, live-in relationship. The concept of living together without taking the sacred oaths of matrimony is not aligned by any standards in the real life. In real life, yes, not many filmmakers in Bollywood and Hollywood have looked into the intimate relationship shared by the two consenting adults. In that respect, Salaam Namaste does make an effort to push the envelope in Hindi film industry and Anbe Arure in Tamil. It's a myth that Indian audience have still not come of age and continued to the orthodox about certain issues. But debut director Siddharth Raj Anand and S.J. Surya handled the subject with utmost maturity, serving the pill in the sugary sweet format. And that's one of the vital reasons why the viewer doesn't really raise an eyebrow or feel stunned while watching the flick. Among the 15 films being screened in the French Oscar entry, IFFI organizers said that 6 films of the Living Together collection prepared by the French Ministry of Foreign Affairs are modern day fables about French society. Living Together will include the film Samia by Philippe. Samia is a teenage girl belonging to a family of Algerian Muslims who have settled in the southern French town. Samia is continuously restricted by her family. Naturally, they expect her to follow their tradition to the letter, and for a woman, this means staying at home all days looking after their menfolk. In the end, Samia has no option but to rebel against her family and find a new life for herself, who fall in love with a guy opting for living together relationship. Though it's a Western culture, such relationships are also adapted in Indian culture and portrayed in cinema, which influences the public in their personal life. As films portray such relationship, you take an idea of yours and own it, develop this, and train yourself to let go of what others expect of you. Consider less of what you thought you need to do and more of what plans for you to perform.
5: A lot has changed in the lifestyle of the average modern day Indian couple. Both partners these days may have jobs with long hours. in heavily competitive environments. Call it a need or a want, many couples seem to be welcoming this additional income. Often young couples leading such a lifestyle tend to put off having a baby. The Denk lifestyle can be a shallow one, adding nothing to the propagation of race and contributing to the decline of Western culture. Denks will never have the joy of bringing up their children. Double income, no kids, meaning plenty of money for couples and no kids to attend to at 5 o'clock in the morning. It can also mean sleep till 10:30 a.m. on Saturdays, followed by a champagne lunch, lobster dinner and whatever pleasure the weekend has to offer.
7: Saujanya, I think we should not waste any further time and initiate our debate on Denk. I think our participants of Sita Lakshmi and Deepika, who are second-year journalism students of MOP Vaishnav College, are all geared for this, and I'm eagerly waiting to hear what they have to say about this. We welcome you all to this show. In this show, Deepika is going to speak for the concept of Denk and Sita Lakshmi against. Let's not waste any time and get started on this.
8: குழந்தைங்க இல்லாத வாழ்க்கை சத்தியமாக வந்து சந்தோஷமாகவே இருக்காது தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க சிரிக்கிறது, அவங்க பேசுறது, அழகுது, அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். அதுதான் ஒரு கணவன் மனைவியோட முக்கியமான அம்சமே. அவங்க வாழ்க்கையும் அப்போதான் பூர்த்தி ஆகும்.
9: ஓகே சீதா லட்சுமி, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அவங்க சிரிக்கிறது அழுகிறது எல்லாமே கஷ்டமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் வந்து உங்ககிட்ட காசு இல்லைனா, அவங்களை வளர்க்குறதுக்கு உனக்கு காசு இல்லைனா என்ன பண்ணுவேன் நீ? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த லைஃப். நீ சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை பெற்றுக்கிட்டா, அவங்கள நல்லா வளர்க்கணும்னா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்.
8: அப்போ உனக்கு வந்து காசுதான் வந்து சந்தோஷம் கொடுக்குறது
9: அப்படின்னு நான் சொல்லல. இப்ப நீ என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இப்ப காசு இருக்கு நீ தோணுதா, அப்ப நீ குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா உனக்கு காசு இல்லைன்னா நீ குழந்தைய பெத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. சப்போஸ் உன் குழந்தைங்க வந்து எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பெரிய, என்னதான் அவங்க மிடில் கிளாஸா இருந்தாலும் லோவர் கிளாஸா இருந்தாலும் அப்பர் கிளாஸா இருந்தாலும் எல்லாருமே அவங்க குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப ஒரு மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ்ல இருக்கா அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் சேர்த்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நடந்து போகும், இல்ல அந்த மாதிரி சைக்கிள்ல போகும், இல்ல பஸ்ல போகும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நாலு குழந்தைங்க கார்ல வர்றத இந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏக்கத்தை எதுக்கு நம்மளோட குழந்தைங்க மேல நம்ம திணிக்கணும்? அது குழந்தைய பெத்துக்காம இருக்கலாமே.
8: அந்த மாதிரி ஏக்கத்தை வந்து குழந்தைகிட்ட வர வைக்க கூடாது. அது வந்து பெத்தவங்களுடைய வளர்ப்புல தான் இருக்கு. நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அதிகமா ஆசைப்படுற மாதிரி உன் குழந்தைய வளர்த்தனா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மத்தவங்களை பார்த்து ஐயோ நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு வந்து வருத்தப்படும். ஆனா நீ வந்து அது ஏக்கத்தை வந்து வளர்க்க விடாம உன்னோட வளர்ப்புல வளர்க்கணும்.
9: ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் நீ காசு இருக்க மாதிரி நடிச்சு வளர்க்க முடியாதே உன் குழந்தைய. உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீ உன் குழந்தைகிட்ட காட்ட முடியும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் இருக்க மாதிரி தான் காமிச்சுக்க முடியும். அந்த 100 ரூபாவை நீ 1000 ரூபாவை வச்சு நடிக்க முடியாதுல்ல. அப்ப நீ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏக்கம் இருக்கும்.
8: நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட கணவரும் வேலை பாக்குறாரு, நானும் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். இப்ப வந்து நான் வந்து இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் ஷார்ட் பிரேக் கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து குழந்தைய பெத்துனதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம அப்படி வேலைக்கு போகலாம். சோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நான் தவறவே இல்லை.
9: நீ எப்படி சொல்ற தெரியுமா, இது ஒரு பெர்சன்டேஜ், ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பீப்புள் தான் அப்படி இருக்காங்க. இப்ப இருக்க இன்கம் நம்ம நிறைய பேர் வந்து இந்தியாவில எப்படி இருக்காங்கன்னா, ஒன்னு அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அது 70% ரொம்ப அதிகமா இருக்கு. அஸ் இன் என்னன்னா, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஒருத்தவங்க டெலிவரிக்காக லீவ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு இன்கம் தான் வரும். அந்த டைம்ல குழந்தையோட டெலிவரியும் நீ பாத்துக்கணும், அம்மாவோட ஹெல்த்தியும் பாத்துக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும், நிறைய ஐட்டம் சாப்பிடறதுக்கெல்லாம் வாங்கி தரணும். அதுக்கெல்லாம் எங்க போவாங்க?
8: இப்ப பார்த்தா ஐடி பீப்புள் வந்து சம்பாதிக்கிறது 50,000+ தான் சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த 50,000 கண்டிப்பா ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும்.
9: நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா அந்த 50,000 ஐடில ஒர்க் பண்ற பெர்சன்டேஜ் எத்தனை? ரொம்ப கம்மி. மிஞ்சு போனா இந்தியாவோட பாப்புலேஷன்ல எடுத்துட்டோம்னா ஒரு 10-15% பேர் தான் வந்து ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 85% to 70% என்ன பண்ணுவாங்க?
8: இப்போ அந்த 30% பார்த்தேன்னா, இப்ப ஐடி பீப்புள் இப்ப நம்ம எல்லாம் ஐடில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோயேன். இப்ப நம்ம ஐடில ஒர்க் பண்ணும் போது நம்மளோட ஜென்ரேஷனும் இப்ப நம்ம பெத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனும் மறுபடியும் ஐடிக்கே போகும். சோ பாவர்ட்டிங்கிறது ஈஸியா எராடிகேட் பண்ணலாம்.
9: சரி, நீ சொல்றது கரெக்ட். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னா, ஐடில இருக்கவங்க ஐடில அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா போயிட்டு இருப்பாங்க. அப்பனா பாவர்ட்டி லெவல்ல இருக்கவங்க பாவர்ட்டி லெவல்ல தானே போயிட்டே இருப்பாங்க. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. நீ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் யோசிக்கிற, இன்னும் பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு, அதையும் கொஞ்சம் யோசி.
8: அப்படி நான் சொல்ல வரல. இந்திய கலாச்சாரத்தை பார்த்தேன்னா குழந்தை பெத்துக்குதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். சோ இந்திய கலாச்சாரத்தை மீறி நம்ம வெஸ்டர்னைஸா போக கூடாது. அதான் என்னுடைய பாயிண்ட்.
9: ஓகே, நீ சொல்றதும் ஒரு நல்ல பாயிண்ட். நீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்றான், ஆனா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்றது யோசிக்கவே மாட்டேங்கிறேன். இந்தியன் கல்ச்சர்ல வந்து குழந்தை பெத்துக்கணும்னு நீ சொல்றியா? இந்தியன் கல்ச்சர்ல நிறைய இருக்கு.

0: முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா பொண்ணுங்க எல்லாம் வந்து சாரி தான் கட்டணும் அப்படின்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லாம் ஜீன்ஸ் போடுக்கறாங்க. அதெல்லாம் மாத்திட்டே வரும்போது ஏன் இந்த கல்ச்சரையும் கொண்டு வரக்கூடாது? நான் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன்.
1: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெண்மையோட சிறப்பே தாய்மை தான். அதான் என்னோட மெயின் பாயிண்ட்.
0: பெண்மையோட சிறப்பு வந்து தாய்மை. அது வந்து நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னோட லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ அந்த தாய்மையை யோசிக்கலாம்ல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களோட லைஃபை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட குழந்தை பெற்றுக்கலாம்.
1: அப்ப 45 வயசுல குழந்தை பெற்றுக்கணும் சொல்றேன் நீ.
0: அப்பனா நீ என்ன சொல்ல வர, உனக்கு 45 வயசுல தான் நீ லைஃப்ல செட்டில் ஆகன்னு சொல்ல வரியா? எத்தனையோ பேர் இருக்காங்களே இப்ப பாத்தனா, எல்லாருமே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தனா ஒரு 25-30 நல்ல செட்டில் ஆயிடுறாங்க, நல்ல பேங்க் பேலன்ஸோட இருக்காங்க. அப்ப பெத்துக்கோ.
1: நீ சொல்ற 30% பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க, பாக்கி 70 பேரை யோசி. நியூக்ளியர் ஃபேமிலியா?
0: கேக்ல தான் இருக்கு நீங்க.
1: ஓகே, இப்போ பார்த்தனா இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் வந்து எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தனா ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. ஸோ சப்போர்ட்டுங்கிறது நிறையவே இருந்துச்சு. இப்போ சப்போர்ட்டே கிடைக்காது. இப்போ வந்து ஐடி பீப்புள் ரெண்டு பேருமே போயிடுறாங்க, வீட்டில் யாருமே கிடையாது. ஸோ வந்து அந்த குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஐடி பீப்புள் இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கனால தான் இந்த ஐடி பீப்புள் இப்படிலாம் பண்றாங்க. ஸோ நம்ம ஜாயின்ட்
0: சாப்பிடுறதுக்கு நல்ல வாழ்க்கைய குடுக்கறதுக்கு பைசா இல்லாத போது உங்க அப்பா அம்மா உனக்கு அப்ப பர்டனா தானே தெரியவாங்க.
1: இப்படி செல்ஃபிஷா பேசவே கூடாது. அப்படி அவங்க வந்து உன்னை நினைச்சிருந்தாங்கன்னா, இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் நான் பெத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு நீ இங்க பேசிருக்கவே மாட்டேன்.
0: அது வந்து அந்த காலம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அநாத ஆசிரமம்ன்றது உனக்கு கிடையவே கிடையாது, ஆனா இப்ப அது அவ்வளவு நிறைய இருக்கே.
1: காலங்கள் மாறினா கல்ச்சர் மாறணும் அவசியமே கிடையாது தீபிகா.
0: இதுக்கும் கல்ச்சருக்கும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மி சீதா லட்சுமி. நீ வந்து உன்னோட பர்சனலா தான் பாக்கணும், நீ உன்னோட லைஃப் தான் பாக்கணும். நீ சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்து சமுதாயத்துக்காக வாழ்ந்தனா ஒரு அளவுக்கு தான் வாழ முடியும், ரொம்பலாம் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க ரொம்ப பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 வெளியூருக்கு போயிட்டு வருவார், அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனுக்காக போயிட்டு வருவார். அவர் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த அம்மாவும் கிளம்பி ஒரு 10 போயிடுவாங்க. இப்படி ரெண்டு பேரோட லைஃப் இருக்கும்போது ஒரு டே தான் அவங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வெளியே போறது தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை நடுவில் இருந்ததுன்னா பயங்கர இன்டர்ஃபியரன்ஸா இருக்கும். அது கூட இல்லாமல் அந்த குழந்தையோட லைஃபும் ஸ்பாயில் ஆகும். அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சான்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கலாமே.
1: அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்கலாம் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி இல்லாதனாலதான் வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரியவங்க இருக்காங்க நம்ம வெளியில போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து தோணும்.
0: ஓகே, பெரியவங்க இருக்காங்க வெளியே போகலாம்னு தோணும், ஆனா அந்த குழந்தையோட நிலைமை வந்து யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த குழந்தைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? அவங்க ரெண்டு பேருக்கு பர்சனலா தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடும்.
1: இப்போ குழந்தை தொந்தரவுன்னு நினைச்சனா உனக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இல்லாம போயிடும். அதான் என்னோட பாயிண்ட். உனக்கு அடுத்தது வந்து இப்போ உன்னை பத்தி வந்து நாளைக்கு மத்தவங்க பேசணும். இப்போ வந்து இன்னைக்கு நீ பேசிட்டு முடிஞ்சிடும், அப்ப நாளைக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது. உன்னை பத்தி மத்தவங்க நாளைக்கு பேசணும்னா உனக்கு அடுத்த வந்து ஒரு தலைமுறை இருந்தே ஆகணும்.
0: தலைமுறை இருக்கிறது வந்து யார் யாருக்கு? நான் எல்லாருமே குழந்தையே பெற்றுக்க கூடாது, இந்த ஜென்ரேஷன் இப்படியே முடிஞ்சிடணும், நம்மளுக்கு அப்புறம் இந்தியாவே இல்லை அப்படின்லாம் நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதாவது ரெண்டு நல்ல சேலரி கிடைக்கும் போது கிட்ஸ் வேணும். சேலரி உனக்கு இல்லைன்னா இவங்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும். சில இந்த மாதிரி இன்கம் குரூப்க்கு வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். சோ அவங்கவுங்க இன்கம்க்கு எது எல்லாம் கரெக்டா இருக்கோ அதை கண்டிப்பா அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் நான் சொல்ல வரேன்.
1: யார் எப்படி போனாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும்.
2: After this interesting discussion, I think we should take this one step further and get an expert opinion on this topic. Let's welcome our guest, Mrs. Nasneen, to our studio and ask her all our questions regarding this. Mrs. Nasneen is a clinical psychologist has committed herself to the field of education for the past 8 years and is more than pleased to join us. Now, Anusha and Soumya will take over.
3: Welcome to the show.
4: Thank you. In today's buzzing world of mind, money and pleasure, how important are the presence of children in a couple's life?
5: Well, children teach you patience, and a couple is so involved in making money. And making a career of themselves that they have no time to spend on other things apart themselves. So children will kind of add a break to their so-called rat race. That's the role of children.
3: So why do you think the concept of dink has been erased in present world? I mean, in this scenario?
5: The concept of dink, I think, has arise because of many factors, maybe of financial constraints, because children are not easy to bring up, especially because of that. You might think, you know, a horse just needs a little bit of sandal to eat for his maintenance, nothing else. But for him to run in Gindi Race Club, he needs something much more than that. The children don't only need just nappies and diapers and powders, they need other things to buffer themselves. Okay, it is much more than just the basic necessities. Many people just want their children not only to grow up and attend school or college. What about piano lessons, dance lessons? All those things also matter to them. So for all these things, the extra things, you need extra cash. That is why double income, no kids is a current scenario. Because they want to fulfill all the dreams for their children.
3: Okay.
4: Doesn't a child bring in happiness to into anyone's life? What would be the psychological setback for this new trend?
5: Have you heard of sleep deprivation? They use it on Pakistani soldiers by the Indian Army. The Indian Army uses it on Pakistani soldiers to get information out. Sleep deprivation is terrible for a person's system. That is what happens to you when you have kids. Okay. And that happens for the first 6 months of the kid's life. You get hardly 4 hours of sleep. Plus the temper tantrums that you have to put up when they reach 2 years of age. There are a lot of things that come along with kids. It is not hunky-dory. Okay, it's not just teddy bears and pink frocks and blue nappies and all that. It is much more than that. It has a lot of responsibilities. Some couples feel that they need not get into it at all. They feel, why have a kid and complicate matters? And it is their personal choice. They don't think their relationship is any lesser if they don't have a kid. It's completely a personal opinion.
3: Okay. Although it's hard to deny, all of us are in wild chase of money. So can limited resource be a reason for onset in new dink syndrome?
5: Yes, limited resources. I just spoke of financial resources, financial constraints out here. There are limited resources, like social resources also limited. Where will you keep the child if you're earning? In a creche where he's born to a lot of infections? To a nanny where he's born to sexual abuse? Right. So limited resources is one of the main things. And you are young only once. Okay. Your peak of your career, you have to reach by the time you are 40, 45. You have kids, you waste 2-3 years of your life. All that doesn't make sense to today's couples.
4: I don't know whether this is true or not. Doesn't a child strengthen the bond between couples?
5: I don't think so. It is the couples themselves who are more important in a relationship rather than the child.
3: And how will the emotional needs of balance between the childless couples be? I mean, how well is the emotional balance when there's no child for the couple?
5: If you are strong as a couple, I don't think how the child can bond you. In fact, when a couple has a child, there are more issues to deal with. What are the disciplinary issues? He might agree with something, she might not agree with that thing. Right. So there are many more issues to deal with. It's better you bond as a couple initially, stronger, and then let a third person in your life. Okay. So you as a marriage, I mean, your coupledom has to be more important than getting a baby and binding it. A child cements a marriage as far as the woman is financially not independent. She has to go on to the husband for her financial needs. Fine. That way, you can put it very shallowly, the child binds the marriage. But actually speaking, he does not play any role. He gives more fulfillment to you as parents, yes. He does satisfy you emotionally, but it's how you look at it. If you think a child is a botheration, then no amount of his innocence is going to help bind the marriage.
4: What future does this trend hold?
5: I think this trend is here to stay. People are very practical nowadays. And high incomes is the call of the day. They don't want to sacrifice their high incomes for this temporary break of having kids. I think it'll be here to stay. I think it is a healthy trend. It's also good for the population control. In fact, on the internet, I read about an article about a lady who did not want a child because she thought it was bad for the environment. He said, one more person on planet Earth to eat up the resources. I don't want to put my planet Earth through that. She's a confirmed environmentalist. Her parents are putting pressure on her to have kids. Her sister just delivered a baby. She's very happy for the sister. She has nothing against children, but she does not want to have kids. People in society initially tell her that you will eventually have kids. Don't worry. They chide her. They jibe at her. But she's very clear. And in fact, she's told her live-in boyfriend, I do not want to have kids. I hope you have no such delusions about it. So there are such people who want to stick to it. Why not? It's their personal choice after all.
4: So you think that it's only when they get settled in their life, do they go for a kid? Is that the conclusion?
5: What I am saying is that if you want to wait and have kids, fine. If you don't want to have kids altogether, all the more okay. It is their personal choice.
4: Ma'am, if this trend is going to continue, doesn't it affect our social setup system?
5: Your social setup system is very conservative. Yes, definitely. In couples, in typical arranged marriages where the wife is only a housewife, she's not earning, she's completely dependent on her husband, for her to start a family is impediment. It's impertinent. Okay. I mean, it's needed is what I mean. You can't just wait around because society expects you to have kids right away to prove your femininity or your, and the man to prove his manhood. But for couples who have a career, who have a life apart from home, for them to have kids, they can actually put their foot down in front of their parents and in-laws and say, I want to wait. You cannot pressurize me into this. And etiquette experts also give advice to mother-in-laws, potential mother-in-laws, to current mother-in-laws, not to pressurize their daughter-in-laws or their sons to become parents. It is none of their business, actually speaking. Having kids is a choice only between two couples. And most of the pregnancies that happen after marriage also are unplanned. So DINK, couples are actually making a choice and saying that this is in our hands. We know the methods of contraception. We know how a pregnancy happens. We know when it should happen in our life. And I think that is very important. Because when the baby comes, they are prepared mentally and physically, as well as financially, which is most important.
4: Okay, you know, Chennai being a conservative city, do you think this trend is accepted in this city?
5: I think Chennai is fast changing with the current emergence of BPOs. Okay, most of the couples are earning in five figures because of this current trend. And I think this trend is here to stay. Conservative Chennai, if you're talking about a certain income group below a certain, you know, below 10,000 or so, then maybe this trend will stay out there of having kids immediately after marriage. But couples who have the financial freedom, who don't want to let go of that freedom and stay in the confines of their house with a baby, I think that is not acceptable. this trend is here to stay. Chennai is also changing.
3: Though IT sector people, they earn more. I mean, more than 5 figures or more than, say, 60,000 per month. But they do postpone kids at times. What do you think about them?
5: They do postpone kids at times because, like I told you, it's financially not okay for them. See, the more you earn, the more needs you have to satisfy. And the more needs you satisfy, the more you get used to a certain standard of living. Now, to maintain that standard of living for the kid also, they need to reach a certain financial status. For reaching that status, they have to keep postponing it.
3: Thank you. We had a lot of input from you, and you have enlightened us with the input which you had told us. Thank you for the speech and thank you for the interview, ma'am. Thanks a lot.
5: Thank you so much.
6: Hi everyone, it's now time for some fun on the show. We have lined up a quiz for all of you, something very interesting in fact, and will definitely give your tired brains a run. Without any further delay, let's join Saujanya in this quiz. But before this, let me just tell y'all that our participants are all electronic media students. So let's see how enthusiastic they are in this quiz. Saujanya, you can take over now.
2: Hi everyone, this is Saujanya, your quiz master. And let's start the quiz by getting introduced to our participants. So we have two teams with us today. Team A, introduce yourself.
7: Hi, I'm Vaishali. I'm doing my first year of electronic media.
8: I'm Preeti. I'm also doing my first year of electronic media.
2: Hi, Vaishali and Preeti. Nice meeting you all. Team B, introduce yourself.
9: Hi, I'm Parvati. I'm also from first year electronic media.
10: Hi, this is Ranjini, doing first electronic media.
2: Okay, welcome. Okay, do you all know the theme of today's quiz?
8: No.
2: Okay, this is just an intro for you all. This quiz, unlike other quizzes based on current affairs and general knowledge, will focus on relationships and little acronyms on the growing trend in today's country. So we have three rounds. Each round will have three questions and you get 10 seconds to think before answering. And if you do not know the answer, you can pass it on to the next team. And the team which gets the pass question can take only 5 seconds. And a direct question will carry 10 points and a pass question will carry 5 points. And let me introduce you to Sagrika, the timer. So she'll keep track of the time. So without further delay, we'll go on to the first round. So the first question will start from Team A. Vaishali and Preeti, are you guys ready?
8: Yes. Okay.
2: What relationship do Rajnikanth and Dhanush share?
8: Dhanush is Rajnikanth's son-in-law.
2: Yes, you're right. You can otherwise put it this way. Rajnikanth is Dhanush's father-in-law.
11: Yeah.
2: I mean, it means the same, but the question which I asked was, what relationship do Rajnikanth share with Dhanush? So you're right. So you get 10 points for this. And they were very quick in answering this. They didn't even take their 10 seconds. So the next question is to Team B. It's Ranjini and Parvati there. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your 10 seconds start now. Think before you answer. You guys anywhere close to the answer? Your time is running up.
10: Is it Indira Gandhi?
2: No. No, I'm sorry. That was a very...
12: No, it's right.
2: No, it passes on to the next team. Team A, do you know the answer? I'll repeat the question for you. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your time starts now.
8: Varun Gandhi.
2: Yes, you're right. You don't have to think about it. Sonia Gandhi is Rahul Gandhi's mother. So is Menaka Gandhi to Varun Gandhi. So the second question in round one to Team A. What relationship do Kanimudi and Karunanidhi share? Your time starts now.
8: Father and daughter?
2: Yes, you're right. Good that you zero down to the answer because they are father and daughter and not husband and wife. And after a small laugh, we'll go to the next question with Team B. How are Pranoy Roy and Prakash Karat related? Your time starts now.
9: They are the brother-in-laws or something.
11: Yes, you're right. You're absolutely right. You don't have to think about it. So the final question in round one. To team A, who is Mukesh Ambani's father?

MOP FM 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி இருக்கு வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பல்லவபத மிருதுதரஸ்ய பஜ குஷாதிதா.

என்னென்ன இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கானங்கள், மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.